முன்னாள் நிலவரப்படி 634,706 மாணவர்களில் 8.9% அல்லது 56,565 வெளிநாட்டு மாணவர்கள் மட்டுமே அரசாங்க பல்கலைக்கழகங்களில் இணைந்துள்ளதாக மலேசிய உயர்கல்வி அமைச்சின் தரவு முறை மை மொயிஸ் தகவல் வெளியிட்டுள்ளது. வளைகுடா வட்டாரத்தில் நிலவும் நிலையற்ற சூழலை தொடர்ந்து கத்தாரில் உள்ள மலேசியர்கள் எப்போதும் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்குமாறு வலியுறுத்தப்படுகிறது. அங்குள்ள நிலைமை அணுக்கமாக கண்காணிக்கப்படுவதாக டோஹாவில் உள்ள மலேசிய தூதரகம் தெரிவித்தது. மேலும் அந்நாட்டில் உள்ள மலேசியர்கள் தொடர்ந்து விழிப்புடன் இருக்குமாறு தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. சிங்கப்பூருக்கும் நியூசிலாந்துக்குமான முதன்மை வர்த்தக விநியோக உடன்பாடு வெள்ளிக்கிழமை செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. இதன் வாயிலாக உலகின் முதல் அதிகாரப்படியான இருதரப்பு விநியோக சங்கிலி மீள்திறன் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக சிங்கப்பூர் வர்த்தக தொழிலமைச்சர் தெரிவித்துள்ளது. மேற்கத்திய ஆற்றல் நிறுவனங்கள் ஈராக்குடன் எண்ணெய், எரிவாயு, குழாய் வழிகள் தொடர்பில் 12 மேற்பட்ட உடன்பாடுகளில் கையெழுத்திட்டன. ஓபெக் உறுப்பு நாடான ஈராக் அமெரிக்காவுடனான உறவுகளை ஆழப்படுத்துவதோடு தனது எரிசக்தியை உலக சந்தைகளுக்கு கொண்டு செல்வதற்காக ஹோர்முஸ் நீரிணைக்கு மாற்றான வழியை உருவாக்க முயன்று வரும் நிலையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விளையாட்டு உலக கிண்ண கார்பந்து. திங்கட்கிழமை நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினாவுக்கு எதிரான ஆட்டத்தில் உடல் ரீதியான போராட்டத்திற்கு தன்னை தயார்படுத்தி வருவதாக ஸ்பெயின் அணித்தலைவர் ரோட்ரி கூறியுள்ளார். தனது எதிரணியினர் ஏற்படுத்தும் சினமூட்டும் செயல்களை புறந்தள்ளி சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவதில் கவனம் செலுத்த உள்ளதாக அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

வணக்கம். மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஸ்ரீ மலேசியாவின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் பாரம்பரிய உணவுகளை உலகிற்கு பறைசாற்றும் சித்ரா வர்ணா 2026 இந்த பெருவிழாவை முன்னிட்டு கோலாலம்பூரின் முக்கிய சாலைகளான ஜலான் ராஜா சாலை அடுத்த வாரம் முதல் சுமார் 6 நாட்களுக்கு முழுமையாக மூடப்பட உள்ளதாக மலேசிய சுற்றுலாத்துறை வந்து அறிவிப்பு செய்திருக்கின்றது. எந்தெந்த பக்கம் அப்படின்றத நீங்க இணையதளத்துல பார்த்து உங்களுடைய பயணத்தை கொஞ்சம் திட்டமிட்டு கொள்ளலாம். விசிட் மலேசியா, அதாவது மலேசியாவிற்கு வருகை புரிவதற்கான ஆண்டு, இந்த பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகத்தான் வரலாற்று சிறப்புமிக்க மெர்டிகா சதுக்கத்தில் இந்த பெருவிழா வந்துட்டு மிக பிரம்மாண்டமாக நடைபெறவிருக்கின்றது. ஜூலை 24 முதல் 26 வரை இந்த சித்ராவர்ண திருவிழா நடைபெறவிருக்கின்றது. நீங்க ஓய்வா இருந்தீங்கன்னா கட்டாயம் போய் பாருங்க. அதாவது நம்ம நாட்டு உணவு அப்படின்னாலும் சொர்க்கம் தானுங்க, அது உலகுக்கு காட்டுறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த திருவிழா? ஆமா, நேரா பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். சித்ராவர்ணா இந்த விழாவின் முக்கிய அங்கமான வண்ணங்களின் பேரணி இதுவும் இருக்கு. அதன் ஒத்திகையின் போது போக்குவரத்து கட்டுப்பாடுகள் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளன. ஏறக்குறைய தலைநகர்ல வழக்கமாவே நெரிசல் நமக்கு தெரியும். இருந்த போதிலும் இப்ப சித்ராவர்ணா 2026 ஒத்திகையும் இருக்க போது, அதற்கு பிறகு 6 நாட்களுக்கு முழுமையாக இந்த சாலைகள்லாம் மூடப்பட்டு இந்த திருவிழா நடைபெறும். போய் கட்டாயம் கலந்து கொண்டு இந்த திருவிழா மிக விமரிசையாக இருக்கிறதுக்கு உங்களுடைய வருகையும் தேவைப்படுது.

0: நாளின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சந்திரா சூர்யா. நீயா இல்லை நானா?
1: அப்பா எப்பவும் அப்படித்தான், அவருக்கு எல்லாம் சரியா இருக்கணும், ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டாரு.
2: உங்க நண்பர்கள் கிட்ட செலவு பண்ற நேரத்தையும் பேசுற நேரத்தையும் என்னைக்காவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
3: எப்பவும் நீங்க தானப்பா குப்பையை வெளியே கொண்டு போய் போடுவீங்க.
2: இன்னைக்கு நீங்க செய்யுங்க. எங்களுக்கு வயசாகிட்டா நாங்க பழைய பஞ்சாங்கம், உங்களுக்கு மட்டும் வயசே ஆகாதா? இல்ல நாங்க உங்க வயசு தாண்டி வரலையா?
0: நீயா இல்லை

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
3: என்ன கேக்குறாங்க?
2: எப்போ வரும், எப்போ வரும்னு கேக்குறாங்க.
3: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
2: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
3: கண்ணா, எப்போ வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
2: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

முதல் காதல் என்று சொல்லும் போது யாராலையும் மறக்க முடியாது இல்லையா? அந்த முதல் காதல், முதல் வேலை, முதல் அனுபவம், இந்த மாதிரி வாழ்க்கையில இந்த முதல் முதலாக நாம அனுபவிக்கும் அனுபவங்கள், மனிதர்கள், இடம், சூழல், இது எல்லாமே

என்று வெள்ளை மாளிகை வந்து அறிவிப்பு செய்திருக்கின்றது. அமெரிக்க வரலாற்றிலேயே அதிகம் பார்க்கப்பட்ட மிகவும் பாதுகாப்பான மற்றும் மிகவும் வெற்றிகரமான உலக கிண்ணமாக இது திகழ்கின்றது. அவரது வருகை இந்த நிகழ்வுக்கு மகுடம் சூட்டோன்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தகவலை வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் கேர்லின் லியாபித் வந்து கூறியிருக்கிறாங்க. உலகின் மாபெரும் மேடையில் உலகை உபசரிக்கும் அமெரிக்காவின் திறனை வெளிக்காட்டிய ஒரு தொடருக்கு இது ஒரு பொருத்தமான முடிவு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த உலக கிண்ண போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா ஸ்பெயின் அணிகள் மோதுகின்றன. இன்னமும் இரண்டு அணிகளும் பலம் பொருந்திய அணிகளாக இருக்கின்றன. எனவே கிண்ணம் யாருக்கு அப்படின்றது திங்கட்கிழமை நமக்கு தெரிந்திருக்கும்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15,
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும், எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா, எப்போ வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னல் FM-ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம். யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: உலகக்கிண்ண கார் பந்தாட்ட போட்டி இதனை உங்களுக்கு அதிகாரப்படியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஆர்டிஎம். சரி, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு பிரான்ஸ் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடைபெற போகின்றது. அதாவது 3ம் நிலையில் எந்த அணி வெற்றி பெற போகின்றது, இதற்கான ஒரு போட்டியாக தான் இது அமைய போகின்றது. இது குறித்து நம்முடைய கோச் பயிற்றுனர் சுப்பிரமணியம் இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் கோச்.
1: வணக்கம் திரேசா, சொல்லுங்க திரேசா.
0: நீங்க தான் சொல்லணும், அதாவது நீங்க கணிச்சது பிரகாரம் வந்து இங்கிலாந்து வந்து இறுதி சுற்றுக்கு செல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்ப இங்கிலாந்து வந்து இந்த 3வது இடத்துக்கு தான் போட்டியில களம் ஏற மாதிரி இருக்கு, எப்படி இந்த ஒரு நிலை ஏற்பட்டதுன்னு நீங்க பாக்குறீங்க?
1: ஆமா திரேசா, நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்கிலாந்து அர்ஜென்டினா இடையிலான ஆட்டத்துல வந்து இங்கிலாந்து வந்து ஒரு கோல் அடிச்சோன்னா 55 நிமிடம் கொஞ்சம் டிஃபென்சிவா போனதுனால அப்புறம் அர்ஜென்டினாக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு. அர்ஜென்டினா நல்லா ஃபுல்லா அட்டாக் பண்ணி விளையாட்டை லாபகமா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியும்.
0: ஆமா, ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கிலாந்து வந்து இறுதி சுற்றுக்கு செல்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. எல்லாமே பலம் பொருந்திய அணிகளா இருக்கிறப்போ இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் வருது. இந்த பக்கமா பிரான்ஸ் கூட அந்த வாய்ப்பை நழுவ விட்டது. கிலியன் எம்பாப்பே பக்கமா நிறைய விமர்சனங்கள் எழுந்திருக்கு இல்லையா, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
1: ஆமா, கிலியன் எம்பாப்பே செமிஃபைனல் ஆட்டத்துல வந்து விளையாட்டுல இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸ்பெயின் வந்து அருமையாக அவங்களோட பொசிஷன் ஃபுட்பால்னால கிலியன் எம்பாப்பே வந்து வாய்ப்புகள் ஏற்படுத்துறதும் வாய்ப்புகள் கோல் அடிக்க பாக்குறது அந்த அந்த முயற்சிகளை வந்து அருமையா வந்து முறியடிச்சாங்கன்னு சொல்ல முடியும்.
0: ஆமா, ஏன்னா ஆட்டம் முடிவடைந்து விட்ட பிறகு அவர் என்ன சொன்னார், உண்மையிலேயே இந்த அரையிறுதி சுற்றுல நாங்க பிரான்ஸ் அணில சரியா விளையாடல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா?
1: அப்படிதான் சொல்ல முடியும். அந்த அரையிறுதி ஆட்டத்துல வந்து ஸ்பெயினோட ஆதிக்கம், ஸ்பெயினோட ஃபுட்பால் வந்து இன்னும் நல்லா தெரிஞ்சிச்சு. ஃபுட்பால் பொசேஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பந்து வந்து அவங்களே சர்க்குலேட் பண்ணி அவங்களே வச்சிருந்து பிரான்ஸ் கிட்ட வந்து கொடுக்காம இருந்தனால வாய்ப்புகளை வந்து நிறைய ஏற்படுத்த முடியும் பிரான்ஸ் அணி.
0: ஆமா, இந்த தற்காக்குறது டிஃபென்ஸ் சொல்லுவாங்களே அத ஸ்பெயின் வந்து அதுதான் அவங்களுடைய பலம் அப்படின்னு பாக்குறாங்க. இப்போ இறுதி சுற்று வர போகின்றது, இந்த பக்கம் ஸ்பெயின், இந்த பக்கம் வந்து அர்ஜென்டினா. ஸ்பெயினுக்கு இது 2வது முறை அந்த கிண்ணம் வந்த, இந்த பக்கம் அர்ஜென்டினா அப்படின்னு பாக்கும்போது 4வது முறை அல்லவா. இது இரண்டுல எந்த அணிக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நீங்க எல்லாம் சொல்றீங்க?
1: இரண்டு குழுக்கும் வாய்ப்பு இருக்குதான் சொல்ல முடியும். ஏன்னா ரெண்டு குழுவும் உலக கிண்ணத்தை வென்று இருக்காங்க, வென்று இருக்க அந்த அனுபவம் இருக்கு அந்த அந்த குழுக்களுக்கு. அதனால வந்து அவங்க ரெண்டு குழுவும் தயாரா இருக்காங்க. பெஸ்ட் ஃபைனலுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஃபைனலுக்கு வந்துட்டாங்கன்னா அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும்னா இரண்டு குழுவும் தரை சிறந்த குழு தான் நம்ம சொல்ல முடியும். சோ அதனால இந்த ஃபைனல் வந்து வேர்ல்ட் இஸ் அ ஃபைனல் தான் சொல்ல முடியும். ஈவன் தோ அர்ஜென்டினா வந்து சில விமர்சனங்கள் வந்து அர்ஜென்டினா லாஸ்ட் மினிட்ல கோல் அடிக்கிறாங்க அவங்க பரமாதமா விளையாடல அப்படின்னு நினைச்சாலும் பை சென்டிமெண்ட் அவங்களோட ஃபுட்பால் அவங்களால கடைசியில எப்படியாவது அந்த சொல்யூஷன் தேட முடியுது, எப்படியாவது கோல் அடிக்க முடியுது. அதனால வந்து அவங்க ஃபைனலுக்கு வந்ததுக்கு வந்து நம்ம பாராட்டியே ஆகணும்.
0: ஆமா, இந்த பக்கம் வந்து லியோனல் மெஸ்ஸி இருக்கிறாரு, அவர் குழந்தையா வந்து அந்த ஒரு விளம்பரத்துல தூக்கி எடுத்த நட்சத்திர விளையாட்டில் இங்க ஸ்பெயின்ல இருக்கிறாரு. அவருக்குமே மெஸ்ஸினா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இந்த பக்கம் அவருக்கு பிரேசில் இருந்து நெய்மரை பிடிக்கும், மெஸ்ஸியை பிடிக்கும். அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, எனக்கு இவங்க நல்ல முன்மாதிரியா இருக்காங்க, ஆனா களத்துல வந்து நான் வெற்றியை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த இளம் நட்சத்திர விளையாட்டாளர்.
1: ஆமா, பார்சலோனா லாமசி அகாடமில இருந்து வந்த இரண்டு பிளேயர்களும் மெஸ்ஸி முதற்கொண்டு லாமசி அகாடமில இருந்து வந்த பிளேயர் யாமின் யாமால் மாதிரி. சோ மெஸ்ஸி வந்து பார்சலோனாக்கு விளாண்டுகிட்டு இருக்கிறப்ப லமின் யாமால் வந்து குழந்தையா இருக்கிற அந்த போட்டோ வந்து இருந்துச்சு. அதுல வந்து அவர் வந்து உட்கார வச்சிருப்பாரு அந்த போட்டோ. அந்த போட்டோ வந்து ஐகானிக்கான ஒரு போட்டோ தான். ஏன்னா லமின் யாமால் எப்படி இன்னைக்கு அவுட் பிரேக்கிங் பார்சலோனா ஸ்டாரோ அதுக்கு முன்னுக்கு பார்சலோனாக்கு மெஸ்ஸி தான் சூப்பர் ஸ்டார். சோ அந்த அந்த போட்டோ வந்து பாக்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு.
0: ஏன்னா அது யாரும் நினைச்சு பாத்துருக்க மாட்டாங்க, அந்த குழந்தையும் நினைச்சு பாத்துருக்காது இல்லையா? வரலாற்றுல இந்த மாதிரியான பதிவுகள் படங்களை பார்க்கும் போதுதான் உண்மையிலேயே இந்த 2026 உலக கிண்ணம் அப்படின்னு பார்க்கும் போது இது வரலாற்று இடம்பெறக்கூடிய ஒரு உலக கிண்ண இறுதி போட்டியாக தான் அமைய போகின்றது. இதற்கிடையில் அர்ஜென்டினா என்று சொல்லும் போது அர்ஜென்டினா ரசிகர்கள் உலகளாவிய நிலையில் எல்லா இடங்களிலும் இருந்து எங்களுக்கு தான் இந்த பக்கம் வெற்றின்னு சொல்லி ஆவலா காத்திருக்காங்கல்ல?
1: கண்டிப்பா, ஏன்னா போன முறை உலக கிண்ணத்தை வென்றுட்டாங்க, அந்த கான்பிடன்ஸ் கண்டிப்பாக இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த உலக கிண்ணத்துக்கு பாத்தீங்கன்னா பிரமாதமாக இன்னும் அர்ஜென்டினா அவங்க அபார ஆட்டத்தை காட்டலன்னாலும் அவங்களுக்கு எப்படி வெற்றிய தேடி கொடுக்கறது, எப்படி வெற்றி பெறது கேம்ன்ற அந்த அந்த நுணுக்கம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால எல்லா கேம் நம்ம பார்த்தோம்னா நாக் அவுட் ஸ்டேஜ்ல எல்லா கேமும் அவங்க கம்பேக் கொடுத்துருக்காங்க. அவங்க கோல் விட்டு திருப்பி கோல் அடிச்சிருக்காங்க, கோல் விட்டு கோல் அடிச்சிருக்காங்க. சோ அந்த ஒரு அனுபவம் அந்த ஒரு உற்சாகம் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஃபைனல் வரைக்கும் இருக்கும்னு சொல்ல முடியும்.
0: ஆமா, அவங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி வந்து கேப்வெரி குழு வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? இறுதி வரைக்கும் கடுமையா அவங்கள வந்து துரட்டி விரட்டி அடிச்சு அந்த போட்டியை முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அது போன்ற ஒரு அனுபவங்கள் எல்லாம் இறுதி சுற்றுக்கு அர்ஜென்டினாக்கு ஒரு பலமாக இருக்கும், ஆனாலுமே இந்த பக்கம் ஸ்பெயின் இருக்கிறனால நம்ம போர்த்திருந்து பார்க்கலாம்.
1: ஆமா தெரியா, இது இந்த இதுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா கேப் வெர்டே மட்டும் இல்ல, இஜிப்ட் ஆட்டமும் அவங்க பின்தங்கி இருந்தாங்க, இங்கிலாந்து ஆட்டமும் அவங்க பின்தங்கி இருந்தாங்க. பின்தங்கி திரும்பியும் ஒரு கோல் அடிச்சு வர்றது விளையாட்டுல வர்றது வந்து ஒரு சுலபமான காரியம் இல்லை. ஆனா அவங்க வந்து அதை செஞ்சிருக்காங்க. மூணு முறை வந்து கோல் பின்னாடி இருந்து வந்து மூணு ஆட்டங்களை அவங்க பின்னாடி இருந்து வந்திருக்காங்க, கோல் கம்பேக் கொடுத்திருக்காங்க. அது என்ன சொல்றதுன்னா அவங்க
0: பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்காங்க. அவங்களோட முயற்சி எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது, வெற்றி இந்த கிண்ணம் யார் பக்கம் அப்படின்றத நம்ம திங்கட்கிழமை நம்ம தெரிந்து கொள்ளலாம். நிறைவாக வேறு எதுவும் சொல்ல ஆசைப்படுறீங்களா கோச்?
1: கண்டிப்பா திரேசா, இன்று 16ஆம் தேதி கடந்த 16ஆம் தேதி என் அக்கா தமிழ் பள்ளி ஆசிரியர் ஒருத்தவங்க அவங்க வந்து தவறிட்டாங்க. அவங்க வந்து தீவிர அர்ஜென்டினா ஃபேன். சோ அதுக்காக வந்து நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். தமிழ் பள்ளி பத்துகாஜா கிந்தா ரிவர் ரிவர் வெள்ளி பள்ளி தமிழ் ஆசிரியர். அது மட்டும் இல்லாம முன்னாள் மகாத்மா காந்தி கலாசாலை சுந்தேசிப்பள்ளியும் அவங்க ஆசிரியர். இன்னைக்கு அவங்களோட உடல் வந்து தகனம் செய்ய போறாங்க. சோ அவங்களோட ஆத்மா சாந்தி அடைய நம்ம ஆண்டு பிரார்த்திக்குவோம். அது மட்டும் இல்லாம ஒரு அர்ஜென்டினா ஃபேனு, இந்த அவங்க கண்டிப்பா அர்ஜென்டினா வெற்றி பெறணும் தான் நினைச்சிருப்பாங்க அவங்க உயிரோட இருந்திருந்தாலும்.
0: நிச்சயமா, அதாவது அந்த அணி பாருங்க, விளையாட்டு கார்பந்து அப்படின்னு சொல்லும் போது அது ஒருவருடைய வாழ்க்கையில அந்த கடைசி நொடி வரும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சகோதரி அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாங்களுமே வந்து பிரார்த்திக்கின்றோம். தைரியமா இருங்க. இந்த ஒரு தருணத்துல கூட மின்னலுக்காக இந்த உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டியை பற்றிய ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இதுவும் கடந்து போகும் நிச்சயமாக. அக்கா எங்கிருந்தாலுமே உங்க கூட அவங்களுடைய நினைவுகளோட இருப்பாங்கன்னு நாங்க நம்புறோம்.
1: அவங்க பேரு சொல்லிடுறேசா, அவங்க பேரு கே எஸ் திருமகள். அவங்க ஒரு தீவிர அர்ஜென்டினா ஃபேன். அர்ஜென்டினா விளையாட்டுக்கு ஃபைனலுக்கு வந்திருக்காங்க, அவங்களால பார்க்க இல்லைனாலும் அவங்களோட அந்த சப்போர்ட் ஏற்கனவே அவங்க எப்பயுமே அது அர்ஜென்டினாவை தான் விரும்புவாங்க, அர்ஜென்டினா சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்று அர்ஜென்டினா வெற்றி பெறணும்னு நம்ம வேண்டிக்குவோம்.
0: நிச்சயமாக அவங்களுக்காகவும் உங்களுடைய அந்த ஆசைக்காகவும் வேண்டிக் கொள்ளலாம். ஷெஃப், உடல் பார்த்துக்கொள்ளுங்க, மீண்டும் சந்திக்கலாம்.
1: தேங்க்ஸ் திரேசா,
0: நன்றி.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: மனித விழுமியங்களில் உறுதியாக நிலை பெற்றிருக்கும் ஆசிரியர்கள் உருவாக்கப்பட வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். மடானி ரஹமா விற்பனை திட்டம், 21 மில்லியனுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் பதிவு செய்யப்பட்டன. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஸ்டேம், செயற்கை நுண்ணறிவு, AI போன்ற துறைகளில் தேர்ச்சி பெற்றிருப்பதுடன் சிறந்த பண்பு நலன்கள் உள்ளிட்ட மனித விழுமியங்களிலும் உறுதியாக நிலை பெற்றிருக்கும் ஆசிரியர்களை நாட்டின் கல்வி அமைப்பு உருவாக்க வேண்டுமென்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். வேகமாக மாறிவரும் உலகப்போக்கை எதிர்கொள்ளும் போது கல்வி தற்போதுள்ள பாடத்திட்டங்களையும் கற்பித்தல் முறைகளையும் மட்டுமே உள்ளடக்கவில்லை, மாறாக புதிய தொழில்நுட்பங்களில் தேர்ச்சி பெறுவதில் நாடு பின்தங்கி விடாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் அது ஆற்றல் மிக்கதாக இருக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். பொது பல்கலைக்கழகங்களில் பன்னாட்டு மாணவர்களை சேர்த்துக் கொள்வது SPM, STPM, மெட்ரிகுலேஷன் அல்லது பட்டய கல்வி டிப்ளோமா மாணவர்களின் கல்வி வாய்ப்புகளை பாதிக்காது என்று உயர்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு December 31 நிலவரப்படி 634,706 மாணவர்களில் 8.9% அல்லது 56,565 வெளிநாட்டு மாணவர்கள் மட்டுமே அரசாங்க பல்கலைக்கழகங்களில் இணைந்துள்ள தாக மலேசிய உயர்கல்வி அமைச்சின் தரவு முறை மைமோஎஸ் தகவல் வெளியிட்டுள்ளது. இவ்வேளை பன்னாட்டு மாணவர்களின் சேர்க்கை, கூடுதல் ஒதுக்கீடு அதாவது ஏற்கனவே உள்ள இட ஒதுக்கீட்டிற்கு அப்பாற்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுவதாக அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று வேட்புமனு தாக்கல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் போட்டியிட விரும்பும் ஒவ்வொருவரும் தங்களின் வேட்புமனு பாரங்களை காலை 9 மணி தொடக்கம் 10 மணிக்குள் தேர்தல் நிர்வாக அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என தேர்தல் ஆணைய தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரம்லான் அஹருன் கூறினார். பின்னர் அந்த தேர்தலில் போட்டியிட தகுதியான வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தல் August 1 நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் முன்கூட்டியே வாக்களிப்பு July 28 நடத்தப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. பயன்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெய் சேகரிப்பு விழிப்புணர்வு திட்டம் சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்துள்ளதாக தோட்டத்தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டாக்டர் நுரைனி அகமது தெரிவித்தார். அமைச்சுக்கும் பெட்ரோனாஸ் டகாங்கான் நிறுவனத்திற்கும் இடையிலான வியூக ஒத்துழைப்பை உள்ளடக்கிய இத்திட்டம் 2023 மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து விரைவான வளர்ச்சியை எட்டியுள்ளதாக அவர் கூறினார். இவ்வாண்டு January 1 தொடங்கி July 13 வரை நாடு முழுவதும் மடானி ரஹமா விற்பனை திட்டம் PJRMI செயல்படுத்த 238.64 மில்லியன் ரிங்கிட்டை அரசாங்கம் செலவிட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் 21 மில்லியனுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் பதிவு செய்யப்பட்டதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் டாக்டர் புசியா சாலே தெரிவித்துள்ளார். அக்காலகட்டம் முழுவதும் நாட்டில் 17,000 மேற்பட்ட PJRM திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இவ்வாண்டு இறுதிக்குள் 30,000 திட்டங்களை செயல்படுத்த அரசாங்கம் இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அவர் கூறினார். வாழ்க்கை செலவின சுமையை குறைக்க மக்களுக்கு உதவுவதில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாட்டை இத்திட்டம் பிரதிபலிக்கிறது. நாட்டின் இளையோர் தங்கள் உயர்நெறியை வலுப்படுத்திக் கொள்ளவும் தன்னார்வ பணிகளில் ஈடுபடும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளவும் இணைய மோசடிகள், செயற்கை நுண்ணறிவு, AIயின் தவறான பயன்பாடு போன்ற அச்சுறுத்தல்கள் உள்ளிட்ட இலக்கவியல் யுகத்தின் சவால்களை விவேகத்துடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று பிரதமரின் துணைவியார் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில் அறிவுறுத்தினார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளம் தலைமுறையினர் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். வளைகுடா வட்டாரத்தில் நிலவும் நிலையற்ற சூழலை தொடர்ந்து கத்தாரில் உள்ள மலேசியர்கள் எப்போதும் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்குமாறு வலியுறுத்தப்படுகிறது. அங்குள்ள நிலைமை அணுக்கமாக கண்காணிக்கப்படுவதாக டோஹாவில் உள்ள மலேசிய தூதரகம் தெரிவித்தது. மேலும் அந்நாட்டில் உள்ள மலேசியர்கள் தொடர்ந்து விழிப்பாக இருக்குமாறும் உள்ளூர் செயலாக்க அதிகாரிகள் வழங்கும் வழிகாட்டிகளை முறையாக பின்பற்றி செயல்படுமாறும் தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து அங்குள்ள மலேசியர்கள் தங்களது விவரங்களை இ கொன்சுலா அமைப்பில் இற்றைப்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் berita.rtm.gov.my.
0: சிங்கப்பூருக்கும் நியூசிலாந்துக்குமான முதன்மை வர்த்தக விநியோக உடன்பாடு வெள்ளிக்கிழமை செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. இதன் வாயிலாக உலகின் முதல் அதிகாரப்படியான இருதரப்பு விநியோக சங்கிலி மீள்திறன் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக சிங்கப்பூர் வர்த்தக தொழிலமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இவ்விரு நாடுகளும் முதன்மை விநியோக பொருள்களின் மீது ஏற்றுமதி தடைகளை விதிக்காது என்ற கடப்பாட்டினை கொண்டுள்ளன. உணவு, எரிபொருள், சுகாதார பாதுகாப்பு பொருள்கள் உட்பட கட்டுமான பொருள்கள் இதில் அடங்கும். ஹோர்முஸ் நீரிணையில் பயணித்துக் கொண்டிருந்த இரு எண்ணெய் கப்பல்கள் கன்னி வெடிகளில் சிக்கி வெடித்ததாக ஈரானின் புரட்சிகர படையினர் தெரிவித்தனர். ஒரு மணி நேரத்திற்கு முன்பு தென்பகுதியில் அமைக்கப்பட்ட கன்னி வெடி பகுதியை கடந்து செல்ல முயன்ற இரண்டு எண்ணெய் கப்பல்கள் வெடித்து தீப்பிடித்தன. தங்களின் நாட்டின் மூலதனத்தை பாதுகாக்கவும் அதைவிட முக்கியமாக தங்கள் உயிர்களை தற்காத்துக் கொள்ள மாலுமிகள் ஏமாந்து கன்னி வெடி பகுதிக்குள் நுழையக்கூடாது என அப்படை கூறியுள்ளது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன் ஈரான் ஓர்முஸ் நீரிணையை மீண்டும் முடக்கியது. இவ்வேளை ஓர்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற நான்கு கப்பல்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஈரானின் புரட்சிகர படையினர் தகவல் வெளியிட்டுள்ளனர். கடந்த சில மணி நேரத்தில் அமெரிக்க ராணுவத்தினரின் ஆதரவு பெற்ற நான்கு கப்பல்கள் தடைகளை மீறி அப்பகுதியை கடக்க முற்பட்டன. ஏவுகணை உள்ளிட்ட திருகூர்தி தாக்குதல்கள் வாயிலாக அவை நிறுத்தப்பட்டுள்ளன என்றார் அவர். மேற்கத்திய ஆற்றல் நிறுவனங்கள் ஈராக்குடன் எண்ணெய், எரிவாயு, குழாய் வழிகள் தொடர்பில் 12 மேற்பட்ட உடன்பாடுகளில் கையெழுத்திட்டன. ஓபெக் உறுப்பு நாடாக ஈராக் அமெரிக்காவுடனான உறவுகளை ஆழப்படுத்துவதோடு தனது எரிசக்தியை உலக சந்தைகளுக்கு கொண்டு செல்வதற்காக ஓர்முஸ் நீரிணைக்கு மாற்றான வழியை உருவாக்க முயன்று வரும் நிலையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமது தரப்பு திறந்த வர்த்தக கொள்கையை பயன்படுத்துவதாக ஈராக் பிரதமர் அலி ஹல்சைடி தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஈராக் இடையிலான மாநாட்டில் எரிசக்தி, சுகாதாரம், தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் 60 பில்லியன் டாலர் மதிப்பிலான உடன்பாடுகள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. விளையாட்டு உலகக்கிண கார்பந்து. திங்கட்கிழமை நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினாவுக்கு எதிரான ஆட்டத்தில் உடல் ரீதியான போராட்டத்திற்கு தன்னை தயார்படுத்தி வருவதாக ஸ்பெயின் அணித்தலைவர் ரொட்ரி கூறியுள்ளார். தமது அணியினர் ஏற்படுத்தும் சினமூட்டும் செயல்களை புறந்தள்ளி சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவதில் கவனம் செலுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். 2024 பெலோண்டோ வெற்றியாளரும் உலகக்கிண்ணத்தில் ஸ்பெயினின் மத்திய திடல் ஆட்டக்காரராகவும் செயல்படும் இவர் இதுவரை ஐரோப்பிய வெற்றியாளர் போட்டியில் இல்லாத இறுதிப் போட்டியாக இது இருக்கும் என கூறியுள்ளார். தற்காப்பு தாக்குதல் ஆட்டங்களில் கவனம் செலுத்தப்படும் என்றார் அவர். இதனிடையே உலக கிண்ண போட்டியில் அர்ஜென்டினா மீண்டும் இம்முறை வெற்றியாளர் கிண்ணத்தை தக்க வைத்துக் கொண்டால் தமது விளையாட்டு வாழ்க்கை பயணத்தில் மிகச்சிறந்த கார்பந்து வீரர் என்ற நிலையை லயனல் மெஸ்ஸி வலுப்படுத்திக் கொள்ள முடியும் என கணிக்கப்பட்டுள்ளது. 39வது வயதில் 6வது முறையாக உலக கிண்ணத்தில் பங்கேற்கும் மெஸ்ஸி மீண்டும் தனது அணியை இறுதி ஆட்டத்திற்கு இட்டுச் சென்றுள்ளார். மனித விழுமியங்களில் உறுதியாக நிலை பெற்றிருக்கும் ஆசிரியர்கள் உருவாக்கப்பட வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். மடானி ரஹ்மா விற்பனை திட்டம். 21 மில்லியனுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் பதிவு செய்யப்பட்டன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா ஹலோ மினல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய செல்லங்களுடைய வெற்றி கதைகளை ஹலோ மினல் நிகழ்ச்சியில் நாம் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் பொதுவாக தலைநகர் ஸ்லாங்கோர் அப்புறம் இங்கே பக்கத்தில் உள்ள மாநிலங்களிலிருந்து நம்முடைய செல்லங்கள் வருவாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய அறிவு பறைக்கு ரொம்ப தூரத்திலிருந்து பயணம் செய்து வந்திருக்காங்க நம்முடைய கலான் தமிழ்பள்ளி குலாய் ஜோஹோரில் இருந்து சக்திகா சண்முகநாதன். வணக்கம் சக்திகா.
2: வணக்கம் அக்கா,
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: பேர்ல ஒரு சக்தி இருக்கு இல்லையா, என்ன அர்த்தம்?
2: வீரம்.
0: வீரம். உங்க பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்க தற்காப்பு கலையை கற்றுக்கொண்டீங்களா, இல்ல தற்காப்பு கலைனால உங்களுக்கு பேர் வந்துச்சா?
2: பேருக்கு ஏத்த தற்காப்பு கலை.
0: ஓ அப்படியா. உங்ககிட்ட அக்கா விளையாட முடியாது தானே? முடியுமா? முடியாதா? முடியாது. ஏன் சொல்லுங்க?
2: ஏன்னா தற்காப்பு கலை போறனாலயா.
0: ஆஹா, அதுல என்ன பெல்ட் வச்சிருக்கீங்க?
2: கருப்பு பெல்ட்.
0: அப்ப இப்பவே அக்கா கொஞ்சம் அமைதியா தான் இருக்கணும்ல, அனுமதி கொடுப்பீங்களா பேசுறதுக்கு? ஏதோ கோவம் வந்தா அடிக்கிறது? அதனால தானே வேணா. நீங்க வந்து கருப்பு பட்டை எடுத்திருக்கீங்க, கொஞ்சம் பயம் ஒரு ஓரமா வச்சுட்டு நிகழ்ச்சிக்கு போகலாம். சரி, முதல்ல உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. நான்காம் ஆண்டுல படித்துக்கொண்டு நிறைய சான்றிதழ்கள் பதக்கங்கள், குறிப்பாக இந்த கராத்தே அப்படின்னு சொல்லும் போது அதுல உங்களுக்கு அதீத ஒரு ஆர்வம் இருக்கு. பொதுவாக ஆண் மாணவர்களுக்கு இந்த கராத்தே தற்காப்பு கலையெல்லாம் பிடிக்கும், அது எங்களுக்கு தெரியும். பெண் பிள்ளைகள் இப்போ உலகளாவிய நிலையில நிறைய சாதனைகள் விளையாட்டுத் துறையில் படித்து வராங்க இல்லையா, அதுல இப்போ நம்ம சக்திக்காவும் இணைந்திருக்கீங்க. பேருக்கு ஏத்த மாதிரி சக்தி கொடுத்து இணைந்திருக்கீங்க. உங்களுக்கு கராத்தே ஏன் பிடித்தது, எந்த வயதுல கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சுங்க?
2: அதுக்கப்புறம் ஜோதி டீச்சரும் எனக்கு மோட்டிவேஷன் தந்து கிரேடிங்லாம் போய் ரெண்டு தடவை டபுள் ப்ரமோஷன்
0: எடுத்துட்டேன்.
2: எடுத்துட்டு போன வருஷம் தான் எனக்கு அந்த கருப்பு பெல்ட் கிடைச்சிச்சு.
0: அப்படியா? எப்போதுமே இந்த கருப்பு பட்டை அப்படின்னு சொல்றது அதுதான் அந்த கடைசியாக இருக்கு. அதுக்கு பிறகு வந்து சாக்லேட் பிரவுன் கிடைக்குமா உங்களுக்கு?
2: முத பிரவுன், அதுக்கப்புறம் தான் பிளாக்.
0: அப்படியா? ஆனா இந்த கருப்பு எடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி தேர்வுகள் அதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க பரிசோதனை
2: செய்யறதுக்கு? கிரேடிங், அங்க அந்த ஸ்கில்ஸ் நம்ம மார்க்அப் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் வந்து சொல்ல சொல்ல நம்ம செய்யணும் கரெக்டா.
0: அப்படியா?
2: அந்த பவரோட தான் செய்யணும்.
0: தெரியுது தெரியுது, பாக்குறதுக்கு தான் குட்டியா இருக்கு. இந்த கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, கடுகு சின்னு இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி நீங்க குட்டியா தான் இருக்கீங்க. ஆனா பாருங்க, கருப்பு பட்டை வைத்திருக்கீங்க. உங்ககிட்ட யாரு விளையாடணும், இப்படிதான் இருக்கணும் பெண் பிள்ளைகள் அப்படின்னா தைரியமா இருக்கணும். அதுவும் 10 வயதுல நீங்க இந்த சாதனை படைச்சிருக்கீங்கன்னா உண்மையிலே எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. நம்முடைய தமிழ் பள்ளிக்கும் சரி சமுதாயத்துக்கும் நீங்க பெருமை சேர்த்திருக்கீங்க சரியா. பொதுவாக எப்போது இந்த தற்காப்பு கலை பெண் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும் போது முதல்ல கொஞ்சம் அடி வாங்கணும், அடி எல்லாம் படும் இல்லையா, வலிக்கும், அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்கா உங்களுக்கு?
2: சம்டைம்ஸ் நாங்க நான் ஒழுங்கா செய்யலன்னா மாஸ்டர் கொட்டு விடுவாரு.
0: ஓ, அந்த கொட்டு இல்ல, பழகும் போது உங்களுக்கு ஏதாவது அடி விழுந்திருக்கா இல்லையா?
2: உங்களுடைய
0: மாஸ்டர்
2: வீட்டுல பிராக்டிஸ் பண்ண சொல்லுவாரு. நான் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணுவேன், ஒழுங்கான ஸ்டெப்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. அங்க போய் நான் கொஞ்சம் தப்பா செய்யறேன்னு மாஸ்டர் கொட்டு விடுவேன்.
0: அதாவது பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்களை கொண்டு வாங்க கேள்விப்பட்டிருக்கோம், தற்காப்பு கலையிலயும் உழுவுதா? சரி, மாஸ்டர் பேர் என்ன?
2: வருண்.
0: வருணா? வருண் வந்து இப்ப மாணவிகளை கொட்டுறாரா? சரி மாஸ்டர், நம்ம பேசலாம் சரியா? எத்தனை முறை கொட்டு வாங்குவீங்க?
2: நிறைய
0: தடவை வாங்கிருங்க. இந்த கருப்பு பட்டைனா சும்மாவா இல்ல தானே? நிறைய கொட்டு வாங்கணும், அடி வாங்கணும், பாடு வாங்கணும், எல்லாம் வாங்கி தானே நீங்க வர முடியும். சரி, உங்களுக்கு இந்த 10 வயதுலயே வந்து கருப்பு பட்டை கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது எப்படி இருக்கு?
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: எங்களுக்கு பெருமையா இருக்கு. ஏன் சொல்லுங்க? ஒரு சிலர் வந்து உங்களுடைய மூத்த அண்ணன் அக்கா எல்லாம் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் இடைநிலை பள்ளிக்கு சென்று விட்ட பிறகுதான் கருப்பு பட்டை கிடைக்குது. சிலவங்க வந்து வாலிப வயதுல, ரொம்ப முதிர்ந்த வயதுல கூட இதெல்லாம் கற்றுக்கொள்றாங்க இல்லையா. ஆனா நீங்க இந்த இளம் பருவத்துல வென்றிருக்கீங்க அப்படின்னு அது பெரிய விஷயம் தானே. போட்டிகளுக்கு எல்லாம் போய் பங்கெடுத்திருக்கீங்களாமா?
2: நிறைய போட்டிகள்.
0: அதுல எந்த நிலையில வெற்றி பெறுவீங்க?
2: சம்டைம்ஸ் நான் நிறைய தடவை கோல்ட் எடுத்திருக்கேன், சில்வரோ பிரான்ஸ் எடுத்திருக்கேன்.
0: அப்படியா? உங்களுக்கு இந்த தங்க பதக்கங்கள் இதெல்லாம் வந்து சர்வ சாதாரணம் தானே?
2: அதான்
0: ஏன்னா கருப்பு பட்டை இருக்கிறதுனால நான் சொல்லல. சரி, வீட்டுல தங்கச்சியா? தங்கச்சி எதுவும் சுட்டி பண்ணா என்ன பண்ணுவீங்க?
2: அது சுட்டி பண்ணா அது வந்து என்னது என்னை மாட்டி விட்டுரும்.
0: அப்படியா? அடிக்க மாட்டீங்கல்ல?
2: சம்டைம்ஸ் அது என்ன அடிச்சா நான் சம்டைம்ஸ் இப்படி
0: பின் மாணவிகள் எதற்காக தற்காப்பு கலை கற்றுக்கொள்ளணும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு இந்த தற்காப்பு கலை கற்றுக்கொள்றதுனால நீங்க தைரியமா இருக்கீங்களே. இப்போ வெளியே போனா அதுவும் நீங்க வந்து கருப்பு பட்டையை வைத்திருக்கீங்க. இப்ப திடீர்னு எதிர்பாராம யாராவது வர்றாங்க இல்ல உங்களை தற்காத்து கொள்ளணும்னா நீங்க யாருடைய உதவியும் தேவை நாட வேண்டிய அவசியம் இல்ல தானே?
2: இல்ல,
0: உங்களை நீங்களே பாத்துப்பீங்கல்ல. அப்போ ஒரு ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு அவசியம் இந்த தற்காப்பு கலை?
2: லைக் நம்ம சொந்தமாவே ஒரு லைக் ஒரு தைரியம் இருக்கணும் நம்ம சொந்தத்துக்கே. மத்தவங்க வந்து கொஞ்சம் அப்படி பேசினாங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு தைரியமா பேசணும், அதுக்கு பேக்கப் நம்மளுக்கு இருக்கணும்.
0: ஆமா, இப்ப அநேகமா எனக்கு தெரிஞ்சு உங்க பக்கத்துல கூட யாரும் வர மாட்டாங்க தானே? மாணவர்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம், நல்ல நெறிகளை வந்து சமய நெறிகளை கற்றுக் கொடுக்குது. சக்திகா, உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நன்மையை இந்த சமய வகுப்பு அளித்திருக்கின்றது?
2: சமய வகுப்புல உள்ள நன்மையில வந்துட்டு லைக் எனக்கு எல்லா வழிபாடல நிறையா லைக் மணி அடிக்கிறது, எப்படி பூஜை செய்யணும், எது முடிஞ்சு எது பாடணும், எந்த பிரார்த்தனை செய்யணும், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் சில நிறையா முன்னோர்ல குட்டி கதைகள்லாம் சொல்லியிருக்காங்க, அதுலேருந்து எனக்கு நிறையா நன்மைகளாக தெரிஞ்சிக்கிச்சு.
0: தேவாரம்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா? ஏன்னா அந்த தேவாரம் அப்படின்றது சாப்பிடுவதற்கு முன்பதாக, ஒரு ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்னதாக, நன்றி சொல்கிறதுக்காக இருக்கட்டும், உதவியை கேட்குறதுக்காக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் இருக்குது. இதெல்லாம் மாணவர்கள் இந்த வயதுலேருந்து கற்றுக்கொள்ளும் போது வளர்ந்து பெரியவங்க ஆனாங்கன்னா நல்ல வழியிலேயே போயிருவாங்கல்ல, அவங்களோட சிந்தனை வேற எதுக்கும் போகாது தானே? இப்ப நீங்க சமய வகுப்புக்கு போறதுனால உங்களால உங்களுக்கு இந்த கோபம் இல்ல மற்றவங்களுக்கு இந்த தீங்கு செய்யறது இந்த இந்த மாதிரி எண்ணங்கள் எதுவும் வருமா உங்களுக்கு? பெற்றோர்கள் பிள்ளைகளை வந்து சமய வகுப்புக்கு அனுப்பணும். அனுப்புனா நம்ம சக்திக்கா மாதிரி நல்ல சக்தியோட ஒரு மாணவியை கிடைக்கலாம் இல்ல? ஆமாவா? சரி, ஒரு பாடலை கேட்கலாம். பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இது ஹலோ மின்னா.

0: இன்று கலான் தமிழ் பள்ளி குலை ஜோஹோரில் இருந்து சக்திகா சண்முகநாதன் நம்மோடு இணைந்து இருக்கிறாங்க. நீங்களும் மயில் போல ஒரு பொண்ணு தானே? மயிலா தெரியலையா? புலின்னு சொல்லணும், சிங்கம்னு சொல்லணும் இல்லையா? சிங்கம். ஏன் சிங்கம்? வீரமா இருக்கும், சக்தி கேட்ட மாதிரி வீரம் எல்லாமே. இப்படிதானா இந்த மென்மையான இந்த முயல் மயில் இதெல்லாம் பிடிக்காது? குயில்னா
1: மயில் பிடிக்கும்,
0: பிடிக்கும். வீராங்கனைகளா உருவாக்கணும். உங்க பள்ளிக்கூடத்திலயும் நீங்க வந்து நிறைய விளையாட்டுல வந்து பங்கெடுத்திருக்கீங்களே, என்ன மாதிரியான விளையாட்டுகள்லாம் ஓடுவீங்க? மருந்தாஸ் டேஸ் வேற என்னென்ன பங்கெடுத்திருக்கீங்க?
1: கிரிக்கெட் பங்கெடுத்திருக்கேன்.
0: அப்படியா, பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: ஏன் விளையாட்டுனா உங்களுக்கு இவ்வளவு பிரியம்? ஒரு வீராங்கனைக்குள்ள கலை உங்ககிட்ட இருக்கு, சரியா? எதிர்காலத்துல நம்மளுடைய தேசிய அணியில ஏதும் இணையணும்ன்ற எண்ணம் இருக்கா? கராத்தேல, நம்ம கராத்தேல தான் நிறைய பேர் இருக்கிறாங்களே நம்மவர்கள், கராத்தேல இன்னொன்று என்ன இருக்கா?
1: சுக்மா போகணும்னு இருக்கு.
0: போகணும், அது என்ன போகணும்னு இருக்கு?

0: பட்டை வைத்திருக்கீங்கன்னா ஏன் நீங்க அந்த வாய்ப்பை விடணும்? உங்களுக்கு எதிர்காலம் நல்லா பிரகாசமா இருக்கு, அதனால நீங்க கண்டிப்பா போறீங்க. பதக்கங்களை மலேசியாவுக்கு எடுத்து கொடுக்குறீங்க, சரியா? சக்திகா நம்ம நாட்டுக்காக வந்து தங்க பதக்கம் வென்றாங்க அப்படின்னு செய்திகள்ல வானொலி தொலைக்காட்சியில நாங்க பாக்கணும் எதிர்காலத்துல, முடியுமா? இதுதான் எங்களுக்கு வேணும். சரி, நீங்க இதெல்லாம் தாண்டி உங்களுடைய கல்விகளிலும் நல்லா சிறந்து விளங்கிருக்கீங்கல்ல. விளையாட்டு அப்படின்னு சொல்லும் போது அதற்கு பயிற்சி ரொம்ப முக்கியம், ஓய்வு ரொம்ப முக்கியம். இதற்கிடையில எப்படி நேர நிர்வாகம் செய்து கல்வியில நீங்க கவனம் செலுத்துறீங்க?
1: என்னோட ஸ்கூல் முடிஞ்சிருந்துட்டு சார் சொல்லுவாரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அது முடிச்சு நைட்ல இருந்துட்டு ஹோம்ஒர்க் முடிஞ்சு ரிவிஷன் செஞ்சுட்டு தான், ரிவிஷன் அப்பதான் என்னோட இந்த பொது அறிவுலாம் நான் வளர்த்துக்குவேன், அதுக்கப்புறம் போய் படுத்துக்குவேன்.
0: அப்படியா? படுத்துப்பீங்க, முடிச்சிருக்க மாட்டீங்களா?
1: கதை கேட்டுதான்.
0: அவ்வளவுதானா? சரி, நல்லா பேசுவீங்க. அதாவது கதை சொல்லும் போட்டி, இந்த மாதிரியான போட்டிகள்லாம் பங்கெடுத்திருக்கீங்க இல்லையா? கைவசம் ஏதாவது கதை வச்சிருக்கீங்களா எங்களுக்காக? எங்களுக்கு எதுவும் கதை சொல்ல போறீங்களா? சரி, கொஞ்சம்.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம். மதிப்பிற்குரிய நடுவர்களே, ஆசிரியர்களே, மற்றும் என் அன்பு நண்பர்களே, இன்று நான் பேச போகும் தலைப்பு திருவஞ்சிக்கரம். சைவ நெறி பற்றி கொண்டாருக்கு ஈசனே முன்முதன் கடவுள். அதன் அடிப்படையில் சிவபக்தர்கள் தங்கள் செல்லும் இடமெல்லாம் சிவத்தலம் செய்ய முயல்வர். அவ்விதம் சேர நாடான இன்றைய கேரளா மாநிலத்தில் எழுந்தருளிய சிவாலயமே திருவஞ்சிக்கரம் அஞ்சைக்கத்தீஸ்வரர் திருத்தலம் ஆகும். தனது தந்தையின் கட்டளையின் பேரில் தன் தாயினை கொன்றுவிட்டு பாவம் நீங்க பரசுராமரே இத்திருத்தலத்திற்கு வந்து வெளிப்பாடு செய்தார் என்று இதிகாயம் கூறும் பெருமை மிகு. கோயிலானதில் ஈசன் மகாதேவர் என்று பரவதேவியார் உமையன்மை எனவும் போற்றப்படுகின்றனர்.
0: இந்த மாதிரியான இந்த எழுத்துப்படி ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் உங்களுக்கு யார் தயார் செய்து கொடுப்பா? எத்தனை நாள் எடுத்துக்கிட்டீங்க இதெல்லாம்?
1: நீங்களே வந்து அந்த சிவபெருமானை புரிஞ்சுக்கணும்.
0: அப்புறம் உள்வாங்கிட்டு நீங்க சொல்ல முடியும் இல்லையா? அப்ப சிவனோட அருள் உங்களுக்கு நல்லா இருக்கு, பிடிக்குமா உங்களுக்கு?
1: ஒண்ணுமே செய்யாம இருப்பீங்களா இல்ல அதுவும் ஏதாவது செஞ்சிருவீங்களா?
0: என்ன பாடம்? வளர்ச்சியை பார்க்கும் போது கண்டிப்பா ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கு இல்லையா? உங்களோட வெற்றியின் ரகசியம் என்னமா?
1: வெற்றியின் ரகசியம் வந்துட்டு
0: டீச்சரா? பரவாயில்லையே, உங்க ஆசை தான் உங்க வெற்றியின் ரகசியம் சொல்லிருக்கீங்களா?
1: அம்மா மாதிரி டீச்சர் ஆகணும்.
0: அப்படியா, பாத்தீங்களா அக்கா என்ன கேள்வி கேட்டு நீங்க இப்படி சொல்லிட்டீங்களா? அம்மா மாதிரி டீச்சர் ஆகணும்ட்டு. உங்க இப்போ நீங்க இந்த மாதிரி எல்லாம் சாதனை படைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு விஷயத்த தொடர்ச்சியா செஞ்சிருப்பீங்க, என்ன செய்திருப்பீங்க நீங்க?
1: ஸ்போர்ட்ஸ்.
0: ஆக மொத்தத்துல அக்கா கேக்குற கேள்விக்கு பதில் வரல. சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன வெற்றியின் ரகசியம்?
1: என்னது சார் தந்த பயிற்சி? எல்லாமே
0: பயிற்சி, உங்களுடைய மன வலிமை. உங்ககிட்ட இருக்கிற மன வலிமை தான். ஏன்னா பொதுவா ஒரு மாணவர்கள்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் கொடுத்தா கொஞ்சம் சோர்வு இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற

0: மன வலிமையும் உடல் வலிமையும் உங்களை வந்து தொடர்ச்சியா போக வைக்குது இல்லையா, அதுதான் உங்களோட வெற்றின் ரகசியம். ஆக தம்பி தங்கச்சிங்க அக்கா அண்ணெல்லாம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க, நம்முடைய சக்திக்கா ஏதாவது ஒரு விஷயம் ஹெலோ மில்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
1: எல்லாரும் வந்துட்டு அவங்க பிடிச்ச போய் சேர்ந்துக்கணும், அதெல்லாம் முடிஞ்சிருக்கும், நல்லா செய்யணும்
0: கண்டிப்பா. அதாவது பிடித்தால்தான் ஒரு விஷயத்த நம்ம மனசார செய்ய முடியும் இல்லையா, கட்டாயப்படுத்தினாலும் செய்ய முடியாது. ஆக நீங்க உங்க வாழ்க்கையில இந்த 10 வயதுல செய்யறது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சுதானே செய்யறீங்க? ஆமா, அதுதான். அதனாலதான் அதனுடைய அந்த முடிவுகளை பார்க்கும் போது நல்ல மாதிரி பார்க்க முடிகின்றது. ஆக இன்று ஹலோ மின்னல சக்திக்கா நமக்கு சொல்லி கொடுத்த ஒரே விஷயம் என்னன்னா, நாம செய்யற விஷயத்த பிடித்து செய்தோம்னா வெற்றி நிச்சயம், அவ்வளவுதானே. யார் யாருக்கெல்லாம் இந்த நேரத்துல நன்றி சொல்ல ஆசைப்படுறீங்கம்மா?
1: முக்கியமா என்னோட கராத்தே மாஸ்டர் திருவரன்.
0: அம்மா கொட்டு கொடுத்து சொல்லி கொடுத்ததுனாலயா நிகழ்ச்சி கேக்குறாரு மாஸ்டரு?
1: கேக்கணும்.
0: சரி மாஸ்டர். சரி,
1: அம்மா அப்பா, ஜோதி டீச்சர், பள்ளி ஆசிரியர்கள், அவங்கெல்லாம்
0: மாணவர்கள் நண்பர்கள்
1: அவங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இதடிக்க ஒண்ணும் நல்லா செய்யணும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவாங்க என் நண்பர்கள்.
0: ஆமா, சுற்றி வந்து இந்த மாதிரி உள்ளவங்க இருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தூரம் வேணாலும் சாதிக்கலாம்ல. வீட்டுல ஒரு குட்டி தேவதை இருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லியா?
1: சொல்றேன்.
0: யாரு?
1: சுபிகா.
0: ஏன் கூட்டிட்டு வரல?
1: 2 வயசு தான் இப்ப,
0: அதனால விட்டுட்டு வந்துட்டீங்களா? சரி பரவாயில்ல. உங்களை இன்றைய ஹலோ மின்னல் நிகழ்ச்சியில சந்தித்து பேசுறதுல எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு, மகிழ்ச்சியை விட உண்மையிலேயே பெருமையா இருக்கு. அதாவது ஒரு மாணவிக்கு வந்து இந்த தற்காப்பு கலை எந்த அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது அப்படின்றத உங்களை பார்க்கும் போது எங்களால உணர முடிகின்றது. நீங்க சொன்ன மாதிரி சுக்மா மட்டும் இல்ல, நம்மளுடைய தேசிய அணியில ஒரு கராத்தே வீராங்கனையா வந்து சக்திகா அப்படின்ற பெயரை நாங்க பாக்கணும், சரியா?
1: ஓகே.
0: அந்த வெற்றி பதக்கங்களோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. நிறைவு பாடல் உங்களுக்காக சிங்கப்பெண்ணி பாடல கொடுக்கணும், சரியா? இந்த பாடலுக்கு பிறகு ஹலோ மின்னல்ல நம்ம சக்திகா படித்த அதே கீழான் தமிழ் பள்ளி மாணவர்களுடைய படைப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இணைந்திருங்கள், இது ஹலோ மின்னல்.

0: தமிழ் பள்ளியே நம் தேர்வு.
1: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டிவேஷ் ஜெயபிரகாஷ். நான் தேசிய வகை கேரள தோட்ட தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். இன்று நான் தமிழ் இலக்கியத்தை பற்றி பேச வந்துள்ளேன். இலக்கிய துணிகளை தமிழ் இலக்கியம் என்னும் சமுத்திரத்தில் ஒரு சில துணிகளை உங்கள் செவிப்பறை வழி சிந்தனைக்கு தாகத்திற்காய் பகிர்கிறேன். தமிழ் அன்னைக்கு அணி சேர்க்கும் அணிகலனாய் விளங்கும் தமிழ் இலக்கியம் இன்றளவும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே பயணிக்க பாடுபட்டோர் பலர். ஆன்றோர் பெருமக்களும் தமிழ் சான்றோர் பெருமக்களும் கட்டி காத்த தமிழ் இலக்கியத்தை சங்க கால இலக்கியம், சங்கம் மருவிய கால இலக்கியம், தற்கால இலக்கியம் என்று பொதுவாக பிரிக்கலாம். 473 புலவர்களால் எழுதப்பட்ட சங்க இலக்கியம் 2381 பாடல்களை கொண்டுள்ளது. சங்க கால இலக்கியங்கள் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த தமிழர்களின் வாழ்வியலை படம் பிடித்து காட்டும் ஒரு கருவியாக அமைகிறது. பண்டைய தமிழரின் காதல், போர், வீரம், ஆட்சி அமைப்பு, வணிகம், கலைப்படைப்பு பற்றிய குறிப்புகளை சங்க இலக்கியம் வழி நாம் காணலாம். 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியத்தின் மாட்சியை காட்டும் சாட்சி நூல்களாகும் என்று கூறிவிட பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
3: வணக்கம். நான் கேளந்தோட்ட தமிழ் பள்ளியில் 6 ஆண்டில் பயிலும் லோஷ்மிதா ராஜசேகரன் பேசுகிறேன். இன்று நான் கூறப்போம் இந்த தலைப்பு, நலமான வாழ்வு. நலமான வாழ்வின் அடையாளமாக திகழ்வது சுகாதாரம் தான். ஒவ்வொருவரும் உடல், உளம் ஆகியவற்றை நலமாக வைத்திருப்பது மிக அவசியமாகும். சுத்தம் என்பது இறைபக்திக்கு அடுத்து வருவதாகும். இதுவே ஒருவரை கடவுளிடம் நெருங்கி வர செய்வது என அக்கால மனிதர்கள் போற்றுகின்றனர். அவர்களின் வாழ்வில் சுகாதாரம் என்பது உயிரினும் மேலாக கருதப்பட்டது. இதற்கு காரணம் அவர்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்ததுதான். இன்றைய நவீன காலத்தில் சுகாதாரம் என்பது குறைந்து கொண்டே போகிறது என்றுதான் கூற வேண்டும். மக்கள் செயற்கையின் பால் அடிமையாகிவிட்டனர் என்பதும் ஒரு காரணமாக கூறலாம். ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை, சீரான சுகாதார பழக்க வழக்கங்களே சீர்குலைய செய்து வருகின்றனர். தங்களின் வாழ்க்கை தேவைகளை மிக துரிதமாக பெற்றுக் கொள்வதில் ஆர்வம் காட்டுகின்றனர். எனவே உணவு முறையும் மிக துரிதமாக மாறிவிட்டது. துரித உணவு வகை நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் பல விளைவுகள் ஏற்படுகின்றன. உடல் பருமன், இரத்த அழுத்தம், நீரிழவு போன்ற நோய்களை பலரும் தங்கள் உடலினுள் சேமிக்கின்றனர். நன்றி, வணக்கம்.
4: Hanya Malaysia negara tercinta, berjuang bersusah untuk merdeka. Jangan sia-siakan apa yang ada, sayangilah negara kita.

0: dari pada kelas 4 Kambira Sekolah Kebangsaan Tamil Ladang Kelan Johor. Sahabat, hulurkanlah tanganmu bila aku terjatuh. Pimpinlah tanganku bila aku tersesat. Hamparlah bahumu saat aku berduka. Peloklah aku bila aku berjaya. Sahabat, aku berharap kau selalu ada saat aku memerlukanmu. Saat suka dan duka menjenguk jiwaku. Saat aku hilang tempat berpaut. Dan saat itu kuharap kau hulurkan tanganmu bersama keikhlasan hati. Tanda tuluskan ikatan kita.
1: Dashini Surya Kumar. Saya dari kelas 2 Suryan, SJKT Ladang Kelan, Johor. Rumah Datuk. Di rumah Datuk ada kolam. Kolam itu dalam. Kolam itu kolam ikan. Datuk suka tanam sayur bayam di tepi kolam ikan. Hari-hari Datuk siram sayur bayam di tepi kolam ikan. Di tepi kolam ikan ada 3 ekor ayam hitam. Ayam hitam suka makan bayam. Hari-hari ayam hitam jalan-jalan di tepi pokok bayam. Ayam hitam jalan di tepi pokok bayam dekat kolam ikan.
2: Nama saya Lavinia Singha Pratna Singha. Saya dari kelas 2 Suryan, SJKT Ladang Kelang, Johor. Taman bunga. Kakak dan saya ke taman bunga. Bunga-bunga taman itu sangat cantik. Ada bunga warna ungu, ada bunga warna kuning. Bunga-bunga itu wangi. Saya mengejar kupu-kupu di taman itu. Kakak pula melihat burung berterbangan di langit.
3: வணக்கம். நான் 6 ஆண்டு மாணவி மித்ராஷினி ரவி பேசுகிறேன். தொடர்பு சாதனங்கள். இன்றைய அறிவியல் உலகில் தொடர்பு சாதனங்கள் துரிதமான வளர்ச்சியை கண்டுள்ளன. அன்றாட வாழ்வில் கண்ணிமைக்கும் நேரத்தில் பல அற்புதமான சாதனைகளை தொடர்பு சாதனங்கள் படைத்து கொண்டுதான் இருக்கின்றன. மக்களிடையே முக்கியமான தொடர்பு சாதனங்களாக செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி, கைபேசி, கணினி போன்றவை இடம்பெற்றுள்ளன. அச்சிடப்பட்ட சாதனமாக செய்தித்தாள் வளம் வருகின்றது. அன்றாட செய்திகளையும் உள்நாட்டு செய்திகள், வெளிநாட்டு செய்திகள், விளம்பரங்கள் போன்றவற்றை தாங்கி அன்றாடம் மலரும் சாதனமாக செய்தித்தாள் திகழ்கின்றது. செய்தித்தாளின் மகிமையை மக்கள் அறிந்திருந்தாலும் கைபேசி, தொலைக்காட்சி, கணினி, வானொலி முதலிய தொடர்பு சாதனங்களே அவர்களின் மனத்தில் அதிக இடம் பிடித்துள்ளன. இச்சாதனங்கள் அன்றாட நடப்பு செய்திகளை உடனுக்குடன் வெளியிடுவதில் முன்னிலை வகிக்கின்றன. இச்சாதனங்கள் உலக மக்களிடையே உன்னதமான பிணைப்பை ஏற்படுத்தியுள்ளன. நன்றி, வணக்கம்.
4: வருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ கிருஷ்ணமாரிமா முருகையா பேசுகின்றேன். இன்று நான் கூற வந்துள்ள திருக்குறளானது, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இக்குறளின் பொருளானது, உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவன் வானுலகத்தில் உள்ள தெய்வத்தோடு சேர்த்து மதிக்கப்படுவார். இக்குறளையும் பொருளையும் வாசிதன் வழி எனக்கு கிடைத்த படிப்பினையானது என்னவென்றால், நாம் வாழும் வாழ் நாட்களிலேயே நல்ல அறநெறிகள், அதாவது நல்ல ஒழுக்கத்தை உடைய ஒரு மனிதராக வாழ்ந்தால் மட்டுமே நாம் வாழும் பொழுது அல்லது இறைவனடியே சேர்ந்த பிறகோ நாம் அனைவராலும் விருப்பப்பட்டவராகவோ அல்லது அனைவராலும் மரியாதை தக்கவராகவோ ஒரு மாற முடியும். ஆகவே நாம் இவ்வுலகத்தில் பூஜ்யமாக பிறந்து ராஜத்தை இந்த அறிவு, அதாவது நல்ல அறநெறிகள் இவை அனைத்தும் மட்டுமே நம்மை தலை சிறந்த மாந்தராக உருவாக்கும் என்று இக்குறளின் வழி நாம் உணர்ந்து கொள்ளலாம். மேலும் இக்கால சூழலில் மாணவர்களுக்கும் சரி அல்லது மனிதர்களுக்கும் சரி இக்குறள் ஒரு பெரிய பயன்பாட்டை வழங்குகின்றது. நாம் நல்ல அறநெறிகளை பின்பற்றி வாழ்ந்தால் நமக்கு கிடைக்கும் விளைவானதும் நம்ம நம்மால் என்ன செய்ய முடியும், இந்த அறநெறி நமக்கு எவ்வாறு உதவுகின்றது என்றும் இக்குறள் நமக்கு உணர்த்தி நம் வாழ்க்கையை வழி நடத்துகின்றது என்று கூறினால் அது மிகையாகாது. ஆகவே இக்குறளின் வழி நாம் கற்றுக்கொள்வது எது என்றால், நாம் வாழும் வாழ்நாட்களிலேயே நல்ல அறநெறிகளை பின்பற்ற ஒரு மாந்தனாக திகழ்ந்தால் மட்டுமே நம்மால் இவ்வுலகத்தில் அனைவருக்கும் தலை சிறந்த ஒரு தலைவராக உருமாற முடியும் என்று கூறி விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

அழித்து வதையைகள் அச்சம் தவிர்ப்பான்மை கொள் தீமை அழித்து வதையைகள்

அளவில் நிறைவடைகின்றது வணக்கம் மின்னல். விடைபெறுகின்றேன் உங்கள் நான் ட்ரீசா லாசாரு. அடுத்து கதை போமா சிறப்பு நிகழ்ச்சியோடு இளமை உல்லாசத்தில் உங்களை சந்திக்கின்றார் தெய்வீகன் தாமரை செல்வன். மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே, நன்றி. மறந்துடாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு பிரான்ஸ் இங்கிலாந்து அணி 3வது நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு ஆட்டத்தை விளையாடுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக திங்கட்கிழமை அதிகாலை 3 மணிக்கு அர்ஜென்டினா ஸ்பெயின் அணிகளுக்கு இடையிலான இறுதி சுற்று உங்களுக்காக வருகின்றது. இணைந்திருங்கள். இந்த 2026 உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டியை அதிகாரப்படியாக உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றது RTM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். 16th நெக்ரி சிம்பிலான் சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து அனைத்து 8 வேட்புமனு தாக்கல் மையங்களிலும் வானிலை சீராக உள்ளது. காலை 9 மணிக்கு திறக்கப்பட்ட மையங்கள் 10 மணிக்கு மூடப்பட்டன. லிங்கி சட்டமன்றத்தில் போட்டியிடும் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமினுடின் ஹருன் காலை 8:28 வேட்புமனு மையத்திற்கு வருகை அளித்துள்ளார். இந்நிலையில் சென்னாவில் களமிறங்கும் டிஏபியின் தலைமைச் செயலாளர் ஆந்தனி லாக் அக்கட்சியின் தலைவர் கோபிந்த் சிங் டியோவுடனும் அமானா தலைவர் டத்துஸ்ரீ முகமது சாபுவுடனும் இணைந்து வேட்புமனு பாரத்தை சமர்ப்பித்துள்ளார். இவ்வேளை ரந்தாவில் போட்டியிடும் டத்துஸ்ரீ முகமது அசான் பரிசா நேஷனல் தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜைத் அமிடியுடன் வேட்புமனு பாரத்தை ஒப்படைத்துள்ளார். பெர்சோனா மெட்ரோ நிறுவனத்திற்கு சொந்தமான கிளை நிறுவனம் ஸ்லாங்கூர் சத்திய ஆலா மருத்துவமனையிடமிருந்து 247.5 மில்லியன் ரிகிட் மதிப்பிலான 3 அடுக்ககங்களை நிர்மாணிக்கும் குத்தகையை பெற்றுள்ளது. மருத்துவமனையின் வசதிகள், மின்னியல், மின்சார அறைகள் உட்பட வாகன நிறுத்துமிடங்களை அவை நிர்மாணிக்கும் என பெர்சோனா மெட்ரோ தெரிவித்துள்ளது. எரிசக்தி துறை ஒத்துழைப்பு முதலீட்டிற்கு பதிலாக குவைத்துடன் விரிவான தற்காப்பு உடன்பாட்டை மேற்கொள்வது குறித்து பாகிஸ்தான் கலந்துரையாடலை நடத்தி வருகிறது. இதன் தொடர்பான பேச்சு இன்னும் தொடக்க கட்டத்தில் இருக்கும் நிலையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அதிகரித்துள்ள பதற்றங்களால் சூழ்நிலை சிக்கலாகலாம் என்றும் அதிகார தரப்பு கூறியுள்ளது. கடந்த மாதம் வெனிசுவேலாவில் ஏற்பட்ட இரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ ஐநா தனது புலம்பெயர் அமைப்பு மூலம் $98 மில்லியன் நிதி உதவிக்கான கோரிக்கையை விடுத்துள்ளது. அடுத்த ஓராண்டுக்கு அவசரகால தங்குமிடம், மனிதநேய உதவிகள், சுகாதார சேவைகள் ஆகியவற்றை வழங்குவதுடன் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பவும் இந்நிதி உதவும் என்று IOM தலைவர் லியா போகியோ கூறினார். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. இப்போட்டி நெடுகிலும் நடந்த இனம் சார்ந்த விவகாரங்கள் மீது விரைந்து கடும் நடவடிக்கை எடுக்கும்படி பிரேசில் தேசிய மனித உரிமை மன்றம் ஐநாவையும் ஃபீஃபாவையும் வலியுறுத்தியுள்ளது. அரசியல் தலைவர்களினால் சமூக ஊடகம் அரங்கம் போன்ற தளங்களில் பிரான்ஸ் நட்சத்திர ஆட்டக்காரர் கிளியன் எம்பாப்பே உட்பட சில விளையாட்டாளர்கள் இனவெறி தாக்குதல்களை எதிர்கொண்டதை அந்த மன்றம் சுட்டிக்காட்டியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: மின்னலின் இளமை உல்லாசத்தில் உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எல்லோருக்கும் இனிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? இளமை உல்லாசத்தில் 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் இன்னும் நிறைய கதைகள் பேச காத்துக்கிட்டு இருக்கிறது மின்னல் FM. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு நல்ல இசையை வழங்கி கொண்டிருக்கின்றோம். வணக்கம் மின்னல் கேட்டுட்டு வந்தீங்க. உற்சாகமான ரொம்ப சிறப்பான சனிக்கிழமை பொழுது உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அடுத்த 1 மணி நேரம் மலையாள பாடல்களோட நம்ம அசத்தலான நிகழ்ச்சி, அசத்தலான இசையை கேட்டு ரசிக்க போறோம். வாரணை ஆவசியம் உன் படத்துக்காக ஹரிச்சரன் பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. முல்லைப்பூவே இந்த பாடலோட வாங்க நல்லபடியா சனிக்கிழமை காலை 10 மணி பொழுதை தொடங்குவோம். உங்களோட நான் தெய்வீகன் தாமரை செல்வன்.

ஃபாதர் பீபிள் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் 10:13. நீங்கள் இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை சனிக்கிழமை அதுவாக கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு காலையிலே கண்ணுக்கு ஒரு கதை தென்பட்டது. இதை சொல்லும் போது உங்களுடைய நாளும் ரொம்ப உற்சாகமா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்றியது. இந்த அம்மா இந்த பெண் வந்து அவங்களுடைய பிள்ளைங்களோட ஒரு மைதானத்துல விளையாண்டுட்டு இருந்தாங்க. இவங்களோட பெயர் வந்து மெலிசா. அந்த நேரம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க அவங்க கிட்ட வந்து முகம் தெரியாத ஒருத்தவங்க யாருனே தெரியாது வந்து சொல்லியிருக்காங்க, உங்களுடைய கைக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு தழும்பு மாதிரி இருக்கு, இது சின்ன பிள்ளையில இருந்து இருந்ததா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க இது திடீர்னு இப்பதான் இருக்கு, லேசா நானுமே இப்பதான் உணர்ந்தேன், ரொம்ப நாளா இது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா, நீங்க உடனடியா போய் மருத்துவமனையில இதை பரிசோதிச்சு பாத்துருங்களேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க, ஓ ஆமாவா ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து இந்த மருத்துவ சார்ந்த துறையில தான் வேலை செய்யறேன், இது எனக்கு என்னமோ சரியா படல, நீங்க போய் பாருங்க சின்ன பிள்ளைங்க வேற வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. உடனே மெலிசா என்ன பண்ணியிருக்கிறாங்க, மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு போயிருக்கிறாங்க. அங்க போகும்போது டாக்டர்கள் மருத்துவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வகையான நோய் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி உங்களுக்கு இது தெரிஞ்சிச்சு, ஏன்னா இதனுடைய தொடக்க கட்டத்திலே நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னே மெலிசா சொல்லியிருக்காங்க, இல்ல நான் அந்த மாதிரி திடலுக்கு போன பிள்ளைங்களை கூட்டிட்டு அப்படி போகும்போது ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, யாருன்னு கூட அவங்க தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு இதுதான் தொடக்கம் அப்படின்றதுனால உடனே சரிப்படுத்திடலாம், கவலைலாம் படாதீங்க அப்படின்ட்டு சொல்லி அதுக்கான சிகிச்சையும் எடுத்து மெலிசாவும் நல்லா ஆயிட்டாங்க. அப்போ இந்த பதிவை வந்து மெலிசா அப்படின்ற அந்த பெண்மணி தான் பதிவு செய்திருக்காங்க. நம்ம இவங்களுக்கு தான் உதவி செய்யணும், அவங்களுக்கு தான் உதவி செய்யணும், நம்ம வாழ்க்கையில யாருக்காவது தேடி போய் உதவி செய்யணும் அப்படின்றதெல்லாம் தாண்டிங்க, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சின்னதா நம்ம சிரிக்கிற ஒரு விஷயமோ இல்ல அவங்க கிட்ட பார்த்து போங்க அப்படின்னு சொல்றதோ இல்ல சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது கூட ஒருத்தவங்களுடைய நலனில் அக்கறை கொள்வது. மனிதர்களாய் மனிதம் பேணுவோம், இந்த மாதிரி இருப்போம். அன்னைக்கு என்ன தேடி வந்தவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மெலிசா சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையிலும் அப்படித்தானுங்க, யாரோ ஒருத்தர் வந்திருப்பாங்க, அவங்க சொன்னது நம்மளை பெரிய அளவில் காப்பாத்திருக்கோம், அவங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை சொல்லிட்டு அவங்களை நினைச்சும் பார்த்துக்கோ. நீங்களும் அந்த மாதிரி இருக்க மறந்துடாதீங்க, 10:15 மறக்காதீங்க. இந்த மணி நேரம் நமக்கு உதவி செய்தவங்களை நினைச்சு பார்த்து என் கனவில் பாட்டு வந்துட்டு இருக்கு, சங்கர் சர்மா ரொம்ப அழகான மலையாள பாட்டு, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், இடிக்கும் பாருங்களேன்.

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடி சீக்கிரம் போலான்டா இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
2: கொஞ்சம்
0: இந்த வயசுலயும் எப்படி இருக்காரு?
1: இல்ல சாப்பாடு குறைச்சுக்கிறேன்னு சொன்ன. இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

மகள் கார்த்திக் குரலை கேட்ட பாடல் மலையாள பாடல்களை கேட்டு இருக்கும் 10:29 மலையாள பாடல்கள் உங்கள் சனிக்கிழமை பொழுது இன்னும் அப்படியே உற்சாகமாக்கி கொண்டிருக்கின்றன. வாங்க தொடர்ந்து நம்ம கேட்கலாம், காலையில என்ன சிற்றுண்டி, என்ன பசியார் நீங்க பசியார் இல்லையா? சனிக்கிழமைலாம் கொஞ்சம் தள்ளி போடலாம், வேலை நாள்ல தள்ளி போடலாம், சனிக்கிழமையும் தள்ளி போடுறது முடியாது. சனிக்கிழமை நல்லா சாப்பிடுங்க. சில கடைகள்லாம் தாண்டி வரும்போது மக்கள்லாம் ரொம்ப ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இப்படி ஓடுறோம், இப்படி உழைக்கிறோம் ஓய்வில்லாம. ஏன் அப்படின்னா, நல்ல வாழ்க்கை வாழணும், நல்லா சாப்பிடணும், நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பெற்றோர்கள் நல்லா இருக்கணும், சுத்தி முத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு. நம்ம நல்லா இருக்கணும்னா முதல்ல இந்த தேகம், இந்த உடல் நல்லா இருக்கணும் இல்லையா? ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நல்லா சாப்பிடணும், தெம்பா சாப்பிடணும், நமக்கு பிடிச்சதையும் சாப்பிடணும். மற்ற நாளில் பரவாயில்லைங்க, ஓடுவீங்க ஓடிட்டே இருப்பீங்க. ஆனா 10:30 இதே திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை இருக்கணும், நிலைமை எப்படி இருக்கும்? அலுவலகத்துல உட்காந்துருப்பீங்க, இல்ல ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இருப்பீங்க, அதுல இருந்து விட்டுட்டு வர முடியாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, அமைதியா வீட்டுல இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கலாம். அந்த நேரம் உங்களுக்கு பிடித்த பசியாரையோடு இன்றைய நாளை தொடங்குங்கள். கொஞ்சம் நேரம் ஆச்சுதான், இருந்தாலும் பசியாரத்துக்கான நேரம் இன்னும் ஆகல அப்படின்னு நினைக்காதீங்க. இப்பவே சாப்பிட்டுருங்க. ஓன மூடு பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஃபேஜோ ஹீம் நாகிலாரி ஹீனி தாய் இவங்க எல்லாரும் பாடியிருக்காங்க. எல்லாம் ஹீ ஹீன்னு வராங்க, வாங்க கேட்கலாம்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: நலத்திற்கு லிஷ் தேன். இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

ஸ்ரீராம் நேஹா பாடி இருந்த பாடல் இஷ்க் அப்படின்ற படத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பாடல். ஒரு வித்தியாசமான கதை தான் இது. ஒரு இளைஞருடைய வாழ்க்கை பின்னணியில வரக்கூடிய கதை. வாய்ப்பு இருந்தால் பாருங்க. பரவிவான் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுக்கும் பிடித்த மாதிரி தான். மணி 10:39 ஆயிருச்சு. இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனத்தை ஈர்ப்பது நக்ரி சிம்பிலானுடைய மாநில தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதை ஒட்டி இன்றைக்கு அதற்கான வேட்பு மனு தாக்கல் நடைபெறுகிறது. நக்ரி சிம்பிலான் மாநிலத்தின் 16வது மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்றைக்கு நடைபெறுகிறது. அப்படின் போது 8 மையங்கள்ல இதற்கான வேட்பு மனு தாக்கல் காலை 10 மணிக்கு பிறகு நடைபெறுகிறது அப்படின்ற தகவலை தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்றார்கள். TV1 இஸ்லாமாபாத் பாகின் மலேசியா நிகழ்ச்சியினுடைய இதை வந்து உங்களுக்காக கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஓ, காலையில 9 மணிக்கு தொடங்கி இருக்கின்றார்கள், 10 மணி வரைக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா, நேற்றெல்லாம் பாத்தீங்கன்னா இரவெல்லாம் சில இடங்கள்ல மழை, இன்றைக்கு காலையிலெல்லாம் மழையாக இருந்தது. அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வானிலை தெளிவாகவே இருக்கிறது அப்படின்ற விவரத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலுக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே முன்கூட்டியே தயார் நிலையில இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, வாக்களிப்புக்கு முன்னதாகவே நீங்க என்ன பண்ணணும்னா, SPR அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையத்துடைய அகப்பக்கத்தில் உங்களுடைய வாக்களிப்பு மையங்களுக்கான விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்ற விவரமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 1 நக்ரி சிம்பிலானில் மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. நகரில வாக்களிக்க தகுதி பெற்றவர் நீங்கள் என்றால் இதை கருத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது உனக்கு முந்திரி உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. திவ்யா வினித் பாடுறாங்க, இது இளமை உல்லாசம்.

ஹரிச்சரன் குரல்ல கேட்ட பாடல் பொன்வானிலே அப்படின்ற பாடல் கேட்டுட்டு வந்தீங்க. 10:48 மலையாள பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சேட்டா சேச்சி, இந்த சொல்ல சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாழ்க்கைலாம் எப்படி போகுது? உங்க வார நாட்கள் நல்லபடியா போயிருக்கணும். வார இறுதி நாள்ல கொஞ்சம் மூச்சை விட்டு உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கிக்கீங்க. ஒரு காணொலியில ஒரு பையன் 30 நிமிஷம் ஒண்ணுமே பண்ணல, அப்படியே சும்மா உட்கார்ந்து இருக்கிறாரு. என்னப்பா பண்றீங்க அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. இல்ல சும்மா உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஏன் சும்மா உட்கார்ந்துருந்தா கேள்வி கேட்கறீங்க? என்னங்க, என்னோட வாழ்க்கை 24 மணி நேரம் இருக்கு, நான் சும்மா உட்காரது இல்ல, சும்மா உட்காரக்கூடாதுங்க. பாருங்க, நம்ம வந்து ஒரு பிடிமானத்துக்குள்ள போயிட்டோம். என்னன்னா சும்மாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும். சில பேர் பாத்துருக்கீங்களா, போய் புல் தரையில நடப்பாங்க. சில பேர் தனியா எங்கேயாவது அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. சில பேருக்கு ரொம்ப தனியா போய் உட்காந்து ஒரு காஃபியோ தேநீரோ குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க, சும்மா அப்படியே சோஃபாலையோ இல்ல வீட்டில் இருக்கிற இடத்துலயோ அப்படி படுத்திருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. கொஞ்ச நேரம் அவங்களை அப்படி விடுங்க, நீங்களுமே அதை செய்து பாருங்க. அதை விட சிறந்த ஒரு சன்மானம் உங்களுக்கு நீங்க கொடுத்துக்க முடியாது அப்படின்னு அப்படி எல்லாம் செய்யக்கூடியவர்கள் சொல்றாங்க. அது என்னன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை செஞ்சு பாருங்க, ஒரு 1.5 மணி நேரம் இல்ல ஒரு 10 நிமிஷம் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இப்போ ஏறக்குறைய 10:50 நெருங்கிட்டு இருக்கா, 11 மணி வரைக்கும் ஒன்னும் செய்யாதீங்க, அப்படியே உட்காருங்க, கைத்தொலைபேசியை தொடாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. நீங்க அப்படியே இருங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா, அது உங்களுக்கு நிறைய சிந்திக்கிறதுக்கும் நினைவுகளை எண்ணற்ற அலைகளை அப்படியே எண்ணங்களை கொண்டு வர்றதுக்கும் உதவும். அந்த மாதிரி ஒரு சூழலை கொடுக்கும். உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு தெரியும், அதை செஞ்சு பாருங்க. செய்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா கூப்பிட்டு சொல்லுங்க. உங்ககிட்ட பேசுறதுக்காக நாங்க காத்துட்டே இருக்கோம். அடுத்தது ரொம்ப அழகான படம் பிரேமம் அப்படின்ற படத்துக்காக மலர் டீச்சர். இந்த பெயரையே ரொம்ப பிரபலமானது, மலரே அப்படின்ற அந்த பாடல் விஜய் யேசுதாஸ் குரல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. வாங்க கேட்கலாம். இது உங்கள் இளமை உல்லாசம், தெய்வீகன் தாமரை செல்வன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் பூங்குழலி வீரன். தடையை மீறி ஓர்மோஸ் நீரிணையை கடக்க முயன்ற இரு எண்ணெய் கொள்கலன் கப்பல்கள் கன்னிவெடியை மோதி வெடித்து சிதறியதாக ஈரானிய புரட்சிப்படை தெரிவித்தது. எனினும் அக்கப்பல்களின் பெயர்களை அது வெளியிடவில்லை. தங்கள் மூலதனத்தையும் அதைவிட முக்கியமாக தங்கள் உயிரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் மாலுமிகள் கன்னிவெடி பகுதிக்குள் நுழையக்கூடாது என அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் அமெரிக்கா விரிவான விளக்கத்துடன் அதனை மறுத்துள்ளது. ஓர்மோஸ் நீரிணையை ஒரு வாரத்திற்கு மூடுவதாக அறிவித்துள்ள ஈரான் வர்த்தக கப்பல்கள் வடபகுதியை மட்டும் பயன்படுத்துமாறும் தென்பகுதியை தவிர்க்குமாறும் அறிவித்திருந்தது. கடந்த மாதம் வெனிசுவேலாவில் ஏற்பட்ட இரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ ஐநா தனது புலம்பெயர் அமைப்பு மூலம் $98 மில்லியன் நிதி உதவிக்கான கோரிக்கையை விடுத்துள்ளது. அடுத்த ஓராண்டுக்கு அவசரகால தங்குமிடம், மனிதநேய உதவிகள், சுகாதார சேவைகள் ஆகியவற்றை வழங்குவதுடன் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பவும் இந்நிதி உதவும் என்று பன்னாட்டு இடம்பெயர்வு அமைப்பு IOM தலைவர் லியா போகியோ கூறினார். இந்த பேரிடர்களின் தாக்கத்திலிருந்து மக்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப தொடர் ஆதரவு தேவைப்படுவதாக அவர் தெரிவித்தார். இந்த நிலநடுக்கங்களால் லாகுவேரா, டிஸ்ட்ரியா கேபிட்டல், மிராண்டா, கராபோபோ, அராகுவா, ஃபால்கோன் ஆகியவை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன. இவ்வேளை நிலநடுக்கங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள வெனிசுவேலா நாட்டின் மறுகட்டமைப்புக்காக வேண்டி பன்னாட்டு நாணய நிதியம் IMF-இடம் $346 மில்லியன் நிதி உதவியை கோரவுள்ளதாக அந்நாட்டு இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகுவேஸ் தெரிவித்துள்ளார். இது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வீடுகளை கட்டித்தரவும் அடிப்படை கட்டமைப்பு, முக்கிய பொருளாதார தேவைகள் உள்ளிட்ட இதர தேவைகளை நிறைவு செய்வதற்கும் உதவும் என தொலைவரி டெலிகிராமில் வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்றில் டெல்சி குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா முழுவதும் காட்டுத் தீ புகை பரவுவதற்கு கனடா காரணம் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் சாடியுள்ளார். இந்த மாசுபாட்டை கையாள்வதற்கான கணக்கிட முடியாத செலவை கனடிய பொருள்கள் மீது செயல்பாட்டில் உள்ள வரிகளுடன் இணைக்க உள்ளதாக அவர் கூறினார். வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் ஒட்டாவாவில் ஏற்பட்ட காட்டுத் தீயிலிருந்து வெளியான அடர்த்தியான புகை அமெரிக்காவின் மத்திய மேற்கு பகுதி தொடங்கி வடகிழக்கு வரை சூழ்ந்ததால் அங்குள்ள மக்களுக்கு வீட்டில் இருக்கும்படி எச்சரிக்கப்பட்டனர். இந்நிலையில் மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையை குறித்து கனடிய தலைவர் முன்னெடுக்கவுள்ள நடவடிக்கை குறித்து அறிந்து கொள்ள அவருக்கு அழைக்க உள்ளதாக டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தித்துறை ஒத்துழைப்பு முதலீட்டிற்கு பதிலாக குவைத்துடன் விரிவான தற்காப்பு உடன்பாட்டை மேற்கொள்வது குறித்து பாகிஸ்தான் கலந்துரையாடலை நடத்தி வருகிறது. இதன் தொடர்பான பேச்சு இன்னும் தொடக்க கட்டத்திலேயே உள்ளன என்றும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அதிகரித்துள்ள பதற்றங்களால் அவை சிக்கலுக்குள்ளாகலாம் என்றும் அதிகார தரப்பு கூறியுள்ளது. 2023 தொடங்கி கூட்டு பயிற்சிகளுக்காக பாகிஸ்தானுடன் குவைத் வரையறுக்கப்பட்ட தற்காப்பு ஒப்பந்தத்தை கொண்டுள்ளது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. இப்போட்டி நடுகிலும் நடந்த இனம் சார்ந்த விவகாரங்கள் மீது விரைந்து கடும் நடவடிக்கை எடுக்கும்படி பிரேசில் தேசிய மனித உரிமை மன்றம் ஐநாவையும் பீஃபாவையும் வலியுறுத்தியுள்ளது. அரசியல் தலைவர்களினால் சமூக ஊடகம் அரங்கம் போன்ற தளங்களில் பிரான்ஸ் நட்சத்திர ஆட்டக்காரர் கிளியன் எம்பாப்பே உட்பட சில விளையாட்டாளர்கள் இனவெறி தாக்குதல்களை எதிர்கொண்டதை அந்த மன்றம் சுட்டிக்காட்டியது. இவ்வேளை 89,000 மேற்பட்ட சமூக பயனர்கள் இந்த அவதூறுகளை கண்காணித்துள்ளனர். 2022 உலகக்கிண்ண போட்டியை விட இம்முறை இனம் சார்ந்த பகடிவதை 13 மேலாக அதிகரித்துள்ளது. இனம் சார்ந்து பெறப்பட்ட ஒவ்வொரு புகாருக்கும் நடவடிக்கைகளை ஐநா, ஃபீஃபா உட்பட உபசரணை நாடுகள் எடுக்க வேண்டுமென அம்மன்றம் வலியுறுத்தியுள்ளது. மெக்சிகோ அதிபர் கிளவுடியா ஷெபம் உலகக்கிண்ண இறுதியாட்டத்தைக்கான அமெரிக்கா செல்லவிருக்கிறார். 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டியை இணைந்து நடத்தும் 3 நாடுகளுள் மெக்சிகோவும் ஒன்று. இருந்தபோதிலும் மெக்சிகோவில் நடைபெற்ற ஆட்டங்களை காண ஷெபம் தவிர்த்து வந்தார். இந்நிலையில் தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அழைப்பை ஏற்று கலந்து கொள்ளவிருப்பதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்சோதி.
வணக்கம்.

நன்றி. 12B படத்துக்காக பாடல் எடுக்கப்பட்டிருக்க பிரசாந்தி குமார் பாடுறாங்க ஒரு புன்னகை பூவே. ஐயோ என்ன ஒரு சிரிப்பு.

முத்துக்குமாருடைய வரிகளில் வாமனன் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் தான் இது. ஒரு தேவதை பார்க்கும் ரூப்குமார் வளத்தூர் இந்த பூக்கள் பூக்கும் தருணம் பாடியிருந்தார்ல, அந்த பாடகர் தான். இந்த பாட்டு பிடிச்சதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, இதுல ஒரு வரி வரும், ரொம்ப அழகாக முத்துக்குமார் அவர்கள் எழுதியிருப்பாங்க. உன் பாதத்தில் முடிகின்றது என் சாலைகள் அப்படின்னா, நீதான் என்னுடைய நான் வந்து சேரும் இடம், அதுக்கு பிறகு சாலைகளே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பெண்ணை வர்ணிக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இது. ஒரு தேவதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அப்புறங்க என்னங்க, நாளைக்கு விடிய காலையில் இருக்கிற ஆட்டம் வந்து மூன்றாவது நான்காவது ஆட்டம் இடையே யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றது பிரான்ஸ் இங்கிலாந்து களம் காண்கின்றது. அடுத்தது தாங்க இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில் 3 மணிக்கு உலகக்கிண காட்பது போட்டியுடைய இறுதி ஆட்டம். என்னன்னா, அர்ஜென்டினா ஸ்பெயின் வந்து இதுவரைக்கும் 14 முறை சந்திச்சிருக்காங்க. இந்த 14 முறை ஆட்டத்தில் 6 முறை அர்ஜென்டினாவுக்கு சாதகமாக ஆட்டம் இருந்திருக்கு, இன்னொரு 6 முறை ஸ்பெயினுக்கு சாதகமாக இருந்திருக்கு. அப்ப 12 முறை முடிஞ்சிருச்சு இல்லையா. இன்னும் 2 தடவை என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேருமே ஒரே சமம் அப்படின்ற அடிப்படையில அந்த ஆட்டத்தை முடிச்சாங்க. அப்ப 6 தடவை இவங்க வெற்றி, 6 தடவை அவங்க வெற்றி, இன்னொரு 2 தடவை வந்து டிரால முடிஞ்சிருக்கு ஆட்டம். 14 முறை சந்தித்து விளையாடி இருக்காங்க. ஆனாலும் உலகக்கிண காட்பந்து போட்டியை பொறுத்த வரைக்கும் அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் சந்திப்பது இதுதான் 2வது முறை. இதற்கு முன்னர் ஒரே ஒரு முறை சந்திச்சிருக்கிறாங்க. இது வந்து குரூப் ஸ்டேஜ்ல 1966. அதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் சேர்ந்து, அதாவது களத்தில் இறங்கி விளையாண்டாங்க உலகக்கிண காட்பந்து போட்டி அப்படின்னா இருந்ததே இல்லை. ஆனா இதுதான் வந்து ஒரு களம் காணக்கூடிய ஒரு பெரிய அசுர ஆற்றமாக இருக்க போகிறது அப்படின்னு. அப்புறம் ஏற்கனவே சொன்னது போல கோப்பா அமெரிக்கால அவங்க ஜெயிச்சாங்க, யூஎஃப்ஏ யூரோ சாம்பியனா ஸ்பெயின் வந்தாங்க. அப்ப என்னதான் நடக்க போகுது அப்படின்றதுதான் இங்க ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒருவேளை அர்ஜென்டினா இந்த உலக கோப்பையை ஜெயிச்சாங்க அப்படின்னா 1958 1962 அடுத்தடுத்து 2 முறை உலக கிண்ணத்தை வென்ற பெருமையோடு இருக்கக்கூடிய பிரேசிலுடைய அந்த நிலையை இவங்களும் எட்டி பிடிப்பாங்க. ஏன்னா போன முறை இவங்க தான் உலக கிண்ண காட்பந்து சாம்பியனா இருந்தாங்க, இந்த முறையும் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 தடவை ஜெயிக்கிற நாடு பிரேசிலை அடுத்து அர்ஜென்டினா அப்படின்ற ஒரு நிலைமை வரும். பார்க்கலாம், 14 ஆட்டங்கள்ல 6-6 முடிஞ்சது, அப்புறம் 2 டிராவில் முடிஞ்சது. இந்த முறை யாருக்கு அப்படின்னு, என்னோட ஆதரவு எல்லாம் ஸ்பெயின் பக்கம்தான், உங்க ஆதரவு யாருக்கு அப்படின்னு. இப்போ இப்ப இப்படி ஆயிருச்சு, லமின் யமாலா இல்ல மெஸ்ஸியா அப்படின்னு, இவர் தூக்கி வளர்த்த பையன் அவனு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரி, இதெல்லாம் இருக்க 2 பேருமே நல்ல திறமையை காட்டி நல்லதொரு இறுதி ஆட்டத்தை நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். இப்போ நாங்க 4 பேர் உங்களுக்கு அங்க வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது இளமை உல்லாசம்.

0: வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சந்திரா சூர்யா. நீயா இல்லை நானா?
1: அப்பா எப்பவும் அப்படிதான், அவருக்கு எல்லாம் சரியா இருக்கணும், ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டாரு.
2: உங்க நண்பர்கள் கிட்ட செலவு பண்ற நேரத்தையும் பேசுற நேரத்தையும் என்னைக்காவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
3: எப்பவும் நீங்க தானே குப்பைய வெளியே கொண்டு போய் போடுவீங்க.
2: இன்னைக்கு நீங்க செய்யுங்க. எங்களுக்கு வயசாகிட்டா நாங்க பழகி பஞ்சாங்க, உங்களுக்கு மட்டும் வயசே ஆகாதா? இல்ல நாங்க உங்க வயசை தாண்டி வரலையா?
0: நீயா இல்லை நானா ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM இல் பாபாஸ் அண்ட் யூ.
4: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
4: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம். கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
5: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
5: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
5: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

தளம் படத்துல இருந்து பாடல் எடுக்கப்பட்டிருந்தது. சித் ஸ்ரீராம் பத்மலதா பாடி இருந்தாங்க. வாங்க அந்த பாடலை கேட்டாச்சு. மணி 11:31 ஆகிவிட்டது. 11:45 இஸ்லாமிய நிகழ்ச்சி விருட்சம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இப்போ நம்ம சாதனா சர்கம் குரல்ல ஒரு பாட்டு கேட்க போறோம். பானா காத்தாடின்னு ஒரு படம் வந்தது. இந்த படத்துல இருந்து எடுக்கப்படக்கூடிய பாடல் தான். இப்போ அண்மை காலமா திரும்பி இந்த பாடல் பிரபலம், ரொம்ப பிரபலம் தான். ஏன்னா அப்படியே ஒரு ஏக்கமா ஒரு அந்த மாதிரி பாடியிருப்பாங்க சாதனா சர்கம். இந்த பாடல் இப்போ இந்த ரீல்ஸ்ல எல்லாம் அதிகமா போயிட்டு இருக்கு. என் நெஞ்சில் ஒரு பூ பூத்தது அப்படின்னு வரும் அந்த பாட்டு. இங்க நல்லா இல்லை பாட்டு, உண்மைக்குமே நல்லா இருக்கும். கேட்டுட்டு வாங்க, இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

கிளி பத்திய ஒரு கதை வந்துட்டு இருக்கு. கிளி வளர்ப்பவர், கிளியை பராமரிப்பவர் நம்ம கூட வந்து பேச போறாரு. கார்த்திக் கிட்ட நம்ம பேச போறோம். இப்போ நம்ம உள்ளூர் பாட்டை கேட்கலாம். ஓவியா ஓமபதி இவங்களுடைய வரிகளில், நிரோஷனுடைய இசையில், சுதனேஷ் நிரோஷன் சேர்ந்து பாடிய வானம் இந்த பூமி அப்படின்னு ஒரு பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. வாங்க கேட்கலாம். 11:45 விருட்சம் இஸ்லாமிய நிகழ்ச்சியும் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளமை உல்லாசம் ஆர்டிஎம் கிளிக் மற்றும் வானொலி வாயிலாக மின்னலோடு நீங்கள்

0: மணி இப்போது 11:45.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய விருட்சம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் அஃதலில் அம்பியாஇ வல் முர்சலீன் وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم அன்பான நேயர்களே, இன்றைய காலத்து இளைஞர்களின் நட்பு வட்டாரம் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். நட்பு என்பது அது அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நன்மையான காரியம். இன்றைய காலத்து இளைஞர்கள் தீய நட்பின் காரணமாக வழிதவறி வாழ்வை தொலைத்து விடுகின்றனர். இன்று நண்பர்கள் மூலமாகத்தான் மிகப்பெரிய தவறுகள் நடைபெறுகின்றது. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒருவனை ஒவ்வொரு தீய பழக்கத்தையும் கற்றுக் கொடுக்கும் இடம் இந்த மோசமான நட்பு வட்டாரம்தான். புகைப்பிடிப்பதில் ஆரம்பித்து படிப்படியாக மது என வளர்ந்து பெரிய பெரிய தவறுகளை செய்யக்கூடிய அளவிற்கு தூண்டக்கூடியது இந்த நட்பு வட்டாரமே. உண்மையான நண்பர் யார் என்றால், தடம் மாறும்போது தட்டி கேட்பான், தடுமாறும்போது தாங்கி பிடிப்பான். இந்த நண்பரே உண்மையான நண்பர். தடம் மாறும்போது தடுமாறும்போது வாழ்க்கையில் சிரமம் கவலை ஏற்படும் போது நமக்கு உதவி செய்வார். உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கின்றேன். நம்மளுடைய குண நலன்கள் நடத்தை போன்ற அம்சங்களை நிர்ணயிக்க முக்கிய காரணம் நல்ல மனைவியைப் போல நல்ல நண்பன் கிடைப்பதும் இறைவன் கொடுத்த வரம்தான். தாய் தந்தையை விட நம் வாழ்வில் அதிக நேரம் நம்முடன் இருப்பவர்கள் நண்பர்களே. இந்த நவீன யுகத்தில் எல்லாமே விரைவாக நடக்குகின்றன. ஒவ்வொரு மனிதனும் தான் வாழ்க்கையை 55 ஆண்டுகள் கழித்து பார்த்தால், இதுவரை என்ன பெற்றிருக்கின்றோம் என ஆராய்ந்தால் நண்பர்கள்தான் நினைவுக்கு வருவர். உலகில் பெற்றோர், உறவினர், ஏன் கல்வி அறிவு கூட இல்லாமல் வாழ முடியும், ஆனால் நண்பர்கள் இல்லாதவர் யாருமே இருக்க முடியாது. தினமும் நாளிதழ்களில் பார்க்கும்போது பொது பிரபலங்கள் இந்த நிலைக்கு நான் வர முக்கிய காரணமாக நண்பர்களை குறிப்பிடுவார்கள். அதேபோல பாதகச் செயல்களில் தனது நண்பர்களுடன் ஈடுபடுவதையும் நாம் பார்க்கின்றோம். பெரும்பாலான நேரங்களில் நண்பனை பற்றி எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே போகலாம். தாய் தந்தையிடம் பேச அளவுண்டு, உறவினர்களிடம் பேச அளவுண்டு, ஆனால் நண்பர்களிடம் பேச அளவில்லை. நம் இருதயத்தின் ஆழத்தில் உள்ள உண்மைகளை ஒழிக்காமல் ஒருவன் பேசுவது தன் நண்பனிடம் மட்டும்தான். நண்பனிடம் நம் பிரச்சனைகளை சொல்லும் போது அவன் நமக்கு தரும் இனிமையான ஆறுதல் மூலம் மகிழ்ச்சி இரட்டிப்பாகின்றது, துன்பம் பாதியாக குறைகின்றது. 100 மருத்துவர்கள் செய்ய முடியாத சிகிச்சையை ஒரு நண்பன் தரும் ஆறுதல் செய்யும் என்றார் கவிஞர் ஒருவர். ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நட்பு இன்று தீமைக்கும் பகைமைக்கும் கைகோர்த்து நிற்கின்றது. இதனை தடுக்க இஸ்லாம் கூறும் நல்வழிகளை நாம் காண வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான், இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு வல்லதீன ஆமனுல்லதீன யுகீமூன ஸ்வலாத வ யூதூன ஸகாத வ ஹும் ராகிஊன். நிச்சயமாக உங்களுக்கு உற்ற நண்பர்கள் அல்லாஹும் அவனுடைய தூதரும். எவர் ஈமான் கொண்டு தொழுகையை கடைபிடித்து ஜக்காத்தும் கொடுத்து அல்லாஹ்வின் கட்டளைக்கு எந்நேரமும் தலை சாய்த்து வருகின்றார்களோ அவர்கள்தாம் என அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தோழர்களில் அல்லாஹுவிடத்தில் சிறந்தவர் அவர்களில் யார் தன்னுடைய தோழரிடத்திலே சிறந்தவராக இருக்கின்றாரோ அவரே ஆவார். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மேலும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மலர்ந்த முகத்துடன் உனது சகோதரரை, நண்பரை நீ சந்திப்பது உட்பட எந்த நற்காரியத்தையும் அற்பமாக நினைத்து விடாதே என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கூறினார்கள் என இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உன் எதிரியை நீ சுலபமாக அடையாளம் கண்டுவிடலாம், ஆனால் நண்பர்களிலே நல்ல நண்பர் யார் என்பது அனுபவத்தின் மூலமேதான் தெரியுமே தவிர சாதாரண அறிவினால் கண்டுகொள்ள முடியாது. உனக்கு கஷ்டம் வந்தபோது அவன் கை கொடுப்பான். உன்னை பற்றி நல்ல விதமாக நீ இல்லாத இடத்தில் அவன் பேசுவான். பிறர் உன்னை பற்றி தவறாக பேசும்போது அவன் தடுத்து பேசுவான். ஒருவனை நண்பனாக்கிக் கொள்ளும் முன் அவனை பற்றி நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியாக தெரிந்த பிறகுதான் அவனிடம் இரகசியங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். நன்றாக ஆராய்ந்து இவன் நல்லவன்தான் என்று கண்ட பின் ஒருவனை நண்பனாக்கி கொண்டு விட்டால் பிறகு அவன் மேல் சந்தேகப்படக்கூடாது. நேர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்வோம். வாருங்கள்.

0: நேயர்களே, நல்ல நண்பன் வாழ்வின் துணைவன் ஆவான். நல்ல மனைவியை தேர்ந்தெடுப்பது போலவே நல்ல நண்பனை தேர்ந்தெடுப்பதிலும் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். ஆபத்தில் உதவுவதே உண்மையான நட்பு. காலில் முள் குத்தினால் கண்கள் கலங்குவதைப் போல நமக்கு ஒரு துன்பம் என்றால் கூடவே தானும் கலங்குபவனே உண்மையான நண்பன். மாமேதை இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நட்பினை மூன்று வகையாக பிரிக்கின்றார்கள். முதலாவது வகை நட்பு உணவை போன்றது. இந்த வகை நட்பு எப்போதும் தேவை. இரண்டாவது வகை நட்பு மருந்தினை போன்றது. இந்த வகை நட்பு எப்போதாவது தேவை. மூன்றாவது வகை நட்பு நோயை போன்றது. இந்த வகை நட்பு எப்போதும் தேவையில்லை என்பார்கள். நட்பிற்கு அழகான ஒரு இலக்கணத்தை, ஒரு உதாரணத்தை இமாம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நல்ல நண்பனின் அடையாளம் நான்கு. அவனை பார்த்தால் அல்லாஹுவின் ஞாபகம் வரும். அவனிடம் பேசினால் ஈமான் அதிகரிக்கும். அவனுடன் உட்கார்ந்தால் அறிவு வளரும். அவனுடைய செயல்கள் மறுமையினாலே நினைவுபடுத்தும். இதுதான் நல்ல நண்பனுடைய அடையாளங்கள் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அருமையான முறையிலே நமக்கு நல்ல நண்பனுடைய அடையாளங்களை சுட்டி காட்டுகின்றார். இப்படிப்பட்டவர்களை பார்த்து நண்பர்களை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். யாரை பார்த்தால் அல்லாஹுடைய ஞாபகம் நமக்கு வருமோ அப்படிப்பட்டவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். உன் சகோதரன் அநியாயம் செய்பவனாக இருக்கும் நிலையிலும், அநியாயம் செய்யப்பட்டவனாக இருக்கும் நிலையிலும் நீ அவனுக்கு உதவி செய் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது ஒருவர், அல்லாஹுவின் தூதரே, அநியாயம் செய்யப்பட்டவனாக இருக்கும் நிலையில் நான் உதவி செய்வேன், ஆனால் அவன் அநியாயம் செய்யக்கூடியவனாக இருக்கும் போது எப்படி உதவுவது என்று எனக்கு கூறுங்கள் என்றார். அநியாயம் செய்வதிலிருந்து நீ அவனை தடுக்க வேண்டும். அதுவே அவனுக்கு நீ செய்யும் உதவி என நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அநியாயம் செய்வது, தன் நண்பன் என்பதற்காக கண்டுகொள்ளாமல் இருப்பது நல்ல நண்பனுக்கு தகுமானதல்ல. மேலும் தன் நண்பனின் அநியாயத்திற்கு துணை நின்றால் அது ஒரு பெரிய பாவமாகிவிடும். நண்பர்களின் தீமைக்கு துணை போனவர்கள் எல்லாம் உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டாய் என்று ஒருவரை ஒருவர் பழித்துக் கொண்டு எதிரிகளாக மாறிவிடுகின்றனர். இந்த நிலைகளை நாம் காணுகின்றோம். ஒரு நல்ல நண்பரை நாம் தேர்வு செய்வதற்கு முன்னால் நம்மை நாம் நல்லவராக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் நம்மிடத்தில் நல்ல பண்புகள் இருந்தால்தான் நல்லவர்கள் நம்மிடம் பழகுவார்கள். இனம் இனத்தை சாரும் என்ற அடிப்படையில் நல்லவர்கள் நல்லவர்களுடன் தான் நட்பு வைப்பார்கள். இதனால்தான் மோசமான குணம் உள்ளவர்களிடம் அதுபோன்ற குணம் உள்ளவர்கள்தான் அண்டுவார்களே தவிர நற்குணம் படைத்தவர்கள் அவர்களிடம் அண்டுவதில்லை. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஹதீஸிலே சுட்டி காட்டுகின்றார்கள், உயிர்கள் பல்வேறு வகைப்பட்டவை ஆகும். அவற்றில் ஒன்றுக்கொன்று குணத்தால் ஒத்துப்போகின்றவை பரஸ்பரம் பழகுகின்றன. ஒன்றுக்கொன்று குணத்தால் வேறுபட்டிருப்பவை பரஸ்பரம் முரண்பட்டு நிற்கின்றன என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஹதீஸின் மூலமாக நமக்கு இப்படி சுட்டி காட்டுவார்கள். எனவே ஒரு பழமொழி சொல்வதைப் போல, பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் என்று கூறுவார்களே, அந்த அடிப்படையில் நாம் பழகும் நண்பர்களை பொறுத்து நமது நிலைமை மாறும். எனவே நம்முடைய இரு உலக வாழ்க்கையும் சிறப்புடன் விளங்க நல்ல நண்பர்களை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இப்படி நல்ல நண்பர்களை தேர்வு செய்து நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வழியில் ஆகுவதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் நற்கிருபை புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேயர்களே, இடம்பெற்றது இஸ்லாமிய விருட்சம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. #பெண்யாரன் ஜாக்கின்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டா குடியேற்றக்காரர்கள் அவர்களது குடும்பத்தினரின் மாண்பை உயர்த்தும் வகையில் அது தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். புத்ராஜயாவில் நேற்று ஃபெல்டா புதிய தலைவர் தான்ஸ்ரீ அஹ்மத் பத்ரி முகமது ஜாஹிர் மரியாதை நிமித்தம் தம்மை சந்தித்த போது டத்துஸ்ரீ அன்வார் இதனை வலியுறுத்தினார். நெக்ரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தலுக்கான 8 வேட்புமனு தாக்கல் மையங்களும் இன்று காலை 10 மணிக்கு மூடப்பட்டதாக தேர்தல் நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் நிர்ணயித்துள்ளதற்கு ஏற்ப வேட்பாளர்கள் ஜூலை 31 இரவு 11:59 வரை 14 பரப்புரை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. இவ்வேளை இத்தேர்தலில் வாக்களிக்க 889,490 பேர் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியது. ஜோஹூர் ஃபாரஸ்ட் சிட்டியில் செயல்படும் நெட்வொர்க் பள்ளியின் விவகாரம் குறித்து விரிவான விசாரணை நடத்துவதோடு சட்டம் அல்லது உரிம நிபந்தனைகளின் எவ்வித மீறல்களிலும் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது என்று மாநில இடைக்கால ஆட்சியாளர் துங்கு மகுத்த இஸ்மாயில் தெரிவித்தார். நிர்வாக அலுவலகத்தை கல்வி நடவடிக்கைக்காக அந்நிறுவனம் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் குவைத் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரானிய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. குவைத்தின் அல் அடிரி முகாமில் உள்ள வெடிமருந்து கிடங்கு, அலி அல் சலீம் தளத்தின் தலைமையக கட்டடங்கள், வெடிமருந்து கிடங்குகள், தொடர்பு பாலங்கள் ஆகியவை தகர்க்கப்பட்டுள்ளன. மேற்கு கரையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியின் புதிய விரிவாக்கத்தை மேற்கொண்ட இஸ்ரேலின் செயல் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் கவலை தெரிவித்துள்ளது. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான சர்ச்சையை தீர்க்கும் முன்னேற்றத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என அது எச்சரிக்கை விடுத்துள்ளது. விளையாட்டு. உலகக்கிண்ண கார்பந்தாட்டம் இறுதி ஆட்டத்தில் தனது அணி விளையாட்டாளர்கள் லயனல் மெஸ்ஸி மீது சிறப்பு கவனம் செலுத்துவர் என ஸ்பெயின் பயிற்றுனர் லூயிஸ் டிலா ஃபியூண்டே கூறியுள்ளார். மாறாக அந்த அர்ஜென்டினா கேப்டனை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட விளையாட்டாளர் ஒருவர் பயன்படுத்தப்பட மாட்டார் என்பதை அவர் திட்டவட்டமாக கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.

இது வந்து 29 நீலோத்தி இதெல்லாம் கிட்டத்தட்ட வந்துச்சா அதான் தக்குன்னு அப்படி குழம்பிருச்சு இது.

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்டுல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா இறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிட போகுது.
2: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
1: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்கள் எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானு சொல்ல வரீங்க?
2: நீ சொல்றது சரிதான்.
3: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
4: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
3: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
4: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: கதைப்போமா ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இளமை உல்லாசத்துல. இந்த கதைப்போமா நிகழ்ச்சியில இந்த வாரம் நம்ம கூட பேசுறதுக்காக இன்னொரு இளைஞர் வந்திருக்கிறாரு. இவர் பேர் கார்த்திக், தஞ்சோங் காராங்கலின்னு வந்திருக்காரு. கார்த்திக்கை விட மின்னலை பொறுத்த வரைக்கும் அவர் வளர்க்கக்கூடிய கிளிகள் தான் ரொம்ப பிரபலம். நீங்க பாத்தீங்கன்னா உலக கிண்ண காட்பந்து போட்டி அடுத்த கட்டத்துல என்ன ஆகும், இறுதி சுற்றுல யாரு ஜெயிப்பா, அரை இறுதிக்குள்ள யாரு போவா, கால் இறுதிக்கு யாரு போவா, இப்படின்ற எதிர்பார்ப்புகள்லாம் இருந்தது இருக்கின்றது. இதுல யாரு ஜெயிப்பாங்க இப்படின்றது
2: மனிதர்கள்
1: பாசத்தை காட்ட மாட்டாங்களா?
2: சோ இவங்க வந்து நம்மளோட ரொம்ப பாசமா இருப்பாங்க, அதனால நம்ம இப்படிதான்.
1: சரி, முதல்ல இதுல எதை வாங்குனீங்க?
2: இதுல வந்து நான் முதல்ல வாங்கினது சன் கோனர்னு சொல்ற கிட்டி. அவங்க வந்து எல்லோ கலர்ல இருப்பாங்க, அவங்க பேர் வந்து சன் கோனர். அவங்க தான் நான் வாங்கினேன் முதல் ஆரம்பத்துல. சின்னதுல இருந்து தான் பெருசுக்கு
1: வந்தேன். ஒரு வகையான கிளி?
2: ஆமா, அது ஒரு வகையான கிளி.
1: எத்தனை வகையான கிளி இருக்கு கார்த்தி?
2: கிளிகள் இருக்கு நிறைய வகை, 600 பீசஸ்க்கு மேல இருக்கு. ஆனா நம்ம கிட்ட ஒரு 50-60 பீசஸ் தான் இருக்கும்.
1: சரி, இதெல்லாம் எங்க வச்சிட்டு இருக்கீங்க?
2: எல்லாம் வீட்டுல, நம்ம வீட்டுல தான் வச்சிருக்கோம்.
1: லைசென்ஸ்லாம் வேணுமா?
2: எல்லாம் லைசென்ஸ் வேணும். ஆல்ரெடி எல்லாமே லீகலா தான் நம்ம வச்சிருக்கோம்.
1: சரி, உங்களோட அந்த நிறுவனத்துடைய பேர் என்ன?
2: என்னோட நிறுவனம் பேர் வந்து அண்டர்வேல் பேரட் 3 னு டிக்டாக்ல தட்டினீங்கன்னா நான் வந்துரும்.
1: அண்டர்வேல் பேரட் 3. ஓ சரி, டிக்டாக்ல நீங்க தேடி பாத்தீங்கன்னா இவருடைய கிளிகள் எல்லாம் என்ன செய்யுது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கிளிகள் எல்லாம் வச்சு மட்டும் தான் நீங்க வந்து இந்த மாதிரியான யுக்திகளை
2: இருக்கும்.
1: இதுக்கு அதிகமான கிராக்கி இருக்கு. ஒரு பாடலு கேட்கலாம், அந்த பாடலுக்கு பிறகு கதை போமா மீண்டும் தொடரும்.

0: இன்றைக்கு கதை பூமா நிகழ்ச்சியில கார்த்திக் கிட்ட பேசிட்டு இருக்கோம். நீங்க மின்னல் கிளி பத்தி பாத்துக்கிட்டு இருக்கீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? உலக கிண்ண காட்பந்து போட்டி என்ன நடக்க போகுது, என்ன ஒரு கணிப்புல நம்ம வந்து போயிட்டு இருக்கோம், இதெல்லாம் வந்து அவருடைய கிளிகள் தான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கு. நம்ம கூட வந்து மாரி மற்றும் சாஷா இந்த ரெண்டு வகை கிளிகளை தான் அவர் கொண்டு வந்திருக்காரு. இப்போ மாரி பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கு, அதோடைய அந்த இது மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் நிறத்துல இருக்கு. சாஷா பாத்தீங்கன்னா பல நிறங்கள் நிறைந்தது இல்லையா. மாரி எந்த வகையை சேர்ந்தது, சாஷா எந்த வகையை சேர்ந்தது கார்த்திக்?
1: மாரி வந்து கொக்காட்டூன்னு சொல்லுவாங்க. கொக்காட்டூலயே நிறைய பீசஸ் இருக்கு. சோ இது ஒரு பீசஸ் கொக்காட்டூ ஃப்ரம் ஆஸ்திரேலியா. சாஷா வந்து சவுத் அமெரிக்காவோட.
0: ஓ,
1: சாஷாவிலயே நிறைய ஜீனிஸ் இருப்பாங்க. ஆனா சாஷா ப்ளூ அண்ட் கோல்ட் மக்காவுன்னு சொல்லுவாங்க.
0: ஓ, மக்காவோ. சரி, இப்ப அது அங்கிருந்து இறக்குமதி பண்ணப்பட்டு இங்க வாங்கப்பட்டதா இல்ல எப்படி கார்த்தி?
1: அங்க இருந்து இங்க எடுத்துட்டு வந்து பிரீடிங் பண்ணி அவங்க விக்கிறாங்க.
0: கிராக்கிலாம் அப்படி இருக்கு, இதுக்கு
1: செம்ம நிறைய உங்களுக்கே பிடிச்சிருக்கு, மத்தவங்களுக்கு பிடிக்காதா யோசிச்சு பாருங்க. நீங்க பாக்குறப்ப உங்களுக்கே வளர்க்கணும்னு தோணுது.
0: ஆமா, பிடிக்கும். இப்போ நீங்க வந்து சொல்லிலாம் கொடுப்பீங்களா எப்படி கிளிய பாத்துக்கிறது?
1: எல்லாமே நீங்க ஜீரோ நாலேஜா இருந்தா நம்ம வந்து கத்துக் கொடுப்போம் உங்களுக்கு. அது நம்மனால நீங்க 24 hours நீங்க எப்ப நீங்க கால் பண்ணாலும் நம்ம சொல்லி கொடுப்போம் உங்களுக்கு. தெரியாத விஷயத்தை சொல்லி கொடுக்கிறதுல தவறு இல்லையா?
0: ஆமா ஆமா. எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு கார்த்திக்கு?
1: அது சிறு வயதுல இருந்தே வந்ததுதான்.
0: ஓ, அப்ப பயம் இல்ல உங்களுக்கு?
1: பயம்,
0: நீங்க சொன்ன பாம்பு இதெல்லாம் போறீங்கன்னு அது பிடிக்கிறதுக்கு கொத்தாது இதெல்லாம் செய்யாது.
1: இல்ல, கொத்தி இருக்குதான், ஆனா அது விஷம் இல்லாத பாம்பு. அவங்க முறையிலதான் நம்ம போய் ட்ரெயின் பண்ண முடியும், நம்ம மூலியத்துக்கு அவங்க கொண்டு வர முடியாது.
0: சரி, இந்த கிளிகள்லாம் வச்சு என்ன பண்ணுவீங்க, என்ன சாகசம் பண்ணுவீங்க? இப்ப நீங்க சில இடங்கள்ல வந்து இதுக்கு வந்து அந்த இடம் பூத் மாதிரி எல்லாம் அமைச்சிருக்கீங்க இல்லையா, அண்டர்வேல் 3 அப்படின்ற உங்களுடைய நிறுவனத்தின் பேர்ல. என்ன செய்வீங்க இதை வச்சு மக்களுக்கு? எப்படி
1: மக்கள் வருவாங்க, நம்ம கிளிங்களை பாப்பாங்க, அவங்களோட போட்டோ எடுத்துக்கணுமா, கிஸ் பண்ணணுமா, இல்ல தலையில உட்கார வைக்கணுமா, அவங்களை தொட்டு விளையாடுறது. நீங்க பெரும்பாலும் பாப்பீங்க, ஜூக்கு போனாதான் இதெல்லாம் நீங்க பாக்க முடியும். ஆனா நாங்க வந்து இந்த மாதிரி சுத்தி பாக்குற இடத்துல சிம்பிளா நம்ம வச்சு செய்யறோம். ஏன்னா எல்லா மக்களும் அதை வந்து பாக்கணும், அவங்களோட விளையாடணும், அவங்களோட அன்பு எப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். கிளிங்களோட அன்பு எப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் இன் ஃபியூச்சர் அவங்களும் வாங்கி வளர்க்கலாம், அந்த மாதிரி செய்யலாம்.
0: இப்ப நீங்க 50 வகையில வச்சிருக்கீங்க கிளிகள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இதை பாத்துக்கிறது கையாள்றது எவ்வளவு நுணுக்கமா இல்ல பாதுகாப்பா இருக்கணும்?
1: ரொம்ப ரொம்ப நுணுக்கமா இருக்கணும், சென்சிட்டிவ் பேரண்ட். நீங்க தவறுதலா ஏதாவது சாப்பாடு கொடுத்தாலே இறந்துருவாங்க. அதுதான் அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன், எப்படி வளர்க்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுப்போம்.
0: என்னதெல்லாம் அது சாப்பிடுறது?
1: சாப்பாடு நார்மலா நீங்க வந்து எல்லா கச்சாங் அந்த மாதிரி பழங்கள் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். ஆனா நீங்க அதோட புரோட்டீன் இருக்கு தனியா, அதை வாங்கி நீங்க தனியா கண்டிப்பா கொடுத்துதான்
0: கொடுத்தாகணும்.
1: அப்பதான் அதோட பாடி நல்லா இருக்கும், அவங்களோட அந்த செரிமான பிரச்சனை எல்லாம் எதுவும் இருக்காது, அப்புறம் அவங்களோட கலரிங் எல்லாம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு.
0: ஓ, சரியான சாப்பாடு சரியான சத்து போனாதான்.
1: கரெக்ட், அதேதான்.
0: ஓ, எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க?
1: ஒரு கிளிய பாக்குறப்பயே நம்மளுக்கு தெரியும் இது இது வந்து அவங்களுக்கு உடம்பு முடியாம இருக்குதா இல்லையா அப்படின்னு. ஏன்னா இத்தனை வருஷமா அதுல இருக்கிறோம், அப்ப அது நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்.
0: அப்ப
1: தெரியாத விஷயத்த அவங்க நான் மத்த ஆளுங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நான் கிளி வளர்க்குறேன் இந்த மாதிரி இருக்கு தம்பி அப்படின்னு. நம்மளும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம், எனக்கு தெரிஞ்ச கிளினிக் எதாவது இங்க போய் பாருங்க, இவங்களுக்கு இந்த இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன்.
0: பேசலாம் வச்சுட்டீங்களா?
1: பேசுவாங்க, சாப்பிட்டே எல்லாம் கேட்பாங்க.
0: வேற என்னெல்லாம் கேட்கும்
1: அவங்க? அவங்களுக்கு தோன்றது அவங்களுக்கு அந்த அந்த மூட் தான், அவங்க தோன்றத அவங்க பேசுவாங்க.
0: இப்போ கிளிய பேச வைக்கிறதுக்கு நாக்கு இழுத்து அதுல வந்து மிளகாய் தடவணும், அதெல்லாம் உண்மையா கார்த்தி?
1: இல்ல, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் செஞ்சது இல்ல. ஆனா பேசுவாங்க,
0: பேசுவாங்க,
1: நான் அதை பத்தி ஃபாலோ பண்றது இல்ல, அதெல்லாம் தவறு.
0: இப்போ சாஷா மாரி ரெண்டு பேர்ல யார் ரொம்ப நல்லா பேசுவா?
1: மாரி,
0: மாரி
1: பேர்லயே அவருக்கு மாரி பாத்துக்கோங்க.
0: சரி, இப்ப காலைல நீங்க வரீங்க, உங்களை பார்த்தோன்னே மாரி உங்கள்ட்ட பேசுறது
1: அப்பான்னு தான் கூப்பிடுவாரு.
0: அப்பா
1: அப்பா அப்படின்னு அவரோட போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுகிட்டு இருப்பேன்.
0: நீங்க பேச தொடங்கினாதானா இல்ல அவங்களே
1: அவரே கூப்பிட்டுருவாரு? என்ன பார்த்தோன்னே அவர் கூப்பிட்டுருவாரு.
0: அவர் சாப்பிட்டியான்ற கேள்வி வேற வருது. சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? நம்ம பண்பாடு அங்கேயே சொல்லி கொடுத்துட்டீங்க. சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு மூணு கேள்வி கேட்க போறேன். இந்த மூன்று கேள்விகள் கேட்க போறேன், இது உங்களுக்கு தெரியுதா?

0: குளிர்னா எப்படி என்ன பண்ணுவீங்க மாறி உங்களை
1: ரொம்ப குளிர்ல வைக்க கூடாது
0: கூடாது
1: ஆமா நம்மளுக்கு மாதிரிதான் கோல்ட் அண்ட் ஃபீவர்
0: வந்துரும்
1: கண்டிப்பா வந்தவனா இறந்துருவாங்க அதை நீங்க முறையான வகையில கையாளணும் அப்ப அது நீங்க வந்து கோல்ட்ல ரொம்ப வைக்க கூடாது குளிர்மையான இடத்துல நீங்க வைக்க
0: கூடாது வட மழை பெஞ்சிட்டு இருக்கு என்ன பண்ணுவீங்க வீட்டுக்குள்ள எடுத்து வந்துருவீங்களா
1: ஆமா வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க ரூம்ல அவங்களுக்குன்னு தனியா வச்சிருக்கேன் செட்டப் வச்சிருக்கேன் அந்த லைட்டிங் எல்லாம் சோ அதை லைட் தட்டி விட்டோம்னா அது கொஞ்சம் ஹோம் ஆயிரும் அந்த மாதிரி ஒரு
0: ரொம்ப வெயிலா இருந்துச்சுன்னா
1: ரொம்ப வெயிலா இருந்துச்சுன்னா அவங்க மேல ஸ்ப்ரே அந்த தண்ணி எல்லாம் நாங்க இது பண்ணுவோம் ரொம்ப வெயிலா இருக்கிறப்ப அந்த மாதிரி நம்ம பண்ணிக்குவோம்
0: சரி ஹார்ன்பில் அப்படின்றது மலேசியாவுடைய தேசிய பறவை சரியா தவறா
1: சரி
0: சரி இதுல எத்தனை வகை உங்களுக்கு தெரியும் ஹார்ன்பில்ல
1: ஹார்ன்பில்ல ஒரு நாள் இருக்கு ஆனா பேர் எனக்கு தெரியல
0: நம்ம வீட்டுல வளர்க்கலாமா ஹார்ன்பில்
1: இல்ல இல்ல அது வளர்க்க கூடாது அது ரொம்ப தவறான விஷயம்
0: புடிச்சிட்டு போயிருவாங்களா
1: கண்டிப்பா அவங்களுக்கு சமன் பண்ணுவாங்க 50,000 வள்ளிக்கு மேல
0: ஓ இப்போ ஒருவேளை நம்ம வந்து வளர்க்க கூடாத சில பறவைகள் பட்டியல இப்ப ஹார்ன்பில் மாதிரி இருக்குல்ல இன்னும் சில பறவைகள் இருக்கலாம் இல்ல சில பிராணிகள் இருக்கலாம் இதை வளர்த்தா நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படுமா எப்படி அவங்களுக்கு தெரிய வரும் கார்த்தி
1: இப்ப நீங்க வளர்ப்பீங்க உங்களுக்கு தெரியாம வளர்ப்பீங்க அது யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாரோ சொல்லிட்டாங்கன்னா அது வந்து வீட்டுல கண்டிப்பா அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் போச்சுன்னா கண்டிப்பா வந்து
0: பிடிச்சிருவாங்க
1: தவறான விஷயம் நீங்க செய்யாதீங்க தயவு செஞ்சு
0: அது மாதிரி உங்கள்ட்ட வந்து கேட்பாங்களா வளர்க்கறது
1: என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆனா எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து லைசன்ஸோட தான் இது பண்றோம் அப்படின்னு தெரியும்
0: சரி இந்த ரெண்டு கேள்விக்கு நீங்க சரியான பதில் சொல்லிருக்கீங்க அடுத்தது உங்களுக்கு நான் 10 வினாடி கொடுப்பேன் பறவைகள் பத்தி வர 3 பாட்டு நீங்க பாடணும்
1: பாடல் தான் கொஞ்சம் பிரச்சனை
0: பாடுங்க உங்க வீட்டுல இருந்து வந்தவங்க சொன்னாங்க நல்லா பாடுவீங்க உங்களுக்கான நேரம் இப்போது ஆரம்பம் 1, 2, 3
1: பக் பக் பக் பக் ஏ மாட பூரா பச்சை கிளிகள்

0: இன்றைக்கு கார்த்திக் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. உலக கிண்ண காட்பது போட்டி இதுல வந்து மாரி அப்புறம் சாஷா ரொம்ப பிரபலமா மின்னலுடைய டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல எல்லாம் வந்துட்டே இருக்காங்க இல்லையா. அவங்களை வளர்க்கிற பராமரிப்பாளர் தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். இவர் அப்பான்னு சொல்றாரு அவங்களுக்கு. அவங்கள வந்து அவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க. இந்த காணொலி கூட இருக்கு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல எல்லாம் வந்து பார்க்க மறக்காதீங்க. கார்த்திக், இதை இன்னும் எவ்வளவு தூரம் கொண்டுட்டு போகணும், எப்படி மாத்தி அமைக்கணும், உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த கிளிகள் இந்த பறவைகள் அடிப்படையா இருக்கு இல்லையா, என்னெல்லாம் பண்ணணும்ன்ற யோசனை திட்டம்லாம் இருக்கு?
1: நம்மளோட ஒரு கோல் வந்து ஒரு ஜூ திறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சி தான் எடுத்து
0: மினி ஜூ
1: திறக்கணும். அந்த முயற்சி தான் போய்கிட்டு இருக்கு. கூடிய விரைவில் சிக்கிம்சான் பகுதியில் நம்ம திறக்கலான்னு இருக்கிறோம். கண்டிப்பா மக்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும், ஆதரிக்கணும். உங்களை நம்பிதான் நான் இதை செய்யறேன். அப்புறம் வந்து இன்னொரு விஷயமும் நான் செய்யறேன். நீங்க எவ்வளவு கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க, எவ்வளவு வெட்டிங் அந்த மாதிரிலாம் போயிருப்பீங்க, அங்க வெளியில பாருங்க வெட்டிங் போட்டோ பூத், கண்ணாடி வச்சு தொப்பி வச்சு எல்லாம் கண்ணாடி போட்டோ பிடிக்கிறாங்களா. சோ அதை எடுத்துட்டு நம்ம கிளிய வச்சு செஞ்சா ரொம்ப அருமையான ஒரு விஷயமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரினா நம்மளுக்கு தொடர்பு கொள்ளலாம். அதுக்கப்புறம் இப்ப ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள் செய்ய போறீங்க அப்படின்னா நீங்க எங்களை கூப்பிட்டீங்கன்னா தேவான்லயோ வீட்லயோ கூப்பிட்டீங்கன்னா ஒரு மினி ஜூ செட்டப்பே போட்டுருவோம். அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கும் வாழ்க்கையில. ஏதோ செய்யறீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்கான ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
0: அண்டர்வேல் பேரட்ரீ நீங்க டிக்டாக்ல தேடுனீங்கன்னா அவர் என்னெல்லாம் செய்யறாருன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருவேளை வந்து அவங்களோட பிள்ளைங்களுக்கோ இல்ல வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் இந்த அனுபவம் கிடைக்கணும்னா எங்க வந்து உங்களை தேடலாம்?
1: நீங்க வாங்க, புக்கிட் மலாவத்தில என்னோட பிரான்ச் ஒன்னு இருக்கு. செக்கிஞ்சான் கோகனட் ஃபார்ம்ல ஒரு பிரான்ச் இருக்கு. எக்கோ கார்டன் ஒரு பிரான்ச் இருக்கு, அதுவும் செக்கிஞ்சான் பகுதி தான். கோபி சவான் ஒரு இடம் இருக்கு, அதுவும் செக்கிஞ்சான் பகுதியில தான். நிறைய மலாய்க்கார நண்பர்கள் தான் வராங்க. தமிழர்கள் வர்றது ரொம்ப குறைவு தான். தயவு செஞ்சு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு கொஞ்சம் சுத்தி காட்டுங்க எல்லாத்துக்கும். அப்ப அவங்களுக்கும் கொஞ்சம் மனசுல ஒரு ஃப்ரீடமா இருக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாக்கலாம். பிள்ளைங்களை வீட்லயே வச்சிருந்தா அவங்க த்ரஸ் ஆயிருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் காட்டலாம். உங்களுக்காக தான் இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்கோம். கொஞ்சம் நீங்க அதுல வந்து பாக்கலாம்.
0: நிறைவு செய்யறதுக்கு எனக்கு ரெண்டு கேள்வி. ஒன்னு, இந்தியர்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரியான துறைகளுக்கெல்லாம் போறாங்க, இந்த மாதிரி தொழில் எல்லாம் செய்யறாங்க, இந்த சாகச காட்டுறது, நிறைய நம்ம இதெல்லாம் வளர்க்கிறோம் இல்லையா, வளர்ப்பு பிராணிகள்ல. அதை கொண்டு நம்ம அதை துன்புறுத்தல, ஆனா அதை கொண்டு நமக்கான ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சுக்கிறோம். அதே நேரத்தில் மத்தவங்களை மகிழ்ச்சி படுத்துறோம் இல்லையா. நிறைய பேர் இருக்காங்களா இந்தியர்கள்?
1: இந்தியர்கள் இருக்கிறது ரொம்ப குறைவு. இந்த இதுல ரொம்ப குறைவா தான் இருக்காங்க. ரொம்ப பேர் வரலாம், இதுல
0: வரலாம். சரி, இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க குறிப்பா இளைஞர்கள் யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இதுக்குள்ள நீங்க போகணும் ஆசை இருந்தா போகணும். அடுத்தது, செல்ல பிராணிகள்ன்ற பேர்ல நிறைய பேர் இப்ப வளர்க்கிறாங்க. நான் இப்போ என்னென்னமோலாம் வளர்க்கிறாங்க இல்லையா, அதை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே ஒரு மாதிரி வெட்டினரியன் பேசும்போது அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து வளர்க்கறது முக்கியம் இல்ல, அதை சரியா பாத்துக்கிறீங்களா, பாதுகாக்கிறீங்களான்றது தான் முக்கியம்னு. நீங்க கண்டிப்பா இதை நிறைய பார்த்துருப்பீங்க, கடந்து வந்திருப்பீங்க. பாதுகாக்கிறதுன்றது எவ்வளவு முக்கியம்னு, அதை எப்படி நல்லா பாத்துக்கணும்ன்றது.
1: இப்ப ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா நீங்க கூட இருந்துடலாம். ஆனா கிளிங்களுக்கு உங்களோட மிருகங்களுக்கு சாப்பாடு இல்லாம இருக்க கூடாது. அந்த மாதிரி அது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். நம்ம பிள்ளைய எப்படி பாத்துக்கிறோம் அதே மாதிரிதான் அவங்களையும் பாத்துக்கணும். கண்டிப்பா என்னென்ன தேவையோ முன்கூட்டியே உங்களால முடிஞ்சதை வாங்கி வச்சிருங்க. அவங்களுக்கு தேவையானதை கரெக்டா அந்த டைமுக்கு செய்யுங்க. அதுதான். அப்ப முடியலன்னா நீங்க தயவு செஞ்சு கிளி வாங்கி வளர்க்கணும்னு நினைக்காதீங்க.
0: மத்த பிராணிகள்
1: எல்லாமே ஒரு, எனக்கு பிராணினா எல்லாமே ஒண்ணுதான். கிளின் மட்டும் இல்ல, எல்லா உயிரினமும் ஒண்ணுதான். அத உங்களால வளர்க்க முடியும், நம்மளால செய்ய முடியும் அப்படின்னா நீங்க செய்யுங்க, இல்லைன்னா செய்ய வேணாம்.
0: சரி கார்த்தி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசினது. கதை போமா நிகழ்ச்சி இன்னைக்கு ஒரு திறமைய வெளிக்காற்ற ஒரு அங்கத்துல கார்த்திக் அப்படின்ற கிளிகள் வளர்ப்பவரை அடையாளம் காட்டியிருக்கு. வாய்ப்பு இருந்தா மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய தொழில் இன்னும் பெரிய அளவுல போகணும். மறக்காம அவருடைய பேச்சுக்கு போய் நீங்க உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும்.
1: அண்டர்வேல் பேரட் 3 கௌசல்யா என்டர்பிரைஸ் தான் எங்களோட இது. என்னோட பேர் கார்த்திக். தயவு செஞ்சு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு முயற்சி, வெற்றி அடையணும், எல்லாருமே வெற்றி அடையணும்.
0: கண்டிப்பா வெற்றி அடையறதுக்கு பாராட்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நன்றி கார்த்திக்.
1: ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
0: கதை போமா இந்த அளவுல ஒரு நிறைவுக்கு வருது. ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா, எல்லாரும் நேத்து கேட்டீங்க கிளி என்ன சொன்னது, அர்ஜென்டினாவா ஸ்பெயினா, ஸ்பெயினா அர்ஜென்டினாவா, அதுக்கான காணொலி உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com கேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான்
1: பற்றி தெரிந்து
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
4: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
3: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காசு சொல்வீங்க நீங்க.
4: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
3: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
4: இப்பன்னு பார்த்தா,
3: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
4: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
3: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியிலே போயிருவோமா?
4: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
3: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
4: இப்படிக்கு
3: மின்னல் FM
5: தொழுகை நேர அறிவிப்பு.
6: நேர்களே, கோலாலம்பூர் புத்ர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22. கோலாலம்பூர் புத்ர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22.

இஷ்குமின் அப்படின்ற படத்துக்காக ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடிய பாடல் தான் இது. இதனுடைய பதிவு ஒன்று யூடியூப்ல இருக்கும், அவர் இசை நிகழ்ச்சியில் படிச்சிருப்பாரு, அதை போய் பாருங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. ஒளி மீது ஒளியாகின்றேன் அப்படின்றது, அப்பா ரொம்ப அழகான வரிகள் நிறைந்த பாடல், இளமை உல்லாசம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்தது நம்ம ஆர்கா லிங்கேஜ் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடிய உள்ளூர் பாடல் தான் காத்துட்டு இருக்கு. இளமை உல்லாசம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு நிறைவுக்கும் வரப்போகின்றது. வைவிங் பேபி அப்படின்ற நம்ம உள்ளூர் பாடல தான் கேட்க போறோம். நீங்க எங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? மத்தியானம் சாப்பாட்டுக்கான நேரம் ஆயிடுச்சு. முதல்ல காலை பசியாரை பத்தி பேசி நிகழ்ச்சி ஆரம்பமானது. மத்தியான சாப்பாடோட நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவை தரத்துக்காக நம்ம காத்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கு, எங்கேயாவது போகணும் அப்படின்னு இருக்கோம், இசை நிகழ்ச்சிக்கு போகிற பொறுப்புகள் இருக்கும், பொறுப்பு இல்லை உங்களுக்கு ஆசை இருக்கும், பார்த்து போயிட்டு வாங்க, முன்கூட்டியே சாப்பிட்டுட்டு எல்லாம் போங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்க போற இடத்துல உணவுகள் இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் காத்திருக்கிற முறைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட்டுட்டே போங்க, உங்களுக்கு இலக்கு வாக இருக்கும். வைபிங் பேபி கேட்டுட்டு வாங்க, அப்புறம் நம்ம கொஞ்சம் பேசுவோம்.

ஓர்காவுடைய வைபிங் பேபி அப்படின்ற பாடலோடு இன்றைய இளமை உல்லாசம் ஒரு நிறைவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. மணி 12:55. அடுத்தது ஒரு மணிக்கு மேல இசையும் நிகழ்ச்சி இடம்பெற காத்துட்டு இருக்கு. இன்றைக்கு உங்களோட பேசுறதுக்கு பொன் கோகிலம் காத்துட்டு இருக்காங்க. 70-ஆம் ஆண்டு பாடல்களின் பிரியர்களே, உங்களுக்காக 70-ஆம் ஆண்டு பாடல்களும் அதுக்கு அந்த நிகழ்ச்சியில வந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து உங்களுடைய வார இறுதி நாளில் இன்னும் சிறப்பாக மின்னல் காத்திருப்பதால் நீங்களும் மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கு பிடித்த நேரத்தில் பிடித்த இசையையும் பிடித்த விவரங்களையும் பிடித்த சுட சுட செய்திகளையும் கொடுப்பது எங்களுடைய கடமை. எங்களோட தொடர்ந்து உங்களோட பயணத்தை மேற்கொள்ளுங்க. நீங்க வெளியில் இருக்கீங்களா, ஆர்டிஎம் கிளிக்கையும் வழியாகவும் மின்னலோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். எங்க இருந்தாலும் மின்னல் கூட நீங்க இணைந்திருக்கும் போது உங்களுடைய நாள் இன்னும் ரொம்ப சிறப்பா இன்னும் உற்சாகமா போக போகிறது. இன்றைக்கு காலையில 10 மணியிலிருந்து உங்களுக்கு நல்லதொரு உற்சாகத்தையும் நல்ல இசையையும் வழங்கி இருக்கும் அந்த சந்தோஷம், அந்த மன திருப்தியோடு உங்களிடமிருந்து விடை பெறுவது தெய்வீகன் தாமரை செல்வன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் பேசலாம். எப்படி இருந்தாலும் திங்கக்கிழமை வணக்கம் மின்னல் கேளுங்க. ஸ்பெயின் அர்ஜென்டினாவுடைய முடிவு தெரியும். நான் ஸ்பெயின் பக்கம் தான் நிற்கிறேன். என்ன கதைன்னு கேட்போம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். உடம்பு மனசெல்லாம் பார்த்துக்கோங்க. நல்ல ஓய்வு எடுங்க. சனிக்கிழமை நல்ல நாளாக இருக்கட்டும். மீண்டும் சந்திக்கலாம்.

0: நெகிரிசம்பிலானில் வேட்புமனு தாக்கல் நிறைவு. இன்று முதல் தேர்தல் பரப்புரை. சுகாதார அமைச்சுக்காக இடம் மாற்றமில்லாத 66,000 பணியிடங்கள், ஜேபிஏ அறிவிப்பு. வணக்கம், சலாம், மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டா குடியேற்றக்காரர்கள் அவர்களது குடும்பத்தினரின் மாண்பை உயர்த்தும் வகையில் அது தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். புத்ராஜயாவில் நேற்று ஃபெல்டா புதிய தலைவர் தன் ஸ்ரீ அஹமத் பட்ரி முகமது ஜஹீர் மரியாதை நிமித்தம் தம்மை சந்தித்த போது டாக்டர் ஸ்ரீ அன்வார் இதனை வலியுறுத்தினார். குடியேற்றக்காரர்களின் ஒவ்வொரு தலைமுறையினரின் நலனும் ஃபெல்டா பொருளாதார போட்டி ஆற்றலையும் நிலைத்தன்மையையும் வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதமர் கூறினார். இதில் புதிய தலைமுறையினர் எதிர்கொள்ளும் சிக்கல்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்துவதும் அடங்கும். நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தலுக்கான 8 வேட்புமனு தாக்கல் மையங்களும் இன்று காலை 10 மணிக்கு மூடப்பட்டதாக தேர்தல் நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் நிர்ணயித்துள்ளதற்கு ஏற்ப வேட்பாளர்கள் ஜூலை 31 இரவு 11:59 வரை 14 நாள்களுக்கு பரப்புரை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தல் August 1 நிர்ணயிக்கப்பட்டுள்ள வேளை முன்கூட்டியே வாக்களிப்பு July 28 நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. இத்தேர்தலில் வாக்களிக்க 889,490 பேர் தகுதி பெற்றுள்ளனர். ஜுஹூர் மாநிலத்தின் புதிய ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் இன்று புக்கிட்சரின் அரண்மனையில் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் ஜுஹூர் இடைக்கால ஆட்சியாளர் துங்கு இஸ்மாயில் கலந்து கொண்டார். மாநில மந்திரி பிசார் டத்து ஆன் ஹாஃபிஸ் காசி, ஜுஹூர் அரசமன்ற தலைவர் டத்து டாக்டர் அப்துல் ரஹீம் ரம்லி, மாநில அரசாங்க செயலாளர் டத்து முகமது ரீடா அப்துல் கடீர் ஆகியோரும் அரண்மனைக்கு வருகை அளித்திருந்தனர். கடந்த June 11 நடைபெற்ற ஜுஹூர் தேர்தலில் தேசிய முன்னணி களமிறங்கிய 56 சட்டமன்ற தொகுதிகளில் 48 இடங்களை கைப்பற்றி புதிய மாநில அரசை அமைக்க பெரும்பான்மை ஆதரவை பெற்றது. இவ்வெற்றியை தொடர்ந்து மச்சப் சட்டமன்ற உறுப்பினர் டத்து ஆன் ஹாஃபிஸ் காசி தொடர்ந்து 2வது முறையாக மந்திரி பிசாராக பதவியேற்றார். ஜுஹூர் ஃபாரஸ்ட் சிட்டியில் செயல்படும் நெட்வொர்க் பள்ளியின் விவகாரம் குறித்து விரிவான விசாரணை நடத்துவதோடு சட்டம் அல்லது உரிம நிபந்தனைகளின் எவ்வித மீறல்களிலும் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது என்று மாநில இடைக்கால ஆட்சியாளர் துங்கு மகுதா இஸ்மாயில் தெரிவித்தார். விசாரணையில் விதிமுறைகளை மீறுவது ஏதேனும் கண்டறியப்பட்டால் அந்த நிறுவனத்தின் உரிமம் அல்லது செயல்பாட்டு அனுமதியை ரத்து செய்வது உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். நிர்வாக அலுவலகத்தை கல்வி நடவடிக்கைக்காக அந்நிறுவனம் தவறாக பயன்படுத்தியது கண்டறியப்பட்டுள்ளது. பொதுச்சேவைத்துறை ஜேபிஏ சுகாதார அமைச்சில் பணியாளர் இடமாற்றமின்றி 66,312 புதிய பணியிடங்களை ஒதுக்கியுள்ளது. இது 6.7 பில்லியன் ரிங்கிட் செலவை உட்படுத்துகிறது. தேசிய சுகாதார சேவை முறையை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. இதன் மூலம் புதிய சுகாதார சேவைகளும் நடப்பு சீரமைப்பு திட்டங்களும் திட்டமிட்டபடி நடைபெறுவதையும் முறையாக இயங்குவதையும் உறுதி செய்ய இயலும். இது 4.5 பில்லியன் ரிங்கிட் நிதியை உட்படுத்தியுள்ளது. இது தவிர மருத்துவ அதிகாரிகள், பல் மருத்துவ அதிகாரிகள், மருந்தகர்கள் ஆகிய முதன்மை பணிகளை உட்படுத்திய 12,796 நிரந்தர பணியிடங்களுக்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. இவ்வேளை நாடு முழுவதிலும் உள்ள 256 புதிய சீரமைக்கப்பட்ட சுகாதார மையங்கள் திட்டமிட்டபடி இயங்குவதற்காக மேலும் 13,000 பணியிடங்களை உருவாக்கும் கோரிக்கை தொடர்பில் ஜேபிஏ நிதியமைச்சுடன் இணைந்து பரிசீலித்து வருகிறது. ஊழியர் சேமநிதி வாரியம் KWSP அண்மையில் தொடர்பு அமைச்சர் டத்து ஸ்ரீ ஃபமி ஃபடீலுடன் மரியாதை நிமித்து சந்திப்பொன்றை நடத்தியது. அதில் தொடர்பு அமைச்சுடன் வியூக ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்வது உட்பட நிதி ஓய்வூதிய அறிவை வலுப்படுத்துவதும் அடங்கும். பொதுமக்களிடையே இந்த இரு கூறுகள் தொடர்பான புரிதலையும் அது தொடர்பான தகவல் அணுகலையும் விரிவுபடுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டதாக அமைச்சருடனான சந்திப்புக்கு தலைமையேற்ற KWSP தலைவர் தான் ஸ்ரீ முகமது ஜுக்கி அலி தெரிவித்தார். மேலும் பணி ஓய்வுக்கான தயார் நிலைக்கும் நிதி நல்வாழ்வுக்கும் தயாராவதற்கு ஆதரவாக KWSP-யும் தொடர்பு அமைச்சும் எவ்வாறு ஒத்துழைக்க முடியும் என்பது குறித்தும் ஆராயப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: 5 நட்சத்திர எரிசக்தி பயனீட்டு முத்திரையை கொண்ட மின் சாதனங்களை பயன்படுத்தலாம். மின் கொதிகலனில் நீரை முழுமையாக நிரப்பி கொதிக்க விடலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
0: அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் குவைத்திலும் ஜோர்டானிலும் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரானிய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. குவைத்தின் அல் அடிரி முகாமில் உள்ள வெடிமருந்து கிடங்கு, அலி அல் சலீம் தலைமையக கட்டடங்கள், வெடிமருந்து கிடங்குகள் உட்பட தொடர்பு பாலங்களும் தகர்க்கப்பட்டுள்ளன. ஜோர்டானில் அல் அஸ்ராக் தளத்தின் எரிபொருள் கொள்கலன்கள் குறிவைக்கப்பட்டதாகவும் தொலைவரி பதிவின் வாயிலாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வான் பாதுகாப்பு முறைகள் எதிரிகளின் தாக்குதல்களை இடைமறிக்கும் போது வெடிப்பு சத்தங்கள் கேட்கக்கூடும் என குவைத் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. மேற்கு கரையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் புதிய குடியேற்றத்தை விரிவாக்கம் செய்துள்ள இஸ்ரேலின் நடவடிக்கை தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் கவலை தெரிவித்துள்ளது. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான சர்ச்சையை தீர்க்கும் முன்னேற்றத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என அது எச்சரிக்கை விடுத்தது. குடியேற்ற விரிவாக்கத்திற்காக யூத தரப்பினரால் அங்கீகரிக்கப்பட்ட புதிய ஒதுக்கீடு மேற்கு கரையில் பதற்றமான சூழ்நிலையில் உள்ள பகுதிகளின் நிலையை மேலும் வலுப்படுத்தும். இந்த நடவடிக்கை பாலஸ்தீன சமூகத்தை மேலும் தனிமைப்படுத்தி மனித உரிமை மீறல்கள் ஆபத்துகளை அதிகரிக்கும். 2026 உலகக்கிண்ண கால்பந்து திங்கட்கிழமை அதிகாலை அமெரிக்கா நியூஜெர்சியில் நடைபெறும் இறுதி ஆட்டத்துக்கு ஸ்பெயினும் அர்ஜென்டினாவும் தயாராக உள்ளன. இவ்வேளை கனடா காட்டுத்தீயினால் அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள புகை மூட்டத்தை அணுக்கமாக கண்காணித்து வருவதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். 1958 1962 என தொடர்ச்சியாக உலகக்கிண்ணத்தை வென்ற பிரேசிலை போன்று லைனல் மெஸ்ஸியின் அர்ஜென்டினாவும் தற்போது முழு வீச்சில் போராடி வருகிறது. இவ்வேளையில் 2010 முதல் முறையாக கிண்ணத்தை வென்ற ஸ்பெயின் தற்போது 2 முறையாக குறிவைத்துள்ளது. மெட்லைஃப் அரங்கில் நடைபெறும் மாபெரும் இறுதியாட்டத்தில் 80,000 அதிகமான பார்வையாளர்கள் மத்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் மெக்சிகோ அதிபர் கிளவுடியா ஷெயின்பாமும் கலந்து கொள்ளவிருக்கின்றனர். இதற்கிடையில் இறுதியாட்டத்தில் தனது அணி விளையாட்டாளர்கள் லைனல் மெஸ்ஸி மீது சிறப்பு கவனம் செலுத்துவர். மாறாக அந்த அர்ஜென்டினா கேப்டனை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட விளையாட்டாளர் ஒருவர் பயன்படுத்தப்பட மாட்டார் என்பதை ஸ்பெயின் பயிற்றுனர் லூயிஸ் டேலா ஃபியூண்டே திட்டவட்டமாக கூறினார். ஒருவரை ஒருவர் எதிர்கொள்ளும் அணுகுமுறை வழி 8 முறை பெலண்டோ விருதை வென்றவரை கட்டுப்படுத்துவது எவ்வளவு கடினம் என்பதை கடந்த கால அனுபவம் தனக்கு கற்றுக் கொடுத்ததாக ஃபியூண்டே செய்தியாளர்களிடம் கூறினார். மெஸ்ஸி பார்சிலோனா இளையோர் அணியில் விளையாடி கொண்டிருந்த போது செவிலா இளையோர் அணிக்கு பயிற்சி அளித்த தனது அனுபவத்தை ஃபியூண்டே நினைவு கூர்ந்தார். 39 வயது மெஸ்ஸி இம்முறை போட்டி முழுவதும் தனது மிகச்சிறந்த திறனை வெளிப்படுத்தி அர்ஜென்டினா இறுதிப் போட்டிக்கு முன்னேற முக்கிய பங்காற்றியுள்ளார். நெக்ரிசம்பிலானில் வேட்புமனு தாக்கல் நிறைவு. இன்று முதல் தேர்தல் பரப்புரை. சுகாதார அமைச்சுக்காக இடம் மாற்றமில்லாத 66,000 பணியிடங்கள், ஜேபிஏ அறிவிப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருஜோதி. வணக்கம்.

வணக்கம் அன்பா அந்த நேர்களை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? மீண்டும் இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு சனிக்கிழமை பொழுது, பலரும் நாளைக்கு வந்து தயாராகிட்டு இருப்பீங்க. அதாவது இறுதி ஆட்டம் இல்லையா, அதனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சோகமாகவும் சிலர் இருப்பீங்க, சிலர் வந்து ரொம்ப ஆர்வமாகவும் இருப்பீங்க. சரி, இருந்தாலும் கூட அந்த தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அவ்வப்போது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இசையும் இசையும் நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல்கள் இடம்பெற காத்திருக்கின்றன. அதே வேளையில் 2 மணிக்கு செய்திகளுக்கு பிறகு 70ஆம் ஆண்டின் இனிய பாடல்கள் உங்களுக்காகவே இன்று எஸ் ஜானகி பாடிக்கக்கூடிய அற்புதமான பாடல்கள் எல்லாம் வலம் வர காத்துக்கிட்டே இருக்கு. அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். அதே வேளையில் 1:15 ஆயிடுச்சு. சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லையா அப்படின்னா உடனடியாக சாப்பிட்ருங்க. உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் பொன் கோகிலம்.

பிரதீப் குமார் ஜுனிதா காந்தி கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். ஸ்ரீ தெடி அப்படிங்கிற திரைப்படத்துக்காக அந்த பாடல் இடம்பெற்றது. ஸ்ரீ மறந்தாயே அப்படின்னு சொல்லும் போது சில நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சிலர் நம்மை மறந்து விடுகின்றார்கள் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். நாமும் சிலரை மறந்து விட்டுதான் சொல்கின்றோம் இல்லையா? அது மறதியா அல்லது அந்த சூழலா அப்படிங்கிறத தாண்டி நம்ம வந்து வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது நிறைய படிச்சிருப்போம், நிறைய அனுபவங்களை கடந்திருப்போம். ஆக ரயில் பயணங்களைப் போல சிலர் வருவார்கள், சிலர் சில பாடங்களை கற்றுக் கொடுப்பார்கள், அல்லது சிலருக்கு நாம் சில பாடங்களை கற்றுக் கொடுப்போம், அல்லது சில புரிதல்களின் வழியாக சில தெளிவுகளை பெற்றிருப்போம். அதனை ஓட அதுக்கு பிறகு நாம கடந்து அடுத்த பயணத்துக்கு தயாராகிவிடுவோம் இல்லையா? இதுதான் வாழ்க்கை. பல அனுபவங்களை கடந்து பல மனிதர்களை சந்தித்து அனுபவம் பெற்று இப்படியாக நம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதனால நாம மறந்துட்டோம், நம்மளை இவங்க மறந்துட்டாங்க அப்படிங்கிறதுலாம் நான் நினைக்கிறேன். அதையும் மறந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, 125 இசையும் இசையும்ல பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அடுத்து சண்டைக்காரி நீதான் அப்படிங்கிற பாடல். யார்கிட்ட நீங்க அடிக்கடி அதிகமா சண்டை போடுவீங்க? அப்படிலாம் சண்டை போடக்கூடாது, அன்பை மட்டும் கொடுப்போம். அதிகமான அன்பு பேரன்பை கொடுக்க பழகிக்குவோம்.

0: ஹோட்டல்ஸ் மசாலை சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.
1: நம்பிக்கையின் மறுபெயராய் பலம் வரும் லிங்கம்
2: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சந்திரா சூர்யா. நீயா இல்லை நானா?
3: அப்பா எப்பவும் அப்படிதான், அவருக்கு எல்லாம் சரியா இருக்கணும், ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டாரு.
4: உங்க நண்பர்கள் கிட்ட செலவு பண்ற நேரத்தையும் பேசுற நேரத்தையும் என்னைக்காவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
5: எப்பவும் நீங்க தானப்பா குப்பையை வெளியே கொண்டு போய் போடுவீங்க.
4: இன்னைக்கு நீங்க செய்யுங்க. எங்களுக்கு வயசாகிட்டா நாங்க பழைய பஞ்சாங்கம், உங்களுக்கு மட்டும் வயசே ஆகலா? இல்ல நாங்க உங்க வயசு தாண்டி வரலையா?
2: நீயா இல்லை நானா.

பாடல் கூட சொல்லலாம்.

0: ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15
1: ஆஹா, ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15. சரி, ஒரு நேயரின் குரல் அப்படின்னு சொல்லும் போது இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னா storybox.minnal@gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க ஒரு அறிவிப்பு செய்து, ஒரு சின்னதா அறிவிப்பு செய்து, உங்களுடைய அறிவிப்பு பாணி எப்படி இருக்கும், புதுமையா ஏதாவது செய்யணும்னு நினைப்பீங்க, அதெல்லாம் ஒரு சின்ன குரல் பதிவாக எங்களுக்கு இந்த மின்னஞ்சல அனுப்பி வைக்கலாம். மறக்காம உங்களுடைய கைபேசி எண்ணையும் உங்களுடைய பெயரையும் குறிப்பிட்டு அனுப்புங்க. ஒரு தடவையாவது நான் வானொலியில பேசணும், என் குரல் கேட்கணும், நானும் நல்லா பேசுவேன் அப்படின்னா நீங்க இந்த ஒரு நேயரின் குரலுக்கு முயற்சிக்கலாம். உடனடியாக அனுப்புங்க. என்ன சொல்றீங்க நீங்க? மீண்டும் வந்து மின்னஞ்சல் சொல்ல சொல்றீங்களா? சரி, storybox.minnal@gmail.com அவ்வளவுதான்.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னலப்பம்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம். சரி, கலப்படம் எப்போ வந்து வரும் வரும்னு கேட்ட அப்புறம் கலப்படமும் வந்தது. அப்போ நீங்கள் நாளைக்கு என்ன செய்யணும்னா நிச்சயமாக கேட்கணும். அதனால மறந்துடாதீங்க, கலைஞர்களை கொண்டாடக்கூடிய கலப்படம் அப்படின்றது இப்போ இல்லை, அப்போலேருந்து இப்போ வரைக்கும்.

0: மனதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள், இதயத்தோடு பேசும் குரல்கள்,
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில் மயங்குகிறார்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.
1: நினைத்தாலே இனிக்கும்.
4: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com தேக்கத்தை ஒழிச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் தேக்கத்தை ஒழிச்சு டைப் பண்ணுங்க.
5: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்.
6: தமிழுக்கு மனம் என்று இன்ப தமிழ் வாழ்வுக்கு நேரும்.
5: இலக்கியம் பேசுவோம்
0: அமுதே தமிழே.
5: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

வணக்கம். சலம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று காலை நிறைவடைந்தது. இத்தேர்தலில் 103 வேட்பாளர்கள் போட்டியிட தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைய தலைவர் டத்து ஸ்ரீ ரம்லான் ஹருன் தெரிவித்தார். இம்முறை அம்மாநில தேர்தலில் 889,490 வாக்காளர்கள் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்ற தகுதி பெற்றுள்ளனர். முன்கூட்டியே வாக்களிப்பு ஜூலை 28 நடைபெறும் வேளை தேர்தல் ஆகஸ்ட் 1 நடைபெறுகிறது. தேசிய டிஏபி உதவித் தலைவரும் நெகிரிசம்பிலான் நீலாய் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஜி அருள்குமார் இம்முறை மாநில தேர்தலில் 5 முனை போட்டியை எதிர்நோக்கியுள்ளார். இதனால் அத்தொகுதியில் கடுமையான போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு நம்பிக்கை கூட்டணி PH சார்பில் அருள்குமாரும் பர்ஜாச கட்சி வேட்பாளர் ஜமானி இப்ராஹிம், தேசிய முன்னணியிலிருந்து டத்து லாய் சேன்கோங், பர்சத்து கட்சியிலிருந்து டத்து வி சரவணகுமார், சுயேட்சை வேட்பாளராக ஒமார் முமர் இசா ஆகியோரும் போட்டியிடுகின்றனர். சுலாவேசி கடல் பகுதியில் இன்று காலை மணி 10:23 அளவில் 5.3 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நிலநடுக்கம் இந்தோனேசியாவின் தலவுட் பகுதியிலிருந்து மேற்கே 199 கிலோமீட்டர் தூரத்திலும் 10 கிலோமீட்டர் ஆழத்திலும் மையமிட்டிருந்ததாக மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட் மலேசியா தெரிவித்தது. எனினும் இந்த மிதமான நிலநடுக்கத்தால் மலேசியாவுக்கு சுனாமி எச்சரிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை. மேற்கு ரஷ்யாவில் உள்ள செயலணியியல் லாஜிஸ்டிக் மையத்தை குறிவைத்து யுக்ரைன் மேற்கொண்ட திருக்குருதி தாக்குதலில் 7 கொல்லப்பட்டனர், 24 காயமடைந்தனர் என்று அவ்வட்டார ஆளுநர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்ட மையத்தில் இரவு நேர பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் என தம்போவ் பகுதி ஆளுநர் எவ்கெனி பெனிசோவ் குறிப்பிட்டார். தென் நோர்வேயில் உள்ள டிரேமன் நகருக்கு அருகே ஏற்பட்ட தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடிய நிலையில் 100 வீடுகள் தீயில் அழிந்தன. தீயை அணைக்க 60 தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். அத்துடன் உலங்கூறுதிகளும் பயன்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். நல்வாய்ப்பாக உயிர் சேதம் பதிவு செய்யப்படவில்லை என்று காவல்துறை தெரிவித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

மின்னலோடு இணைந்திருக்கின்றீர்களா அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றிய சொல்லணும் இல்லையா, இணைந்திருக்கீங்களா அதுக்காகவே. சரி, அடுத்ததாக 70ஆம் ஆண்டு வெளிவந்த பாடல்கள், அப்புறம் குறிப்பா இன்றைக்கு கூடுதல் சிறப்பு அப்படின்னா எஸ் ஜானகி அவங்க பாடிய பாடல்கள் நிறைய இடம்பெற காத்திருக்கின்றன. அதுவும் தேடி எடுத்து உங்களுக்காக கொடுத்திருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி ராஜமாணிக்கம். அங்கே பாடல்களை கேட்க நீங்களும் தயாரிப்பீங்க அப்படின்னு நானும் நம்புறேன். தொடக்கமாக பாடலுக்கு நாம செல்வோம்.

இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பேக்ட்ஸ்.

எஸ் ஜானகி அவருடைய குரலோடு மற்றொரு குரல் இடம்பெற்றது. அதை நீங்க கவனிச்சிங்களா, யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? ஆமா, ஜிக்கி அவங்களும் சேர்ந்து எஸ் ஜானகி அவங்களோட பாடியிருந்தாங்க. தொடர்ந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு எஸ் ஜானகி.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: நம்பிக்கையின் மறுபெயர் லிங்கம்ஸ்.
2: கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படிதான் சமைக்க போறியோன்னு எங்க அம்மா அடிக்கடி அறுத்துக்குவாங்க. எங்க அப்பா என் மக அதிர்ஷ்டக்காரி, இஷ்டப்பட்டத கஷ்டப்படாம சமைப்பான்னு சொல்லுவாரு. மீன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே
3: சமையல் பிரமாதம்.
4: சிம்பிள் சமையலும் சூப்பர் சமையல் ஆயிடுமே.
1: நம்பிக்கையின் மறுபெயர் லிங்கம்ஸ்.
5: நான் வந்து சிவகங்கில இருந்து கஸ்தூரி பாய் பேசுறேன்.
6: சொல்லுங்க.
5: எனக்கு என்ன படுத்துருமா ரொம்ப பிடிக்கும், என்னை அழைத்தது யாரது கண்ணே, அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும்.
6: அந்த பாட்டு தான் அடுத்து நீங்க கேட்க போறீங்க, கவலைப்படாதீங்க.
5: இல்ல, அது வரிகள் வந்து அப்படி கொஞ்சிக்கிட்டு அப்படி, ஓ மை காட். நீங்க வந்து என்னமா செய்யுங்க தெரியுமாமா, அந்த பாட்டை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடுங்க, அதோட ரொமான்டிக் இதை வந்து எப்படின்னு கேளுங்க.
6: சரி, கேட்டுருவோம். அது பாடல் தொகுப்புல இருக்கு, அதனால கவலையப்படாதீங்க, கேளுங்க.
5: அப்படி, தேங்க்யூ.

0: வணக்கம், நீ போல இந்திரா பேசுறேன்.
1: சொல்லுங்க இந்திரா.
0: அருமை அருமை பாடல்கள் எல்லாம் அருமையா இருக்கு. ரொம்ப நாளைக்கு பிறகு கேக்குறோம்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல மகிழ்ச்சி கேளுங்க.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: வணக்கமா. அது இந்த பாட்டு இப்ப போட்டீங்களா? ஒரு சகோதரி கேட்டாங்க. நினைச்சுக்கிட்டே இருந்த அந்த பாட்டு எல்லாம் அவங்க தொகுத்து வச்சிருப்பாங்களா? அங்கே நிச்சயமா வச்சிருப்பீங்க. அதான் அருமையா இருக்குமா பாட்டு எல்லாம். காஜாங்கல இருந்து பேசுறமா.
1: ரொம்ப நன்றிமா.
2: ரொம்ப நன்றிமா. ஐயோ என் சாயா
1: பாத்தீங்களா? சாயாங்கா. இந்த சாயாங்கெல்லாம் யாருக்காக? ஆஹா, எனக்கு நினைச்சுக்காதீங்க, பாடல்களுக்காக. எஸ் ஜானகியுடைய குரல் அப்படின்னு சொல்லும் போது இவ்வளவு அன்பு, அப்பா தொடர்ந்து அழைப்பு வந்துகிட்டே இருக்கு. இவ்வளோ அழைப்பை எடுத்தேன் அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்து பாடல்களை கொடுக்க முடியாது. அப்புறம் ராஜேஸ்வரி ராஜமாணிக்கம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தொகுத்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இந்த பாடல் ஐயா இடம்பெறலையா அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டுருவாங்க. அதனால இன்றைக்கு முழுமையாக அவங்க கொடுத்துக்கக்கூடிய தொகுப்புல அத்தனை பாடல்களும் நான் மொழியேற்ற போறோம். அடுத்து எம் எஸ் வாசுதேவன் அவருடைய எஸ் ஜானகி கொண்டு வரக்கூடிய பாடல்.

எஸ் ஜானகியுடைய பாடல்களை இன்றைய தொகுப்பில் நாம் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அனைத்துமே எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில் இடம்பெற்ற பாடல்கள் தான். அது மட்டும் அல்லாது வெவ்வேறான ஜானர் அப்படின்னு சொல்லுவாங்களே வகைகளில் இருக்கக்கூடிய பாடல்களையும் நமக்காக தொகுத்திருக்காங்க. அதே வேளையில் நாம் கேட்டுக்கூடிய பாடல்களில் பார்த்தோம் அப்படின்னா சில பாடல்கள் கேட்டிராத பாடல்கள், அதை தான் நீங்கள் அழைச்சி சொல்லிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் கேட்கவே இல்லை, இது வரைக்கும் நாங்கள் கேட்டிராத பாடல்களாக இருக்குது. அப்புறம் கேட்டு மறந்த பாடல்கள்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ரொம்ப நாளாச்சு கேட்டு இந்த பாடல்கள் எல்லாம் அப்படின்னும் போது உண்மையிலே சொல்லணும்னா இப்போது வரைக்கும் அறிவிப்பறையில் அழைப்புகள் ஓயில, நீங்க தயவு செய்து அந்த பக்கத்தை நீ மன்னிச்சிடறோம், என்ன அழைச்சிட்டே இருக்கோம் எடுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவுதான் எடுக்கிறது சொல்லுங்க, முடியல, உங்க அன்பு வந்து தாங்க முடியல. அதனால ரொம்ப ரொம்ப நன்றி, தொடர்ந்து அழைச்சு வாழ்த்து சொல்லிட்டே இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து எஸ்பிபி எஸ் ஜானகி வராங்க.

MSVS ஜானகி கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். சரி, இன்றைய தொகுப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவையும் மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லாமலே உங்களுடைய அழைப்புகள் வழியாவே தொடர்ந்து தெரிந்து கொண்டே இருக்கின்றது. அதே வேளையில இன்றைக்கு தொகுப்பு முழுக்க ராஜேஸ்வரி ராஜமாணிக்கம் அவர்கள் தேடி தேடி உங்களுக்காக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பாடல்களை கேட்கும் போதே நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ் ஜானகி அப்படின்னு சொல்லும் போது பல்லாயிரக்கணக்கான பாடல்கள், அதிலும் குறிப்பாக இந்த 70களில் வெளிவந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் நிறைய இருக்கு. நீங்களும் அவளோடு அடுத்தடுத்து என்ன அப்படிங்கறத கேட்பீங்க அப்படின்னு எனக்கும் தெரியும். நிறைவு பாடலுக்கு அடுத்து நாம வந்துட்டோம். சரி, அடுத்த வாரமும் சனிக்கிழமையில 2 மணிக்கு இணைய தவறாதீங்க. அடுத்த வாரம் தொகுப்பு எந்த மாதிரி அமைய போகுது அப்படிங்கிறது உங்களை போலவே நானும் ஆவலோடு காத்துக்கொண்டே இருக்கின்றேன். அதனால நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படின்றது தான் எங்களுடைய மகிழ்ச்சி.

0: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.
1: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
2: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில்
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
3: கேளுங்க, ரசிங்க,
1: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
5: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க.
6: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
5: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80ஆம் 90ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது.
6: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது.
5: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது.
6: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
5: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்ங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மக்களாட்சியை வலுப்படுத்துவதிலும் பகுத்தறிவு மிக்க சமுதாயத்தை உருவாக்குவதிலும் நெறிமுறை, சுதந்திரம், பொறுப்பு ஆகிய கூறுகளை உள்ளடக்கிய ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொடர்பு அமைச்சர் டத்து ஸ்ரீ ஃபமி ஃபடில் கூறினார். அதிகரித்து வரும் தகவல் பகிர்வு உட்பட போலி செய்திகளால் ஏற்படும் சவால்களுக்கு மத்தியில் ஊடகங்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது என்றார் அவர். மக்களின் நலன், ஜுகூரின் முன்னேற்றத்தை முன்னிறுத்தி தங்களின் கடமைகளையும் பொறுப்புகளையும் முழு கடப்பாட்டுடன் உயர் நெறியுடன் நிறைவேற்ற வேண்டும் என ஆட்சிக்குழு உறுப்பினர்களுக்கு இடைக்கால ஆட்சியாளர் துங்கு இஸ்மாயில் நினைவூட்டினார். ஜுகூர் மாநிலத்தின் புதிய ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் இன்று புகிட்சரின் அரண்மனையில் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். 16வது நெகிரி சிம்பிலான் தேர்தலை முன்னிட்டு பாரம்பரிய கூறுகளை தேர்தல் பரப்புரைக்கான உத்தியாக பயன்படுத்த வேண்டாம் என பரிசன் நேஷனல் பிஎன் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ முகமது ஹசன் நினைவூட்டினார். மக்களாட்சி செயல்முறை சுமூகமாக மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்யும் நோக்கில் அவர் இந்த வலியுறுத்தலை முன்வைத்தார். துருக்கியின் தென்கிழக்கில் 5 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக நாட்டின் பேரிடர் மேலாண்மை செயலகம் தெரிவித்தது. நல்வாய்ப்பாக உயிரிழப்பு, சேதம் ஏதும் ஏற்படவில்லை என அது கூறியது. மலர்யா, எலசி, அடியமர், துன்செலி, சன் லியூஃபா ஆகிய வட்டாரங்களில் அதன் அதிர்வுகள் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மீண்டும் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக ஹோர்முஸ் நீரிணையில் போக்குவரத்து சிக்கல் நிலவுவதாக கெப்லர் நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. அந்த முக்கிய கடல் வழியை பயன்படுத்தும் கப்பல்களின் எண்ணிக்கை கடந்த 3 வாரங்களில் குறைந்துள்ளதாக எக்ஸ் தள பதிவில் அது குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு. 2026 உலகக்கிண்ண கார்பந்து. இம்முறை நடைபெறும் அந்த உலகப் போட்டியில் 48 அடிகள் களமிறக்கப்பட்ட நிலையில் நல்ல வரவேற்பு கிடைக்கப்பெற்றுள்ளதாக கார்பந்து வல்லுநர்கள் கருத்துரைத்துள்ளனர். 2022 ஒப்பிடுகையில் 80 விழுக்காட்டு எதிர்பார்ப்பை இம்முறை நடைபெறும் போட்டி பூர்த்தி செய்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனி பாஸ்தினாள் ராயப்பன். வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்புல தொடர்ந்து பாடல்களை நாம கேட்க போறோம். கொஞ்சம் உற்சாகமான பாடல்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. நகாஷ் அசீஸ், சஞ்சனா திவாகர் கொண்டு வரக்கூடிய குலே பகவல் இத்திரைப்பாடல்.

0: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க. ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
1: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
0: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
1: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட் திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்.

சின்மயிக்கு மீண்டும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பெரிய புகழை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த பாடல். அது மட்டும் இல்லை, அதற்கு பிறகு நிறைய அவங்க நாடுதழுவிய அளவில் பல உலக நாடுகள் எல்லாத்துக்கும் போயிட்டு கச்சேரிகளையும் செய்துக்கிட்டே இருக்காங்க. ஆக சில காலகட்டங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த மாற்றம் ஏற்படும், அந்த மாற்றத்தின் வழியாக நல்ல நல்ல விளைவுகள் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு சின்மயுடைய இந்த பாடல் அது வந்து ஒரு ஒரு அந்த அந்த ஒரு பெரிய கச்சேரியில் வந்து தீ பாட வேண்டிய நேரம் தீயால் வர முடியல, அதனால சின்மயி வந்தாங்க. சின்மயி வந்து இத்தனைக்கும் அந்த பாட படத்தில் வந்து சின்மயியுடைய குரல் இடம்பெறல அந்த பாடல். அப்படி பாருங்களேன், பார்க்கும்போது பெரிய ஒரு புகழை இந்த அளவுக்கும் சின்மயிக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது இந்த பாடல்.

கேப்டன் ரஜோ அல்ஃபோன்ஸ் கொண்டு வந்த பாடல் அது. நேரம் இப்பொழுது 3:27. இசையும் இசையும்ல அடுத்த நாம உள்ளூர் பாடல கேட்க போறோம். திவாகர் சுகன்யா ஜெகதீசன் கொண்டு வருகின்றார்கள். ஃபினிக்ஸ் தாசன் பாடலுக்கு வரிகளை எழுதியிருக்காரு. சமீஷன் மணிமாறனுடைய இசையில அதிகாரி திரைப்பட பாடல் வருகின்றது.

0: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கல. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

சிற்றிடம் ஸ்ரீயா கோஷல் அந்த பாடலை கொண்டு வந்தாங்க. சரி, 3:41. சரி, இங்க பயணம் எங்க போயிட்டு இருக்கீங்க? மழையா வெயிலா இந்த பக்கம்? சரி, பாதுகாப்பா உங்களுடைய பயணம் அமையட்டும். சரி, அதே வேளையில் அடுத்து நம்ம கேட்க போற பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாஸ்டர் துறைக்காக குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடலை கேட்க போறோம். ஆனா அந்த பாடலுக்கு, அந்த பாடல் உருவான கதை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க இணையத்துல வந்து அந்த பாடல் பிறந்த கதையை பார்க்கலாம். ஏன்னா இந்த பாடல் ஏற்கனவே கொஞ்சம் தத்துவ மாதிரியான பாடல் தானே. ஆனா அந்த பாடலை எழுதியவர் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருண் ராஜா காமராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் தான். அவர்கிட்ட இந்த பாடலை எழுத சொல்லும் போது, அந்த நேரத்துல அவரு நேரா அந்த ஸ்டூடியோவுக்கு போகணும், அதாவது ஒலிப்பதிவு கூடத்துக்கு போகணும். போற வழியில அவருடைய வாகனம் விபத்துக்குள்ளாயிடுச்சு. ஆனா அங்க வந்து பாடலை பாடுற ஒவ்வொன்றாக பாடல் வரிகளை எழுதி எழுதி அனுப்பி அப்படி பிறந்ததுதான் இந்த ஒரு குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற பாடல். வாய்ப்பு இருந்தது அப்படின்னு சொன்னா அவர் சொல்லியிருப்பாரு எப்படியெல்லாம் பல சவால்களை எதிர்கொண்டு இந்த பாடலை வந்து எழுதினாரு அப்படின்னு சொல்லி. சில நேரங்களில் வந்து நம்ம பாடலை வந்து பாடலாக கேட்கும் போது அந்த பாடலுக்கு பின்னால் இருக்கிற அந்த வழிகளோ அல்லது சவால்களோ நமக்கு தெரியாது இல்லையா. இதை வந்து அவர் வந்து ஒரு நேர்காணல்ல சொல்லியிருந்தாரு. சரி, பாடலை இப்ப கேளுங்க.

இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு விடை கொடுத்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றன பொன் கோகிலம். அடுத்து தீரா இசையில இனிய பாடல்களோடு வழக்கம் போலவே உங்களை சந்திக்க ஆவலா காத்திருக்காங்க நளினி அச்சுதன். நாம எப்ப சந்திக்க போறோம் அப்படின்னா திங்கட்கிழமை காற்றின் மொழியில இரவு 8 மணிக்கு சந்திக்க போறோம். ஆக இன்றைய பொழுது நல்ல பொழுதா உற்சாகமா உங்களுக்கு அமையட்டும். மகிழ்ச்சியா இருக்க தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: அஸ்வினி நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன் நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல கப் எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம். ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே.
1: 10 வெள்ளி கூட இல்ல சார், அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார. சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்ட ரசிங்க தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா அந்த RTM கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: FIFA உலக கிண்ணத்தை RTM கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் FM
5: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
6: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
5: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
6: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
5: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
6: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
5: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்ங்க.

வணக்கம். சலம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நெகிரி சிம்பிலான் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று சுமூகமாக நடைபெற்றதாக மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. காலை முதல் நண்பகல் வரை வேட்புமனு தாக்கல் செயல்முறை முழுவதும் நிலைமை கட்டுக்குள் இருந்ததாக மாநில காவல்துறை தலைவர் டாக்டர் ஐசஃப்னி அகமது கூறினார். 2026 தேசிய நாள் மலேசிய நாள் கொண்டாட்டங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் பல சமூக நிகழ்ச்சிகளுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள விளையாட்டு வளாகங்கள், வழிபாட்டு தலங்கள் உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் அத்துறையின் நடமாடும் வாகனங்களை பயன்படுத்தி அந்த முனைப்புகள் செயல்படுத்தப்படும் என ஜப்பானின் சமூக மேம்பாட்டு பிரிவு இயக்குனர் மொஹமட் நஜ்மி முஸ்தபா தெரிவித்துள்ளார். தலைநகரில் 2026 உலகக்கிண்ண இறுதியாட்டத்தை பெரிய திரையில் ஒளிபரப்பு செய்து புதிய வரலாற்றை பதிவு செய்ய உள்ளதாக குவாலாலம்பூர் காவல்துறை தலைவர் டாக்டர் ஃபடில் மர்சூஸ் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான இறுதியாட்டத்தை ஒளிபரப்ப மெர்டேக்கா சதுக்கத்தில் பிரம்மாண்டமான 140 அடி அளவிலான எல்இடி திரையை ஏற்பாடு செய்துள்ளதாக அவர் கூறினார். ஆசியான் கூட்டங்களில் பங்கேற்பதற்காக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ July 19 to 23 வரை மணிலாவுக்கு பயணம் மேற்கொள்ளவிருப்பதை அமெரிக்க வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஆசியான் பங்காளித்துவத்தை வெளிப்படுத்தவும் பிலிப்பீன்ஸ் உடனான விரிவான உறவை வலுப்படுத்தவும் இந்த பயணத்தை அந்த அமெரிக்க உயர்நிலை தூதர் பயன்படுத்திக் கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குவைத் பன்னாட்டு விமான நிலையத்தின் செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதன் விளைவாக பெரும்பாலான விமான நிலையங்களின் போக்குவரத்து மறு அட்டவணையிடப்பட்டுள்ளதாக குவைத் தேசிய விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. ஈரானிய ஆக்கிரமிப்பின் விளைவாக இந்த நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. 2026 உலகக்கிண்ண கால்பந்து. உலகின் தலைசிறந்த அணிகளுடன் போட்டியிட இன்னும் நிரப்பப்பட வேண்டிய இடைவெளி இருப்பதாக இங்கிலாந்து தலைமை பயிற்றுநர் தாமஸ் டுஹால் வலியுறுத்தினார். உலகக்கிண்ண அரையிறுதியில் அடைந்த தோல்வியிலிருந்து இங்கிலாந்து விளையாட்டாளர்கள் இன்னும் மீளாமல் இருப்பதை அவர் ஒப்புக்கொண்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

திரா இசையின் வணக்கம் உங்களுக்கு. உங்களுடைய சனிக்கிழமை பொழுதுக்கு இன்னும் அழகு கூட்ட இன்றைய திரா இசை தொடங்கியிருக்கு. வார இறுதி வந்தாலே வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குங்க. வார நாட்களில் வேலைக்கு போகிறோம், வீட்டு வேலைகளை பார்க்க பெருசாக ஒன்றும் நமக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை. அப்படியே பார்த்துட்டு வேலைகள்லாம் பார்த்துட்டு அலுவலக வேலைகள் இதெல்லாம் முடித்து வார இறுதி நாட்கள் வரும்போது நமக்கான ஓய்வை நாமே கொடுத்துக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் சொல்கிறோம், 80-90 ஆண்டுகளின் காலகட்ட பாடல்களை நாங்கள் உங்களுக்காக அனுப்பி வைக்கிறோம். இந்த பாடல்களை ரசிப்பதற்கான நேரம் இது வரைக்கும் ஓய்வில்லை அப்படின்னு சொன்னால், இந்த வாரம் முழுக்க அப்படியே ஓடணுங்க, ஓடி ஓடி ஓஞ்சி போயிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கே உங்கள் மனசுக்கு ஒரு ஓய்வு கொடுத்து ஒரு ஓரமாக உட்கார்ந்து பாடல்களை ரசிங்க. பாடல்கள் உங்களுக்கு நிச்சயம் அருமருந்தாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். நீங்க இன்றைக்கும் பாடல்களை நீங்க விரும்பி கேட்கலாம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு இந்த நேரம்? என் மனசு இதைதாங்க தேடுது, இந்த பாடல தான் தேடுது, இந்த பாடலை கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும், அதுவும் சனிக்கிழமைகள்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அழைச்சு சொல்லுங்க. என்ன பாடல் வேணும் அப்படின்னு உங்கள் மனம் விரும்பும் பாடலை உங்களுக்காக வழங்க நாங்க காத்திருக்கோம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 கூப்பிடுங்க. என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க. 80-90 ஆண்டுகள்ல வெளிவந்த பாடல்களா இருந்தா சிறப்பா இருக்குங்க. 1980-1999 ஆண்டு வரைக்குமான பாடல்கள் மட்டுமே, அதுவும் நான் அழைச்சதே இல்லைங்க, எனக்கு வாய்ப்பு கிடைச்சதே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க அழைச்சா இன்னும் சிறப்பா இருக்கும். கேட்டு மறந்த பாடல்களுக்கும் சனிக்கிழமை தீரா இசை. நான் உங்கள் நளினி அச்சுதன்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர் புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46. கோலாலம்பூர் புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46.
2: இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன், 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
3: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 09079729.
4: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

0: கழித்திருக்க முதல் நேரம் சந்திக்கலாம். நாகம்மா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். எங்க இருந்து அழைச்சிருக்கீங்க?
1: நான் வந்து இப்பொழுது பேசுறேன்.
0: சொல்லுங்க நாகம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அபூர்வ சகோதரிகள் படத்திலிருந்து அன்னை என்னும் ஆலயம்.
0: அன்னை என்னும் ஆலயம். சரிங்க, கொடுத்துறோம். அம்மாவுக்காகவா?
1: ஆனா அம்மா இறந்து 2 வருஷம் ஆச்சு. ஆனா அந்த பாடல் வந்து எங்க குடும்பத்துல எல்லாத்துக்கும் பிடிக்கும்.
0: நமக்கும் ரொம்ப பிடிக்கும். கொடுத்துடலாம்.
1: ரொம்ப நன்றி.
2: என்னென்னவோ ராகங்கள், எத்தனையோ தாளங்கள், என்னிடத்தில் கேளுங்கள், தாயனும் கோவிலை பாடுவேன்.

0: வணக்கம்
1: வணக்கம் யாருங்க?
0: காமாட்சி அல்மினாலிருந்து.
1: அல்மினாவிலிருந்து காமாட்சி, சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
0: என்ன பாடல்? ராமிக்கு நிதோஷாவும் இருப்பாங்களா?
1: சிந்தூர பூவே,
0: சிந்தூர பூவே. நன்றி, டக்குன்னு
1: நீங்க மறந்தாலும் நாங்க எடுத்து கொடுத்துருவோம் பாருங்க.
0: நன்றி, நன்றி, மிக்க நன்றி.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301-7-29-19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

மாலை நேரத்தை இதமான பாடல்கள் நாங்கள் இங்கிருந்து உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கோம். உலக கிண்ண கார்பந்தாட்டத்தின் நிறைவு விழா நாளைக்கு நடைபெறவிருக்கின்றது. இது குறித்த நேரடி நிலவரங்களையும் நாங்கள் உங்களுக்காக வழங்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிரவீன்குமார் அங்கிருந்து பேச போகிறாங்க. அது வரைக்கும் பாடல்களையும் நாம் உங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கோம். கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருங்க.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை. ஃபிஃபா உலக கிண்ண கார்பந்தாட்டத்தின் நிறைவு விழா நாளை நடைபெறவிருக்கின்றது. அதனையொட்டி மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM டத்தரன் மெர்டேக்காவில் 3 நாட்களுக்கு கோலாகல கொண்டாட்ட விழாவை ஏற்பாடு செய்திருக்கோம். அங்கிருந்து அதன் நேரடி நிலவரங்களை நமக்காக வழங்குகின்றார் நம்முடைய அறிவிப்பாளர் பிரவீன் குமார். வணக்கம் பிரவீன்.
1: வணக்கம் வணக்கம் நளினி. விளங்குதா நான் பேசுறது?
0: நல்லா கேக்குது.
1: இதுதான் முதல் முறை எப்போதும் வந்து நம்ம தொலைபேசியில தொடர்பு கொண்டு உங்களுக்காக நேரடி நிலவரங்களை வழங்குவோம். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா OB அப்படின்னு சொல்றாங்க, அவுட்சைட் ப்ராட்காஸ்டிங், அதாவது வெளி வானொலி ஒலிபரப்பு மூலமா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். அதனால இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தேன், எங்க இருந்து பேசினா விளங்கும், எப்படி பேசினா விளங்கும், எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு.
0: சொல்லுங்க பிரவீன்.
1: இங்க வந்து பார்த்தோம்னா நாளைக்கு ஃபியஸ்டா பியாலோ டுனியா, அதாவது வந்து உலக கிண்ண கோப்பையின் கிண்ணத்தின் அந்த இறுதி ஆட்ட கொண்டாட்டம், அதோடு சேர்த்து நம்முடைய இந்த சுதந்திர தின ஒற்றுமை நிகழ்வு, இது எல்லாமே சேர்ந்து ஒன்னாவே நடைபெறுது. ஆனா அந்த கொண்டாட்டம் வந்து நாளைக்கு மட்டும் இல்ல, நேற்றே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு 50க்கும் மேற்பட்ட முகப்புகள், ஏறத்தால வந்து நான் இங்க ஒரு மணிக்கு வந்தேன்னு பாத்துக்கோங்களேன், அதன் பிறகு 4 மணி வரைக்கும் இங்க இருந்த முகப்புகளை மட்டும் சுற்றி சுற்றி பாத்துட்டு இருந்தேன். நிறைய பரிசுகள், விளையாட்டு போட்டிகள், சவால்கள், அதோட நம்ம அரசாங்க முகப்புகள் அவ்வளவு இருக்கு. நிறைய வந்து நம்ம காவல்துறையினரா இருக்கட்டும், ராணுவத்துறையினரா இருக்கட்டும், கடற்படை வீரர்கள் கூட இருக்கட்டும், அவங்களுடைய அந்த கருவிகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா அவங்க வேலைக்கு, அதை கூட எடுத்துட்டு வந்து நம்ம பொதுமக்களுக்காக வைத்திருக்காங்க. நிறைய பொதுமக்களுக்கு பயனுள்ள இந்த விஷயமா இருக்கட்டும், தகவலா இருக்கட்டும், இந்த நடவடிக்கைகளா இருக்கட்டும், அதெல்லாம் தொடர்ந்து இங்க வழங்கிட்டு இருக்காங்க. இப்பவே வந்து நம்ம மக்கள் வந்து இங்க நம்ம டத்தாரன் மிருடேக்காக்கு வந்து இதையெல்லாம் பார்த்து நிறைய இந்த விளையாட்டு போட்டிகள் சவால்கள் எல்லாம் வந்து பங்கு பெறலாம். கூடவே வந்து ஃபீஃபா உலக கிண்ணத்தின் இறுதி போட்டி நாளைக்கு வந்து இங்க மிகப்பெரிய திரையில் நம்ம பொதுமக்களுக்காக ஒளிபரப்பு செய்ய உள்ளாங்க. நம்முடைய மின்னல் அறிவிப்பாளர்களும் நாளைக்கு இங்க வருவோம், அதையும் வந்து குறிப்பிட்டுக்கிறேன். நளினி,
0: யார் யாரெல்லாம் இருப்பீங்க நாளைக்கு அதையும் சொல்லிருங்க.
1: விளங்கல, என்ன சொன்னீங்க?
0: யார் யாரெல்லாம் அங்க இருப்பீங்க நாளைக்கு அறிவிப்பாளர்கள்? நமக்கு வேலை பாருங்களேன்.
1: இப்ப விளங்குது என்னன்னா, ரொம்ப மழையா இருக்குல்ல, அதனாலதான் நாளைக்கு வந்து நான் வரேன், தெய்வீகன் வராரு, பொன்கோகிலம் வராங்க, அஸ்வினி வராங்க, கிஷன் வராரு, இங்க கூட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் வரப்போறாங்க. யார் யாரெல்லாம் வரப்போறாங்கன்னு நாளைக்குதான் முழுமையான விவரங்கள் நமக்கு தெரியும்.
0: சரி பிரவீன், இந்த பக்கம் அங்கசபுரி பக்கம் வந்து மழையா இருந்துச்சு, முதல் 4 மணிக்கு உள்ள வரும்போது இருட்டிட்டு இருந்துச்சு, ஒரு 7:30 மணி எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. அங்க எப்படி இருக்கு டத்தரமண்டிக்கா அந்த பக்கம்?
1: இங்க வந்து ஏறத்தால ஒரு மணி நேரத்திற்கு முன்பு மழை ஆரம்பித்தது, சரியான மழை தான். இப்ப கொஞ்சம் ஓஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் வந்து நம்ம மக்கள் கூட்டம் ஒண்ணும் குறையவே இல்லை, எல்லாரும் வந்துட்டு தான் இருக்காங்க. ஆமா, குறையாதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து அதிகாலை 5 மணி வரைக்கும் அந்த கூட்டம் அப்படியேதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஆட்டம் நடைபெற போறது இல்லையா நாளைக்கு. அதனாலதான்.
0: சரி பிரவீன், இந்த முகப்புகள் எல்லாம் நிறைய ஏற்பாடு செய்திருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, முக்கியமான சில முகப்புகள் பட்டுன்னு உங்க ஞாபகத்துக்கு வர மாதிரி காலையில மதியம் 1 மணில இருந்து போய் பாத்தீங்க, என்னெல்லாம் இருக்கு மக்களுக்கு கொஞ்சம் நேர்களுக்கு கொஞ்சம்?
1: சம்மன்களை வந்து நம்ம செலுத்தும் முகப்புகள் இங்க இருக்கு, அதோடு சேர்த்து காவல்துறை முகப்புகள் இருக்கு. காவல்துறையினர் வந்து அவங்களுடைய அந்த இந்த புது புது அந்த விதிகள் சொல்லலாம், அவங்க எடுத்து அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க நினைக்கிற தகவல்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதோட ராணுவ வீரர்கள் அவங்களோட முகப்பும் போயிட்டு இருக்கு. அதோடு சேர்த்து நம்ம யூனிஃபை, செல்கம் டிஜி இவங்களும் இருக்காங்க. இதுதான் வந்து ரொம்ப பெரிய ஒரு முகப்பா போட்டு நம்ம மக்களுக்கு வந்து அந்த சேவையை வழங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம், முக்கியமான முகப்புகள்.
0: ஓ சரி சரி பிரவீன், இன்னும் ஏதும் தகவல்கள் நேர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க?
1: இன்னும் மேலும் தகவல்கள்னா இதுக்கு மேல மக்கள் தான் இங்க வரணும். ஏன் பார்த்தோம்னா 5 மணிக்கு மேல இங்க நிறைய இசை நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்க உள்ளது, நிறைய நம்ம மலேசிய கலைஞர்கள் பாட உள்ளாங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கும் இருக்கு. அதிகாலை 1:30 வரையில் இந்த இசை நிகழ்ச்சிகள் தொடரும், அதாவது இன்று தொடங்கி அதுக்கப்புறம் இன்னைக்கு நள்ளிரவு கொஞ்ச நேரம் நின்று நாளைக்கு வந்து மீண்டும் மாலை தொடங்கி 1:30 வரை, அதாவது அதிகாலை 1:30 வரை இந்த நிகழ்ச்சிகள் தொடர உள்ளது. அதன் பிறகு வந்து நம்ம இறுதி ஆட்டத்தை கண்டு கழிக்கலாம்.
0: ஆமா, நேர்களே நீங்களும் போய் பார்க்கலாம், நிறைய முகப்புகள் இருக்கு, அப்புறம் இசை நிகழ்ச்சி இருக்கு. அறிவிப்பாளர் மின்னலின் அறிவிப்பாளர்கள், ஆர்டிஎம்மின் அறிவிப்பாளர்கள் எல்லாமே அங்க இருப்பாங்க, போய் பார்க்கலாம் நிகழ்ச்சியை. ஃபிஃபா உலக கிண்ண கார்பந்தாட்டத்தின் நிறைவு விழா நாளைக்கு நடைபெறவிருக்கின்றது. நன்றி பிரவீன்.
1: நன்றி நன்றி நளினி. அறிவிப்பு அறையில் மீண்டும் சந்திப்போம்.
0: சந்திக்கலாம் சந்திக்கலாம், பார்த்து வாங்க பத்திரமா.
1: கண்டிப்பா, நன்றி.
0: ஃபிஃபா உலக கிண்ண கார்பந்தாட்டத்தின் நிறைவு விழா நாளை டத்தரா மெர்டேக்காவில் நடைபெறவிருக்கின்றது. அங்கிருந்து நேரடி நிலவரங்களை நமக்காக வழங்கியிருந்தார் நமது அறிவிப்பாளர் பிரவீன் குமார். நீங்கள் நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: வணக்கம் நளினி, குமரன் இப்போ நடத்துகின்றேன்.
1: வணக்கம் குமரன், சொல்லுங்க என்ன பாடல் உங்களுக்கு வேணும் இன்றைக்கு?
0: சரி, ஜானகி அம்மா குரல்ல மரக்கதிவனி திரையிலிருந்து கண்ணா வா கவிதை சொல்வேன் வா என்ற பாடல்.

0: லிங்கம்ஸ். நெகிரி சம்பிலான் தேர்தல் பாரம்பரிய சடங்கு விவகாரத்தை பரப்புரை உத்தியாக கையாளாதீர். வேட்பாளர்களுக்கு நினைவுறுத்தல். மாநில வளர்ச்சியிலும் மக்கள் நலனிலும் கடப்பாடு கொள்க. ஜுஹூர் ஆட்சிக்குழு உறுப்பினர்களுக்கு வலியுறுத்தல். வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நெகிரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தலின் போது மாநில பாரம்பரிய சடங்குகள் குறித்த விவகாரத்தை பரப்புரை உத்தியாக பயன்படுத்த வேண்டாம் என தேசிய முன்னணி துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ மொமன் ஹசன் நினைவுறுத்தினார். மாநில சட்டமன்ற தேர்தலில் மக்களாட்சி நடைமுறை சுமூகமாக மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய இது அவசியம் என அவர் வலியுறுத்தினார். பாரம்பரிய சடங்குகள் மாநில ஆட்சி முறை சார்ந்த விவகாரமாகும். அதனை அரசியலுடன் தொடர்பு படுத்துவது ஏற்புடையதன்று என அவர் தெளிவுபடுத்தினார். அவ்வாறான செயல்கள் நிலைமையை மோசமாக்கும் என அம்னு துணைத் தலைவருமான அவர் கூறினார். 36 தொகுதிகளை உட்படுத்திய நெகிரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்கூட்டியே வாக்களிப்பு ஜூலை 28ஆம் தேதியும் தேர்தல் August 1st நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. நெகிரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று சுமூகமாக நடைபெற்றதாக மாநில காவல்துறை தெரிவித்தது. காலை முதல் நண்பகல் வரை வேட்புமனு தாக்கல் செயல்முறை முழுவதும் நிலைமை கட்டுக்குள் இருந்ததாக மாநில காவல்துறை தலைவர் டத்து அல் ஜஃப்னி அஹமத் கூறினார். பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு 8 வேட்புமனு தாக்கல் மையங்களிலும் 1373 அதிகாரிகளும் பணியாளர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக அவர் விவரித்தார். மக்களின் நலனையும் மாநிலத்தின் வளர்ச்சியையும் முன்னிறுத்தி தங்களின் கடமைகளையும் பொறுப்புகளையும் உயர்நெறியுடன் முழு கடப்பாட்டுடன் நிறைவேற்ற வேண்டும் என ஆட்சிக்குழு உறுப்பினர்களுக்கு இடைக்கால ஆட்சியாளர் துங்கு மக்குத்த இஸ்மாயில் நினைவூட்டினார். ஒவ்வொரு கொள்கையும் முடிவும் மக்கள் நலனை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். அதேவேளை மாநிலத்துக்கு பயனளிக்கும் வகையில் ஒவ்வொரு திட்டமிடலும் அமைய வேண்டும் என்றார் அவர். 10 பேர் அடங்கிய ஜுஹூர் மாநிலத்தின் புதிய ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் இன்று புக்கிட்சரின் அரண்மனையில் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மக்களாட்சியை வலுப்படுத்துவதிலும் பகுத்தறிவு மிக்க சமுதாயத்தை உருவாக்குவதிலும் நெறிமுறை, சுதந்திரம், பொறுப்பு ஆகிய கூறுகளை உள்ளடக்கிய ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபமி ஃபடில் கூறினார். அதிகரித்து வரும் தகவல் பகிர்வு உட்பட போலி செய்திகளால் ஏற்படும் சவால்களுக்கு மத்தியில் ஊடகங்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது என்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தலைநகரில் 2026 உலகக்கிண்ண இறுதியாட்டத்தை பெரிய திரையில் ஒளிபரப்பு செய்து புதிய வரலாற்றை பதிவு செய்ய உள்ளதாக கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் டாக்டர் ஃபடில் மர்சூஸ் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டியை ஒளிபரப்ப மெர்டே கசதுக்கத்தில் பிரம்மாண்டமான எல்இடி திரைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 16 அமைச்சுகளின் ஒத்துழைப்புடன் அந்த முனைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஒற்றுமையை வலுப்படுத்தும் சிறப்பு அம்சங்களில் ஒன்றாகவும் அது திகழும் என்றார் அவர். 2026 தேசிய நாள், மலேசிய நாள் கொண்டாட்டங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் பல சமூக நிகழ்ச்சிகளுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. எனினும் அவை எளிய முறையில் நடத்தப்படும் என மலேசிய தகவல் துறை ஜப்பான் தெரிவித்துள்ளது. நாட்டிலுள்ள விளையாட்டு வளாகங்கள், வழிபாட்டு தலங்கள் உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் அத்துறையின் நடமாடும் வாகனங்களை பயன்படுத்தி அந்த முனைப்புகள் செயல்படுத்தப்படும் என ஜப்பானின் சமூக மேம்பாட்டு பிரிவு இயக்குனர் முகமது நஜ்மி முஸ்தபா தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு britha.rtn.gov.my உடனே வலம் வாருங்கள்.
0: அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மீண்டும் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக ஹோர்முஸ் நீரிணையில் போக்குவரத்து சிக்கல் நிலவுவதாக கெப்லர் நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. அந்த முக்கிய கடல் வழியை பயன்படுத்தும் கப்பல்களின் எண்ணிக்கை கடந்த 3 வாரங்களில் குறைந்துள்ளதாக எக்ஸ் தள பதிவில் அது குறிப்பிட்டுள்ளது. புதன்கிழமை 15 கப்பல்கள் அவ்வழியை கடந்த வேளை வியாழக்கிழமை 8 கப்பல்கள் மட்டுமே பயணித்ததாக அது கூறியது. போர் தொடங்குவதற்கு முன்னர் நாள் 1 சுமார் 100 வணிகக் கப்பல்கள் அந்த நீரிணையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டது. யுக்ரைன் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களால் ரஷ்யாவின் எண்ணெய் களஞ்சியங்கள் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து மாஸ்கோவுக்கு வடக்கேயுள்ள வொலோக்டா உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் கடும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. உலகின் முன்னணி எண்ணெய் உற்பத்தி நாடுகளில் ஒன்றான ரஷ்யாவில் 2022 போர் தொடங்கியதிலிருந்து இது போன்ற நிலைமை இதுவரை ஏற்பட்டதில்லை. பல வாரங்களாக பெட்ரோல் நிலையங்களில் நீண்ட வரிசையில் காத்திருப்பது மக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறியுள்ளது. ரஷ்யாவின் 90 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் எரிபொருள் விநியோகம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. துருக்கியின் தென்கிழக்கில் 5 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டின் பேரிடர் மேலாண்மை செயலகம் தெரிவித்தது. நல் வாய்ப்பாக உயிரிழப்பு சேதம் எதுவும் ஏற்படவில்லை என அது கூறியது. மலட்யா வட்டாரத்தின் பட்டல் கசி பகுதியில் சனிக்கிழமை காலை 6:20 அந்நிலநடுக்கம் பதிவானது. மலட்யா, எலாசிக், அடியமன், துன்செலி, சன் லியூஃபா வட்டாரங்களில் அதன் அதிர்வுகள் உணரப்பட்டன. இவ்வேளை அண்மைய நிலவரங்கள் குறித்து தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசியான் கூட்டங்களில் பங்கேற்பதற்காக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ July 19-21 மணிலாவுக்கு பயணம் மேற்கொள்வார் என்பதை அமெரிக்க வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஆசியான் பங்காளித்துவத்தை வெளிப்படுத்தவும் பிலிப்பீன்ஸ் உடனான விரிவான உறவை வலுப்படுத்தவும் இந்த பயணத்தின் நோக்கமாகும். ஆசியான் அமைச்சர்கள் உடனான பிந்தைய கூட்டம் உட்பட கிழக்காசிய வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்திலும் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்களின் வட்டார கூட்டத்திலும் ரூபியோ கலந்து கொள்வார். மேலும் அவர் இந்தோ பசிபிக் நாடுகளின் மூத்த அரசாங்க அதிகாரிகளையும் சந்திப்பார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. இம்முறை நடைபெறும் அந்த உலக போட்டியில் 48 அணிகள் களமிறக்கப்பட்ட நிலையில் நல்ல வரவேற்பு கிடைக்கப்பெற்றுள்ளதாக கார்பந்து வல்லுநர்கள் கருத்துரைத்துள்ளனர். 2022 ஒப்பிடுகையில் 80 விழுக்காடு எதிர்பார்ப்பை இம்முறை நடைபெறும் போட்டி பூர்த்தி செய்துள்ளது. முன்னதாக உலகக்கிண்ண போட்டியில் 32 அணிகள் மட்டுமே பங்கேற்ற வேளை இம்முறை அவை 48 அதிகரிக்கப்பட்டதை தொடர்ந்து பல எதிர்ப்பு தெரிவித்ததையும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். மேலும் அப்போட்டியின் நுழைவுச்சீட்டுக்கான விலையும் 80 விழுக்காடு உயர்வை கண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே உலகின் தலைசிறந்த அணிகளுடன் போட்டியிட இன்னும் நிரப்பப்பட வேண்டிய இடைவெளி இருப்பதாக இங்கிலாந்து தலைமை பயிற்றுநர் தாமஸ் டுகோல் வலியுறுத்தினார். உலகக்கிண்ண அரையிறுதியில் அடைந்த தோல்வியிலிருந்து இங்கிலாந்து விளையாட்டாளர்கள் இன்னும் மீளாமல் இருப்பதை அவர் ஒப்புக்கொண்டார். இந்நிலையில் தற்காப்பு அரணில் செய்த மாற்றங்களை தொடர்ந்து டுகோல் கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டார். ஆந்தனி கோர்டன் புகுத்திய கோலின் வழி முன்னிலையில் இருந்த இங்கிலாந்து 1966 பின்னர் உலகக்கிண்ண இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறும் வாய்ப்பை நெருங்கியது. ஆயினும் கடைசி நேரத்தில் என்சோ பெர்னாண்டஸும் லவுதாரோ மார்டினேஸும் புகுத்திய கோல் இங்கிலாந்தின் நம்பிக்கையை தகர்த்தது. இதனிடையே 3rd நிர்ணயிப்பதற்கான ஆட்டத்தில் நாளை அதிகாலை 5:00 த்ரீ லயன்ஸ் பிரான்சுடன் களம் காண்கிறது. நெகிரிசம்பிலான் தேர்தல். பாரம்பரிய சடங்கு விவகாரத்தை பரப்புரை உத்தியாக கையாளாதீர், வேட்பாளர்களுக்கு நினைவுறுத்தல். மாநில வளர்ச்சியிலும் மக்கள் நலனிலும் கடப்பாடு கொள்க, ஜுகூர் ஆட்சிக்குழு உறுப்பினர்களுக்கு வலியுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.
2: பெண்களே உங்கள் சமையல் சிறக்க காரணம் என்ன?
3: லிங்கம்ஸ், அதுவே என்றும் எங்கள் தேர்வு.
4: பலே லிங்கம்ஸ்.

சனிக்கிழமை தீரா இசையின் வணக்கம். உங்களுக்கு கொஞ்சம் தாமதமா வந்துட்டோங்க, 5 மணிக்கு தான் நாங்க வானொலி பக்கமாகவே வந்தோம் அப்படின்னு சொல்றீங்களா, உங்களுக்கு தான் இப்போ நாங்க வணக்கம் சொல்லிக்கிறோம். பாடல்களை பார்த்து பார்த்து உங்களுக்காக அனுப்பி வச்சுட்டே இருக்கோம். உங்க மனசை ரொம்ப பத்திரமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு இல்ல, அதனால தாங்க ரொம்ப பார்த்து பார்த்து பாடல்களை அனுப்பி வைக்கிறோம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வாரம் முழுக்க ஓடிட்டு இருக்கோம்ல, இந்த ஒரு நாள் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்து மனசுக்கு ஒரு ஓய்வு கொடுங்க, சிந்தனைக்கு ஒரு ஓய்வு கொடுங்க, பாடல்களை ரசிங்க, பாடல்களை ரசிச்சு உங்களை அப்படி புதுப்பித்து கொண்டு திங்கக்கிழமை வேலைக்கு போறதுக்கு சரியா இருக்கும். அதுக்காக தான் சொல்றோம் சரிங்களா. இங்கிருந்து பாடல்களை நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். நாங்க அனுப்பி வைக்கும் இந்த இசை எனும் மருந்து, இசை எனும் விருந்து நிச்சயமா உங்க மனசுக்கு நல்லதொரு துணையாக இருக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் டிக்டாக் நேரலைக்கு நம்ம வரப்போறோம், அங்கேயும் வாங்க பேசலாம்.

0: அடுத்து நாம் பேசுறதுக்கு முன்பாக ஒரே ஒரு குரல் பதிவு கேட்டுருங்க. யார் பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டுருங்க.
1: நான் இன்னைக்கு சொல்றேன் எல்லாருக்கும், என்னுடைய வயதை வைத்து ரொம்ப சினிமாவில் விரும்புறவங்களும் இல்ல வேற தொழில ஈடுபடுகிறவர்களுக்கும் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். நான் எழுதிய ஒரு கவிதையை, எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும்.
0: இந்நேரம் தெரிஞ்சிருப்போம், அவர் தாங்க கவிஞர் வாலி. வாலிப கவிஞர்னு அவரை கூப்பிடுவாங்க, ஏன்னா அவருடைய வயசு வந்து ஒரு பொருட்டே கிடையாது. அந்த வயசுக்கு மீறி அந்த துள்ளல், அந்த சின்ன பிள்ளைத்தனமா பாடல்களாக இருக்கும் தெரியுமா, ரொம்ப வயசு தெரியாது. அந்த மாதிரி வயசு அவருக்கு பிடிக்காதுங்க, வயசுலாம் பிடிக்காது. ரொம்ப இளமையாக வாலிபமாக கவிதைகள் எழுதக்கூடியவர், பாடல் வரிகள் எழுதக்கூடியவர். முதலேருந்து நீங்கள் சில பாடல்களை கேட்டுட்டு வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன வாலியின் பாடல்களாகவே வருதே அப்படின்னு சொல்லிட்டு. இதோ அடுத்து நாம கேட்கக்கூடிய இந்த பாடலையும் வாலிப கவிஞர் வாலி தான் எழுதியிருக்காங்க, கேட்கலாம்.

மலையோரம் வீசும் காத்து அங்க வந்து கேட்டதா பாடல் கேக்குதா, இந்த மாதிரி அமைதியா அப்படி மெல்லிசையா இருக்கக்கூடிய பாடல்களுக்கு வரி எழுதிய வாலிதா. அடுத்து வரக்கூடிய பாடல் இந்த மாதிரியான ரக பாடல்களுக்கும் வரியை எழுதி கொடுத்திருக்காங்க.

மனோ சொர்ணலதா கொண்டு வந்த பாடல், அது வாலிப கவிஞர் வாலின சும்மாவா, இந்த மாதிரி நிறைய பாடல்கள் அவர் கொடுத்திருக்காரு. சரிங்க, இன்றைக்கு வந்து ஜூலை திங்கள் 18ஆம் நாள், இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாளாக கூட இருக்கலாம். அப்படி உங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னேன், நாங்கள் இங்கிருந்து உங்களுக்காக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஒரு பிறந்தநாள் இன்னைக்கு என்னுடைய நண்பருக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்து செய்தி நமக்கு வந்து வந்திருந்தது. இன்றைக்கு தெலுவின் தானை சேர்ந்த விக்கி என்கிற விக்னேஸ்வரனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துவோர் அன்பு மனைவி துர்கா, மகள் திவ்யாஷினி, அப்பா சேகர், அம்மா முனியம்மா, அண்ணன் அன்னி ஜீவா, ஷாலினி, தம்பிகள் தேவா, தனசீலன், சூர்யா, ஹர்வின் மற்றும் நண்பர் தமிழரசன். தமிழரசன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தன்னுடைய நண்பனுக்கு ஒரு பாடல் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பிறந்தநாள் வாழ்த்து என்னுடைய ரொம்ப அன்புக்குரிய நண்பர் இவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு இல்லாமல உங்களுக்காகவும் உங்கள் நண்பருக்காகவும் இங்கிருந்து நாங்கள் பாடலை கொடுக்குறோம். விக்கி, உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.

0: நல்லெண்ணெய் என்றால் உடனே உங்கள் நினைவில்
1: மகாலிங்கமா அடிச்சுக்க முடியுமா?
0: அதன் பின்னே நீண்ட பாரம்பரியம் உங்கள் சமையலறையின் சின்னம்
2: லிங்கம்ஸ்.
3: என்ன பண்ணாலும் எல்லாமே
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
3: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளோவா கஷ்டமா இருக்கு?
2: நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
4: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும் சனிக்கிழமை தீர இசை அந்த மாதிரி ஒரு பாடலை எப்படியாவது நாம தேடி எடுத்துக்கொண்டு வந்து ரொம்ப நாளாச்சுங்க அந்த பாடல் கேட்டு அப்படின்னு நாங்க உங்ககிட்ட சொல்ல, நீங்க அதை யோசிக்க, அட ஆமா உண்மைதானே ரொம்ப நாளாச்சு இந்த பாடலை கேட்டு அப்படின்னு உங்களை யோசிக்க செய்யும் தருணம் சனிக்கிழமை தீரா இசையில் எப்போதுமே இருக்கும். அந்த வகையில் 1984 வெளிவந்த திரைப்படம் இது அன்பே ஓடிவா அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இதுல வந்து யாருடைய இயக்கம்னு பாத்தீங்கன்னா ஆர் ரஞ்சித் குமார் இயக்கம். இந்த திரைப்படத்தில் மோகன், ஊர்வசி இன்னும் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து மோகனும் ஊர்வசியும் நடிச்சிருப்பாங்க. இதில் இடம்பெற்றிருக்கும் ஒரு பாடல் தான் இப்போ நாம உங்களுக்காக கொடுக்க போறோம். நிஜமாவே ரொம்ப நாளாச்சுங்க கேட்டு பாருங்க. இது கேட்டு மறந்த பாடல், நீங்கள் கேட்க மறந்த பாடல்.

எப்படிங்க பார்க்காம போக முடியும்? பார்க்காம போக கூடாது, அவ்வளோ அன்பு நாங்கள் உங்கள் மேலே வச்சுருக்கோம் பாருங்களேன். 6 மணிக்கு பிறகு 2 திரை சார்ந்த கேள்விகள் இருக்குது. உங்களை குடும்பப்படுத்த மாட்டோம், ரொம்ப சுலபமான கேள்வியாக தான் நாங்கள் கொண்டு வரோம். நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா என்னங்க இவ்வளோ சுலபம் இல்லைங்க, உங்களுக்காக தான் அப்படி பார்த்து நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். 6 மணிக்கு பிறகு நாங்கள் கேள்வி சொன்ன பிறகு அழைத்து பதில சொல்லுங்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். லங்காவில் உள்ள ஒரு பாலர் பள்ளியில் சிறார் முறையாக நடத்தப்படவில்லை எனவும் அவர்கள் கைவிடப்பட்டதாகவும் எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து காவல்துறை விசாரணை முடியும் வரை அதனை ஒரு வாரத்திற்கு மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. அப்பள்ளி கல்வி அமைச்சின் கீழ் இயங்கினாலும் சிறார் பாதுகாப்பு என்ற அடிப்படையில் சமூக நலத்துறை JKM அதன் பங்களிப்பை நிச்சயம் வழங்கும் என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்தார். கெடா குடிநுழைவுத்துறை ஜித்ராவில் உள்ள கோழி பண்ணை ஒன்றில் நடத்திய ஒருங்கிணைந்த சோதனையின் போது அந்நிய நாட்டவர் 34 பேரை கைது செய்தது. இரவு 11 மணி தொடக்கம் அதிகாலை வரை நீடித்த அச்சோதனை இதர செயலாக்க நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்டது. மொத்தம் 41 பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது 34 பேர் கைது செய்யப்பட்ட வேளை அவர்களில் 3 பெண்கள் ஆவர். பெர்லிஸில் மாணவனுக்கு காயம் விளைவிக்கும் அளவிற்கு பகடை வதையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் மாணவர் 3 காவல்துறையினர் தடுத்து வைத்துள்ளனர். முதலில் அம்மாணவன் தவறி விழுந்ததாக வகுப்பாசிரியர் தெரிவித்தார். இதனையடுத்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அம்மாணவன் தனது தாயாரிடம் தாம் பல மாதங்களாக பகடை வதைக்கு இலக்கானது குறித்தும் அதன் உச்சமே இந்த காயம் எனவும் கூறியதை அடுத்து காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. வியட்நாமில் கனமழை காரணமாக பல பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 4 பலியானதாக தேசிய ஊடகம் தெரிவித்துள்ளது. கடந்த புதன்கிழமை முதல் வடபகுதியில் அமைந்துள்ள மலைப்பாங்கான இடங்களில் 238 ஹெக்டருக்கும் கூடுதலான நெல் வயல்கள் அழிந்தன. மேலும் கால்நடைகளும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக அந்நாட்டின் பேரிடர் மேலாண்மை நிறுவனம் தெரிவித்தது. ஈராக் பிரதமர் அலி அல் சைடி அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அங்குள்ள பெருநிறுவனங்களை உட்படுத்திய 48 உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டுள்ளார். இதில் பெரும்பாலானவை எண்ணெய் வளத்துறையை உட்படுத்தியவை. போர் நெருக்கடி போன்ற பல்லாண்டு கால வீழ்ச்சியிலிருந்து மீண்டெழ ஈராக் முயற்சித்து வந்தாலும் அடிப்படை கட்டமைப்பு சிக்கல், பொதுச்சேவையில் உள்ள பலவீனம், நிர்வாக முறைகேடு, ஊழல் போன்றவற்றால் தத்தளித்து வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருஜோதி. வணக்கம்.

மாலையார் மணிக்கான செய்திகளையும் கேட்டாச்சு. மீண்டும் திரைசையோடு நாம் இணைகின்றோம். இன்றைக்கும் உங்களுக்காக இரண்டு திரை சார்ந்த கேள்விகள் கையோடு நாம கொண்டுட்டு வந்திருக்கோம். ஒரு பாடலை கேட்டுட்டு வாங்க. பாடலுக்கு பிறகு என்ன கேள்வி அப்படிங்கறத நாங்க சொல்றோம், என்ன பதில் அப்படிங்கறத நீங்க அழைச்சு சொல்ல போறீங்க.

எம்ஜி ஸ்ரீகுமார், சித்ரா மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடல் அது. சரிங்க, முதலாம் கேள்வி உங்களுக்கு ரொம்ப தயாரா காத்திருக்கு, நீங்களும் தயாரா இருப்பீங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியுது. கேள்வி என்னன்னா, மெல்லிசை மன்னர்கள் உங்களுக்கு தெரியும், எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், அவரோடு சேர்ந்த டி கே ராமமூர்த்தி, 1965 வெளிவந்த 1000 ஒருவன் திரைப்படத்துக்கு பிறகு சுமார் 30 வருடங்கள் கழித்து தான் மீண்டும் இணைந்து ஒரு திரைப்படத்துக்கு இசையமைச்சாங்க. அது எந்த திரைப்படம்? அதுதாங்க கேள்வி. அது எந்த திரைப்படம் அப்படின்னு கூப்பிட்டு சொல்லுங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லுங்க, 3228275733 அல்லது 4768. மெல்லிசை மன்னர்கள் 30 வருடங்களுக்கு பிறகு இணைந்து மீண்டும் இசையமைத்த திரைப்படம் என்ன?

0: லிங்கம்ஸ்
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. மைனாப்ஸ் இ-டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.

0: வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சந்திரா சூர்யா. நீயா இல்லை நானா?
1: அப்பா எப்போ அப்படிதான், அவருக்கு எல்லாம் சரியா இருக்கணும், ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டாரு.
2: உங்க நண்பர்கள் கிட்ட செலவு பண்ற நேரத்தையும் பேசுற நேரத்தையும் என்னைக்காவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
3: எப்பவும் நீங்க தானே குப்பையை வெளியே கொண்டு போய் போடுவீங்க.
2: இன்னைக்கு நீங்க செய்யுங்க. எங்களுக்கு வயசாகிட்டா நாங்க பழைய பஞ்சாங்கம், உங்களுக்கு மட்டும் வயசே ஆகாதா? இல்ல நாங்க உங்க வயசு தாண்டி வரலையா?
0: நீயா இல்லை நானா.

0: சரிங்க, முதல்ல நாம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படிங்கறத நேயர்கள் அழைத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்னன்னா, மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து 1965 வெளிவந்த 1001 திரைப்படத்துக்கு அதுதான் வந்து நிறைவா அவங்க இசையமைச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு சுமார் 30 ஆண்டுகள் கழித்து, 65 ஒரு 30 ஆண்டுகள் கழித்து மீண்டும் இணைந்து ஒரு திரைப்படத்துக்கு இசையமைச்சாங்க. அது எந்த திரைப்படம் அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். நேயர்களின் பதில்கள் என்ன அப்படிங்கறத இப்போ பார்க்கலாங்க.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்ங்க. ஆர்வம் தெரியுது, பதில் தெரியுமா?
1: மெல்ல திறந்தது கதவு.
0: மெல்ல திறந்தது கதவா அப்படின்றீங்க?
1: அப்படிதான்.
0: யார் பேசுறீங்க?
1: நிர்மல் ரெட்டி.
0: நிர்மல் ரெட்டி. ஆனா தவறான பதில் தெரியுங்களா? நன்றிங்க.
1: ஓகேமா, தேங்க்யூ.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: நான் சுதாகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கும் சுதாகர், நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
2: எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். சொல்லுங்க சுதாகர், பதில் தெரியுமா?
2: ஓகே, பதில் வந்து எங்கிருந்தோ வந்த.
0: எங்கிருந்தோ வந்த.
2: முதல்ல வச்சு செந்தமிழ் பாட்டுன்னு நினைச்சேன். ஏன்னா அது இளையராஜாவோ எம் எஸ் விஸ்வநாதன் இருக்கும். அந்த படம் வந்து 30 வருஷம் கழிச்சு வந்து 92-93
0: வந்தா
2: இருக்கும் போது இந்த படம் ஞாபகம் வந்தது.
0: என்னங்க, நீங்க என்ன கணக்கு ஆசிரியரா?
2: ஆமா ஆமா, கணித ஆசிரியர்
0: தான். எல்லாம் கணக்கு போட்டு பாத்துருக்கீங்க. சரிங்க, நன்றிங்க, நன்றிங்க.
2: ஒரு வாழ்த்து சொல்லலாமா?
0: சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க.
2: இன்னைக்கு வந்து அம்மாவோட பிறந்த நாள். அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். நான் மூணு பேரும், அக்கா சுகந்தினி, நான் சுதாகர், தங்கை வந்து சுவாசினி.
0: என்னங்க மூணு பேரோட நிறுத்திட்டீங்க? நாங்களும் சொல்றோம், எங்களும் இணைச்சுக்கோங்க. அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லணும்னு சொல்லிருங்க.
2: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நன்றி.
0: நன்றி சுதாகர்.
3: வணக்கங்க.
0: வணக்கங்க, யாருங்க?
3: அந்த என் பேர் முருகன். அந்த படம் பேர் வந்து அன்பேவா.
0: அன்பேவா. அதாவது 65 திரைப்படத்துக்கு பிறகு சுமார் 30 வருடங்களுக்கு பிறகு அன்பேவாக்கு இணைஞ்சிருக்காங்க.
3: ஆமா ஆமா.
0: அப்ப அன்பேவா 95 வந்திருக்கு.
3: ஆமா ஆமா.
0: சரிங்க, நன்றிங்க.
3: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: புஷ்பா பேசுறேன்.
0: புஷ்பா, சொல்லுங்க, ஏன் சிரிச்சுக்கிட்டே கூப்பிடுறீங்க? சொல்லுங்க, என்ன நடந்தது?
4: இல்ல இல்ல, ட்ரை பண்ணிட்டு சர்டிபிகேட் கிடைச்சிச்சு.
0: அந்த மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்ன பதில்?
4: எங்கிருந்தோ வந்தான், சத்யராஜ் மூவி, 1995.
0: ஏன்னா நம்ம வந்து என்ன சொன்னா, 1001, 1965, 30 வருடத்தை கூட்டினா 1995.
4: ரீயூனியன் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இசையமைச்சிருக்காங்க.
0: நன்றிங்க, சரியான பதில் தான். நன்றி, நன்றி. இன்னும் என்ன சொல்றாங்க நேயர்கள்னு பாக்கலாம். பல விதமான பதில்கள் வருது. யூகேவில இருந்து கூட நமக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கு. பதில் வந்து எங்கிருந்தோ வந்தான் சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்க, அதுதான் சரியான பதில். ஆனா அன்பேவான்னு சொன்னார, ரொம்ப உறுதியோடு சொன்னார. தெரியல எப்படி சொன்னார்னு, அதை சிரிச்சுக்கிட்டே ரொம்ப மகிழ்ச்சி அந்த பதில சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பதில கேட்கும் போது. அன்பேவா இல்லைங்க, எங்கிருந்தோ வந்தான் அப்படிங்கிறது தான் மிக சரியான பதில். 1995 வெளிவந்த திரைப்படம் அது. அந்த திரையிலிருந்து அடுத்து வரும் பாடலை கேட்கலாம். வாலிப கவிஞர் வாலியின் நினைவு நாள் என்று இந்த பாடலையும் அவர் தான் எழுதியிருக்காரு.

எங்கிருந்தோ வந்தான் திரைப்பாடலை கேட்டுட்டு வந்தீங்க. உங்களையும் எங்களையும் இணைத்திருக்கின்றது தீரா இசை நேரம். இப்போது மாலைமணி 6:34 நாம தொட்டுட்டோம். சரிங்க, இரண்டாவது கேள்வி உங்களுக்கு தயாரா காத்திருக்கு. நீங்க தயாரா இருக்கீங்களா? இருப்பீங்க, நிச்சயமா இருப்பீங்க. ஏன்னா எல்லா கேள்விக்கும் அப்படி டான்னு பதில் சொல்வீங்கல்ல. சரி, இப்போ இந்த கேள்வி சொல்றோம், கேட்டுக்கோங்க. சங்கரின் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு பிரபலமான வெற்றி திரைப்படம் தான் இது. மொத்தம் 5 பாடல்கள் இந்த திரைப்படத்தில், 3 பாடல்களை கவி பேரரசு வைரமுத்து எழுத, 2 பாடல்களை வாலிப கவிஞர் வாணி எழுதியிருப்பாரு. அதில் ஒரு பாடல், அது பற்றிய கதையை தான் இப்போ நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம். வாணி வந்து இந்த பாடலை எழுதி கொடுத்துட்டாரு. ஆனா இயக்குனர் சங்கர் என்ன சொல்லியிருக்காருனா, இல்ல இந்த பல்லவி வேண்டாம், இதை மாற்றி எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனா இந்த வரிகள் பிரபலமாகுங்க, அப்படியே பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு வாலி சொல்ல, அதை ஏற்க இயக்குனர் சங்கர் மறுக்க, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாலி பாடலை வேறு பல்லவியில் தொடங்கி பாடலை மாற்றி எழுதி கொடுத்துட்டாரு. சங்கரும் அதை எடுத்துட்டு போயிட்டாரு. பாடல் ஒளிப்பதிவு நாளும் வந்தது. ஒளிப்பதிவு கூடத்துக்கு கவிஞர் வாலி போறாரு. பார்த்தா வாலி முதல்ல எழுதினாரு, எழுதி கொடுத்தாரு, அந்த பாடல் தான் அங்க பதிவாகிக்கிட்டு இருக்கு. அது எந்த பாடல்? இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எந்த பாடல் அப்படிங்கறத மட்டும் அழைச்சு சொல்லுங்க. இல்லைன்னா திரைப்படம் என்ன அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்லங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 சவாலா இருக்கா? இது உங்கள் தீரா இசை.

0: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க?
1: பாபாஸ் பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு
0: தான். இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபாஸ் அண்ட் யூ பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டு ஒரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
1: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-9-7-29-19

0: கே ஜெயசுதாஸ் உமாரமணன் இணைந்து வழங்கியிருந்த பாடல் அது. முதல்ல நாம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இயக்குனர் சங்கர் அவருடைய திரைப்படத்துக்கு வாலி பாடல் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அந்த ஒரு பாடல் மட்டும் வந்து சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன இப்படி ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த பல்லவி, அதை கொஞ்சம் மாற்றி கொடுங்க, மாற்றி எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு, வாலி சொல்லியிருக்காரு, இல்லைங்க அது நல்லா தான் வரும், நல்ல பிரபலமாகும் அந்த பாடல் அந்த வரிகளோடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவருக்கு வந்து பெருசாக ஒரு பிடித்தம் இல்லை, இல்லை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு சரி பரவாயில்ல இயக்குனருக்கே பிடிக்கல அப்படின்னும் போது இவர் வந்து மாற்றி எழுதி கொடுத்துருக்காரு. ஆனா அந்த நாள் வரும்போது, அந்த ஒளிப்பதிவு நாள் வரும்ல, பாடல் ஒளிப்பதிவு, அப்ப வந்து வாலி போயிருக்காரு. அங்க பாடல் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனா பார்த்தா அந்த ரெண்டாவது முறையை எழுதி கொடுத்தாருல அது இல்ல, முதல் முறையை எழுதி கொடுத்தாருல நல்லா வரும்னு சொன்னார்ல, அதுதான் அங்க வந்து அந்த பாடல் தான் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. எந்த பாடல் இது, எந்த பாடலை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், எந்த திரைப்படத்துல உள்ள பாடல் அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். நேர்கள் நிறைய பதில்கள் நமக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க, கேட்கலாம். வணக்கம், சவாலை சமாளிக்க வந்த நேயர் யார் அது சொல்லுங்க.
1: அந்தோனி
0: சாமி சொல்லுங்க சார், பதில் தெரியுமா?
1: பதில் தெரியும்.
0: என்ன
1: படம் பேரு வாழ்ந்துட்டேன், இது சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலு.
0: அப்படியா?
1: சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில்
0: அப்படின்றீங்க?
1: ஆமா, சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலு.
0: ரயிலு, சரிங்க, நன்றிங்க.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரு பேசுறீங்க?
2: ஆனந்த் சர்மா, பூச்சோங்கலின் பேசுறேன்.
0: ஆனந்த் சர்மா சொல்லுங்க. ஆனந்த் சர்மா,
2: வணக்கம்
3: சிஸ்டர்.
0: வணக்கம் சொல்லுங்க.
3: முரளி, பிஎம்
0: சொல்லுங்க.
3: ரொம்ப நாளாச்சு. ஜென்டில்மேன்
0: படத்துல இருந்து
3: ஜென்டில்மேன், ஆனா பாட்டு எனக்கு சரியா பிடிப்படல, ஆனா ஜென்டில்மேன் தான்.
0: சரி, பிடிப்படாத விஷயத்தை எதுக்கு பேசணும், ஆனா ஜென்டில்மேன் படத்தை சொல்லிட்டீங்க.
3: ஆமா ஆமா ஆமா
0: ஆமா, சரியான பதில் தான். நன்றிங்க, நன்றிங்க முரளி.
3: ஓகே,
4: வணக்கம். வணக்கம் வினலா சார்.
0: வணக்கம்ங்க, சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: நிமலன் பேசுறேன், சிரமான்ல இருந்து.
0: சொல்லுங்க நிமலன், பதில் தெரியுமா நிமலனுக்கு?
4: பதில் தெரியும் நினைக்கிறேன். அந்த படம் வந்து சங்கரோட ஜென்டில்மேன், அந்த பாட்டு வந்து சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில் அந்த பாட்டு
0: நினைக்கிறேன்.
4: ஏன்னா அந்த டைம் நான் இது ஏதோ ஒரு காணொலி பாட்டு மாதிரி இருக்கு, அதாவது இந்த பாட்டு வந்து அவரே சொன்னாரு, அவர் இந்த பாட்டை எழுதி அவர்கிட்ட கொடுத்தவனே அந்த வார்த்தை சிக்கு புக்கு வந்து சங்கர் சருக்கு சரியா பிடிக்கலன்னு, அந்த டைம்ல 92 93 அந்த அப்ப அந்த பாட்டு வார்த்தை கரெக்டா இல்ல, அவர் சொல்லியிருக்காரு இல்ல அந்த பாட்டு நல்லா வரும் நீங்க இது பண்ணுங்கன்னு. ஆனா கரெக்டா பார்த்தா அந்த பாட்டு நல்லா வந்துருச்சு, அது படிச்ச மாதிரி இருக்கு, ஒருவேளை அந்த படம் தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அந்த பாட்டு வந்து அவரு தூர நோக்க சிந்தனத்துல கரெக்டா சொல்லியிருக்காரு, இந்த பாட்டு வந்து ஒரு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல இதா வரும்னு. அந்த டைம்ல அவருக்கு முத பாட்டனால மேபி இவர் கொஞ்சம் தயக்கத்துல வேணாம்னு சொல்லியிருக்கலாம், ஆனா அது அதுதான் இப்ப நம்ம கேக்குறோம் அந்த
0: பாட்டை. கேக்கலாம் அடுத்து அந்த பாடலை, ஜென்டில்மேன் திரையில இருந்து
4: கண்டிப்பா.
5: சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலே, அட கலக்குது பாரிங் ஸ்டைலே.

0: இப்போ பிரியங்காவில் அதிரவைக்கும் ஆடி தள்ளுபடி. குறைந்த விலை மலிவோ மலிவு. மலிவாக வாங்கிட கல்யாண புடவைகள் காஞ்சிபுரம், பனாரஸ், பாம்பே, பாலிவுட் சாரிங்க பஞ்சாபி ஆடைங்கன்னு அள்ளி குவிக்க வாங்க. இப்போ பிரியங்காவுக்கு வெண்கல பாத்திரங்கள், பூஜை பொழுங்க, இமிடேஷன் நகைங்கன்னு அனைத்துமே நம்ப முடியாத விலை குறைப்பு. கிளம்புங்க ஜவுளி கடலான இப்போ பிரியங்காவுக்கு.
1: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே விட்டுருங்க. இது உங்கள் மீனலஃபம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். மக்களின் வாழ்க்கை செலவின மீதான தாக்கம், கசிவு மேலாண்மை, அரசாங்கத்தின் நிதி நிலைமை ஆகியவை சபா சரவா லாபுவானை உட்படுத்திய டீசல் மானிய திட்டத்தை நெறிப்படுத்துவதற்கான அடிப்படை கூறுகளாகும். ஊராட்சி தரப்பு உண்மை நிலையையும் தேவைகளையும் நன்கு அறிந்திருப்பதால் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த மாநில அரசுடன் ஒத்துழைக்க கூட்டரசு அரசாங்கம் தயாராக உள்ளது என்று உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மீசான் முகமது அலி கூறினார். ஜோஹர் மாநிலத்தின் புதிய ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் தேர்தல் கொள்கை அறிக்கையும் 2030 ஜோஹர் மேம்பாட்டு திட்டத்தையும் செயல்படுத்துவதில் உறுதியாக உள்ளனர். அதன் விளைப்பயனை மாநில மக்கள் உணர அவர்கள் வகை செய்வார்கள் என மாநில முதலீடு வாணிக மனிதவள பயனீட்டால் விவகார செயற்குழு தலைவர் லீ தின் ஹான் வலியுறுத்தினார். லிம்கிராஃப்ட் இனோவேஷன் நிறுவனத்திற்கு 1.42 மில்லியன் ரிங்கிட் நிதி உதவியை பெங்கராயட் பொருளாகம் வழங்கியுள்ளது. குறைந்த சிகிச்சை கட்டணம் கொண்ட எலும்பியல் மையத்தை மேம்படுத்துவதற்காக இந்நிதி வழங்கப்பட்டுள்ள வேளை அதன் செயல்பாட்டை பொறுத்து சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை செலவுகளை 50% குறைப்பது தொடர்பில் முடிவெடுக்கப்படும். வெனிசுவலாவை தாக்கிய 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களை தொடர்ந்து மறுசீரமைப்பு பணிகளுக்காக பன்னாட்டு நாணய நிதியம் IMF-இடமிருந்து 346 மில்லியன் டாலர் நிதி உதவியை கோர உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. அந்த பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் நோக்கில் அந்த விண்ணப்பம் முன்வைக்கப்படுவதாக வெனிசுவலா இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகோஸ் தெரிவித்துள்ளார். ரஷ்யா யுக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவை வெளிப்படுத்தும் நோக்கில் வடகொரிய வெளியுறவு அமைச்சர் தனது ரஷ்ய சகாவான செர்கே லெவ்ரோவுடன் கலந்தாய்வை மேற்கொள்ளும் நோக்கில் மாஸ்கோவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். AFP இத்தகவலை வெளியிட்டுள்ளது. லெவ்ரோவ் விடுத்த அழைப்பை தொடர்ந்து சவ் சான்ஹுய் இம்மாதம் 18 அப்பயணத்தை மேற்கொள்வதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. விளையாட்டு. இன்று புத்ராஜயாவில் 2026 ஸ்கோ நெடுந்தூர ஓட்டத்தில் உள்நாடு வெளிநாடுகளைச் சேர்ந்த 50,000-க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து அது மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக ஸ்கோ தலைமை செயல் அதிகாரி பேட்ரிஷியா தான் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எனி பாஸ்டினால் ராயப்பன். வணக்கம்.

0: மின்னலின் தீரா இசையோடு நீங்க இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கான பாடல்களை நாங்க இங்கிருந்து கொடுத்துட்டே இருக்கோம். 7:15 சிறுகதை உங்களுக்காக இடம்பெற போகுது. கரை படிந்த விகிதங்கள் அப்படிங்கிற தலைப்பில் மறு ஒளிபரப்பாக உங்களுக்காக சிறுகதை இடம்பெற போகுது. அது தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள்.
1: வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலிலே நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்ட கண்

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909 7 29 19.
1: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 எழுத்து சந்திரா சூர்யா. நீயா இல்லை நானா?
2: அப்பா எப்பவும் அப்படித்தான், அவருக்கு எல்லாம் சரியா இருக்கணும், ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டாரு.
3: உங்க நண்பர்கள் கிட்ட செலவு பண்ற நேரத்தையும் பேசுற நேரத்தையும் என்னைக்காவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
4: எப்பவும் நீங்க தானப்பா குப்பையை வெளியே கொண்டு போய் போடுவீங்க.
3: இன்னைக்கு நீங்க செய்யுங்க. எங்களுக்கு வயசாகிட்டா நாங்க பழைய பஞ்சாங்கம், உங்களுக்கு மட்டும் வயசு ஆகாதா? இல்ல நாங்க உங்க வயசு தாண்டி வரலையா?
1: நீயா இல்லை நானா.
5: தொழுகை நேர அறிவிப்பு.
6: நேர்களை, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:31. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:31.

0: இரவு மணி 7:15.
1: இந்த வார சிறுகதை மீண்டும் கதை சொல்ல காத்திருக்கு. இன்றைக்கு கரை படிந்த வேதங்கள், பானுஷா அங்கப்பன் இந்த கதை எழுதியிருக்காங்க. மோகன் இந்த கதைக்கு குரல் கொடுத்திருக்காங்க. பானுஷா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த கதையை படிக்கும் போது மோகன் உணர்ந்து அழுதாங்க. பக்கத்தில் அமர்ந்திருந்த எனக்குமே அதே உணர்வு தான். பானுஷா எழுதி மோகன் அழும் அளவுக்கு அந்த கதைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற விஷயத்த அடுத்து நீங்க முழுசா கேட்க போறீங்க. வாங்க.
2: காதோரம் ஈக்களின் இறைச்சல் அருவறுப்பை கூட்டியது. சற்றும் ஒப்புக்கொள்ள முடியாத துர்நாற்றம் மூக்கை துளைத்து குமட்டி கொண்டு வந்தது. இருந்தாலும் அதனை எல்லாம் பொருட்படுத்தினால் இப்போது கிடைக்கும் மதிய உணவு கூட இல்லாமல் பட்டினியாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் அமைதியாக இருப்பதை சாப்பிட்டு விட்டு தட்டை கழுவி உரிய இடத்தில் அடுக்கிவிட வேண்டுமென வேகமாக உணவை வாயினுள் திணித்தேன். கூட்டம் கூடிவிடுவதற்குள் நினைத்ததை சாதித்து விட்டோமென உதட்டில் சிறு புன்னகையோடு எனக்கு ஒதுக்கப்பட்ட ஓய்வு பகுதியை நோக்கி நடக்கலானேன். இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. விடைபெற்று செல்வதற்குள் மனதில் தீங்கியிருக்கும் வேதங்களையெல்லாம் ஓலைச்சுவடையில் பதிவு செய்திட வேண்டும் என்றெண்ணியவாறே எனது சிறைச்சாலை கம்பியோரம் சாய்ந்தேன். அங்கிருந்த புத்தகங்களை கண்ணோட்டமிட்டு அதில் மூன்றாவதாக இருந்த வாழ்க்கை சாசனம் என்கிற புத்தகத்தை கையில் எடுத்தேன். ஏற்கனவே 100 பக்கங்கள் படித்தாகிவிட்டது. இன்னும் இருக்கும் மீத பக்கங்களை அலசி ஆராய்ந்தால் நான் எழுதும் சுயசரிதையின் தொடர்ச்சிக்கான தேடல்கள் சிந்தனையில் உதிக்கும். அப்படியாக எழுதி முன்னேற்றி விடலாம் என்று எனக்குள்ளேயே மனக்கணக்கு போட்டு படிக்க ஆரம்பித்தேன். வாழும் காலங்கள் நரகமானாலும் செய்யும் நற்காரியங்களிலிருந்து பின்வாங்கி விட்டுவிடக் கூடாது என்று முன்னோர்கள் கூறிய தத்துவத்தை அடிக்கடி அம்மா என் காதில் உரைத்தது இன்னும் என் மூளையில் நிறுத்தாமல் தாண்டவமாடி கொண்டிருந்தது. யோசனையை ஒதுக்கி விழியை அலைப்பாய விட்டேன். இதே இடிந்து போன சுவர்கள் பல வருடங்களுக்கு முன் பூசப்பட்ட சாயங்களின் சிதறிய துகள்கள், உடலை வருத்தும் சிமெண்ட் தரை, அவசரத்திற்கு கூட தாகம் தீர்க்க தண்ணீர் அருகில் எதுவும் இல்லை. இருள் சூழ்ந்த காட்டில் வயதான மின்மினி பூச்சியின் ஒளியைப் போல மங்கிய விளக்குகள் முப்பொழுதும் எரியும். இரவேது பகலேது என்று அறிந்திட ஒரு சிறு துளையும் சுவர்களில் இல்லை. உண்மையை சொன்னால் சுவாசிக்கும் மூச்சு காற்றும் அங்கு யாவருக்கும் சொந்தமில்லை. சுற்றியும் முற்றியும் கால்கட்டு போடாத குதிரையைப் போல நடமாடும் காவலாளிகளின் காலணி சத்தம் மட்டும் காதுகளுக்கு மனித நடமாட்டம் இருப்பதை உணர்த்தி செல்லும். அன்றாடம் தூரத்தில் ஏதோ ஒரு கதறல் சத்தம். 10 ஓநாய்கள் சேர்ந்து கடித்ததற்கிணங்க யாரோ ஒருவர் கத்தி கதறுவது ஒவ்வொரு முறையும் நெஞ்சத்தை படபடக்க செய்யும். இன்று பார்க்கும் முகம் நாளை கருவிழிகளில் தென்படாது. மாறாக உயிரற்ற வதனங்கள் அணுதினமும் காவலாளிகளினால் இழுத்துச் செல்லப்படுவதை பார்க்கும் பொழுது மரண ஓலம் சத்தமாக காதருகிலில் ஒலித்து சாவுக்கிடங்கை ஒரு ஒத்திகை காட்டிச் செல்லும். தெரிந்து அற்ப காரியங்களை நிகழ்த்தி இங்கு குவிந்திருப்பவர் பலர். அதில் தெரியாமலேயே சூழ்நிலைகளில் சிக்கி இங்கு தடம் பதித்த என்னை போன்ற சில மனிதர்கள் இன்னும் மனதளவில் பல குமுறல்களை ஏந்தி கொண்டு தினம் தினம் நொந்து வாடுகிறார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் விதியின் விளையாட்டு ஒருவனின் வாழ்க்கையை புரட்டி போட்டு பந்தாடி வேடிக்கை பார்க்கிறது. அம்மாவுக்கு அவசரமாக அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டிய கட்டாயம். கையில் சுத்தமாக பணமில்லை. அப்பா இல்லாமல் ஆதரவற்றவனாய் வாழ்ந்த எனக்கும் என் அம்மாவுக்கும் கை கொடுத்து தூக்கிவிட ஒரு நாதி இல்லை. என்ன செய்வதென்று தவித்திருக்க சுதன் நான் பார்த்து கொள்கிறேன் என்று முழு பணத்தையும் நீட்டினான். அவனின் போக்கு தவறான சவகாசம் என்று அம்மா அத்துணை முறை கூறினாலும் பள்ளியில் ஒன்றாக படித்து உருவாகிய நட்பிற்காக சிறு தொடர்பை வைத்திருந்தது அந்நேரத்தில் உதவத்தானே செய்தது. சிகிச்சை முடிந்து அம்மா விழிக்க நேரம் இருக்கும் வேளையில் சுதன் கொடுத்த வேலையை நன்றிக்காக செய்ய துணிந்தது இப்படி என் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நினைக்கவில்லையே. வெகு தூரம் வேலையாக சென்றிருந்த சுதன் அன்றன பார்த்து கைபேசியில் அழைத்தான். அம்மா அனுமதிக்கப்பட்டிருந்த ஜொஹோர் மாநில மருத்துவமனை அருகில் இருக்கும் விமான நிலையத்தில் ஒரு நபரிடம் அவசரமாக பணம் இருக்கும் ஒரு கைப்பையை ஒப்படைக்கச் சொன்னான். ஏதோ உயிரை காப்பாற்ற வேண்டிய அவசியத்தால் இவ்வுதவியை நாடினான். பக்கத்தில் தானே என்று எடுத்துச் சென்றேன். அங்கு காவல்துறையினர் ஆய்வு செய்யும் போது நான் வைத்திருந்த கைப்பையில் இருந்த பொட்டலத்தில் கூடாத போதைப் பொருள் இருப்பதை கண்டனர். உடனே விசாரணையின்றி கையில் விளங்க மாட்டினர். அந்த நேரத்தில் எங்கு போனான் சுதன்? அத்துணை முறை கைபேசியில் அழைத்தேனே, வேண்டாத தெய்வங்களை வேண்டினேனே. ஓடி மறைந்த அவனை கண்டறியவா முடிந்தது? அவனிடம் நன்றியாக இருந்ததற்கு மரணத்தை பரிசளித்து சென்றான். இம்மாதிரி இக்கட்டான சூழலில் பிடிப்பட்டு இன்று இந்த சிங்கப்பூர் சிறைச்சாலையில் மரண வாசலுக்காக காத்திருக்கும் மலேசிய இளஞ்சிட்டு பறவைகள் எத்தனை பேர்! நாட்டின் சட்டத்திட்டங்களை மீறி மன்னிக்க முடியாத குற்றத்தை புரிந்ததாக அவர்கள் சாட்டும் குற்றத்தை ஏற்று மரணத்திற்கு ஆயத்தமாவதா, இல்லை அறிந்து செய்யாத குற்றத்திற்கு பழியேற்று இப்படி மரண தண்டனையை சந்திப்பது நியாயமில்லை என்று போராடுவதா? என்னை போல் அடைப்பட்டு கிடக்கும் மற்ற உள்ளங்களை பாதிக்கப்பட்ட கைதியாக இருந்து என்னால் என்ன கூறிதான் தேற்ற முடியும்? தண்ணீரில் தத்தளிக்கும் சிற்றெரும்புக்கு ஓர் இலையை பறித்து போட்டால் உடனே அது அவ்விலையில் ஏறி தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முயலும். முடிந்தும் முடியாத பொழுதில் மட்டுமே அது தனது உயிரை துறக்கும். அதுபோல நடுக்கடலில் தத்தளித்த எனக்கு விடிவு காலம் இல்லாத பொழுதிலும் விடியலை உணர்த்தும் பொருட்டு அரிய காரியங்களை நிகழ்த்த வாய்ப்பளித்தவர் திரு சிவசங்கரன். சிறைச்சாலையின் ஒரு முக்கிய ஜெயிலர் எனப்படும் காவலாளி. என்னோடு பேசும் வேளைகளில் எனக்குள் புதைந்திருந்த கருத்து ஆழத்தையும் எழுத்து திறனையும் புத்தி கூர்மையையும் நன்கு உணர்ந்தவர். ஒரு காலத்தில் பள்ளியில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று பெருமை சேர்த்து வரலாறு கொண்டவன்தானே. என் கைகளால் ஏதோ ஒரு நன்மை பிறக்கப் போகிறது என நம்பினார். ஒரு நாள் கைகளில் ஒரு சில புத்தகங்களை கொடுத்து, இதோ பாரு, மரணம் நிச்சயிக்கப்பட்டது, அதிலிருந்து தப்பிக்க வழி ஒன்றும் இல்லை. இருக்கிற காலங்கள்ல உன் கண்ணீரால கடலை உருவாக்குறத விட்டுட்டு சீற்றமிழுந்த கடலாய் சீறி பாய்ந்து வா. கொடுத்த புத்தகங்களை படி, யோசி, உன் எழுத்து பயணத்தை தொடங்கு. உனக்குள் இருக்கும் ஆற்றல உணர்ந்து எழுது. உனது எழுத்து பிறருக்கு பாடமாக அமையலாம், வேதமாக அமையலாம். நாளை நீ அழிந்தாலும் உன் அடையாளம் அழியாது என்றவரை கலக்கத்தோடு பார்த்து கைகளில் வாங்கி கொண்டேன். சிறையில் அரங்கேறிய நாடகங்களை ஓரளவாக கிறுக்கலிட்டு பார்த்தேன். அதனை ஐயா சிவசங்கரிடம் காட்டிய போது பாராட்டி தோள் தட்டி கொடுத்தார். சிறு ஆறுதல்கள் பிறந்தது. எனது சுயசரிதையை எழுத தொடங்கினேன். சிந்தனை முதிர்ச்சியின்றி சிறையில் அடைப்பட்ட கிளிகளின் அவலங்களை எழுதினேன். மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருந்த போதும் அதனை அடையும் கெடுவை அறிந்து பயத்திலும் மரண போராட்டத்திலும் அனலாய் வேகும் கருகிய மனிதர்களின் வேதனைகளை பதிவு செய்தேன். ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதர் பிரம்படி வாங்கி வந்து துள்ள துடிக்கும் காட்சிகள், நேற்று பேசியவர்கள் பிணமாய் சுமந்து செல்லப்படும் காட்சிகள், கதறி துடிக்கும் காட்சிகள், மனதை சுக்கு நூறாய் நொறுக்கிவிடும் உண்மைகளை எழுத்தால் செதுக்கினேன். ஒரு முறை என்னை விட வயதில் சிறியவன் 22 வயதென சொன்னான். அவனது வீட்டில் வறுமை தொண்டைக்குழியை அடைத்ததாம். வார்த்தைகளில் மயங்கி இப்படி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் பிடிப்பட்டதாக கதிகலங்கி குமுறலை கொட்டினான். அண்ணா, என்னோட அம்மா பாவண்ணா, ஒத்த பிள்ளைய பெத்தாங்க, இப்போ அந்த ஒத்த பிள்ளையும் சாவ போறேன்னு என்ன? அடக்க முடியாத சோகத்தில் அழுகையை வெளிப்படுத்தினான். என் சூழலும் அவனோடு ஒத்து போக கண்களில் நீர்த்தேக்கம் கூடி மனத்தில் பாரத்தை நிறைத்தது. அந்த வலியோடு காதுற்ற வேதனையை கல் மனத்துடன் புத்தகத்தில் பொறித்தேன். எத்தனை ஆயிரம் துயரங்கள், ஏக்கங்கள், படிக்க வேண்டும் என்கிற கனவுகள், குடும்ப வறுமையை போக்க நினைத்த எண்ணங்கள், கால் வயிறு கஞ்சி குடிக்க வழியில்லாமல் கை தூக்கிவிட நாதியில்லாமல் சிந்தித்து செயல்படவும் காலமின்றி துணிந்து திருடிய கைகள், இப்படி கைவிடப்பட்ட கைதிகளின் மனக்குமுறல்களை கேட்டு கண்ணீர் சிந்தாமலும் இருக்க முடியவில்லை. சுயசரிதையை தொடர்ந்து கதைகள் சிறு கதைகளையும் எழுதினேன். தூக்கிலிடப்படும் ஒரு மனிதனின் மனப்போராட்டம் எப்படி இருக்கும் என்பதனையும் சற்றும் நடைபெறலாமல் எழுதினேன். மனசுல முழுசா நிம்மதி இருக்காது. வாழற நாள் குறையறதையும் உணர முடியும். மரண நாள் நெருங்கிறது கண் முன்னாடி தெரியும். நாட்கள் கணக்கு பண்ண ஆரம்பிச்சிடும். தூக்கு கயிறு வலிக்குமே, எப்படி வலிய தாங்க போறோம்? உசுர குடிக்கிற யமனை பார்த்து வலிக்குமே, என்னை விட்டுறேன்னு சொன்ன விட்டுருவாரா? சாகர வரைக்கும் கழுத்து நரிப்பாங்களே, கழுத்து உடஞ்சு இப்படி துடிச்சு சாகணுமே. தூக்கம் இல்லை, சாப்பிட முடியல. ஐயோ, ஐயோ கடவுளே, இப்படியாக உண்மையை மனதை கல்லாக்கி புனைந்தே. இன்னும் 2 நாட்களில் எனக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட போவதை கேள்வியுற்று அம்மா என்னை சந்திக்க வந்திருந்தார்.
3: ஐயா சாமி, அம்மா கிட்ட வந்திருப்பா.
2: அம்மா என்னை பார்த்து கதறி கூச்சலிட்டார். நான் அம்மாவை சமாதானம் செய்தவாறே சில சொற்களை அவர் செவிக்குள் புகுத்தினேன்.
3: அம்மா, நீ தைரியமா இருக்கணும்மா. உங்க பிள்ளை உங்களோட தான் இருக்க, என்னைக்கும் உங்களுக்கு துணையா இருக்கம்மா. அம்மா அம்மா, அங்க பாருங்கம்மா, என்னோட வாழ்க்கை பிறருக்கு ஒரு பாடமா அமையட்டும். நான் எழுதுறது வெறும் எழுத்துக்கள் இல்லம்மா, வேதங்கள்.
2: ஒருத்தன் எந்த சூழ்நிலையிலும் செய்யக்கூடாத வாழ்க்கை அறிதாரங்கள், எச்சரிக்கையான சில எழுத்துக்கள். கண்டிப்பா நான் இந்த மண்ணில உடலா இல்லாம போனாலும் என்னுடைய இந்த அடையாளம் நிலைச்சிருக்கும்மா.
3: அழாதீங்கம்மா, ஐ லவ் யூம்மா.
2: அம்மாவிடம் கூறி முடிப்பதற்குள் நேரமாக அவரை வெளியேற செய்துவிட்டனர். தண்டனைக்கு முதல் நாள் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் என்னை அடைத்தார். நாளை எனக்கு தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளதால் உனது இறுதி ஆசை என்னவென்று வினவினார். முதலில் கேட்டவுடன் எனக்கு பொய்யாக இதழில் சிரிப்பு மலர்ந்தது. பின்பு ஐயா சிவசங்கரை பார்த்து பேசினேன்.
4: ஐயா, உண்மையில நீங்க ஒரு நல்ல மனிதர். இங்கு வாழ்ந்த காலங்கள்ல எனது வாழ்க்கைக்கான ஒரு அடையாளத்தையும் அர்த்தத்தையும் உருவாக்க வழி செய்து கொடுத்துட்டீங்க.
5: ஐயா, எனது எழுத்து படிவம் ஒரு நிறைவு பெற்றுச்சு. நாளைக்கு எனக்கு தண்டனை எனது கரைப்படிந்த வாழ்க்கைக்கான எழுத்துக்கள் வேதங்களா மாற்றப்பட்டு அனைவருக்கும் நன்மை பயக்கணும், எச்சரிக்கையாகவும் வாழ்க்கை பாடமாகவும் அமையணும், நண்பர்களிடம் கவனமா இருக்கவும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதனால் எனது எழுத்துக்களை புத்தகங்களாக மாத்திருங்க, எல்லார்கிட்டையும் போய் சேரும்படி செய்யுங்க. முக்கியமா இளைய சமூகத்தினரிடம் கொண்டு சேருங்க. இதுவே என் இறுதி ஆசை என்று கூறி முடித்து அங்கிருந்து அகன்றேன். 2 நாட்கள் கழிந்தன. விடியற்காலையில் என்னை எழுப்பினர். மனதை தேற்றிக்கொண்டு என் சிறையை சுற்றி பார்த்தேன். அடைக்கலம் தந்த சுவர்களை கைகளால் தடவினேன். நான் எழுதிய புத்தகங்களை பார்த்தேன். கண்ணீர் துளிகளை அதன் மீது விட்டு காவலாளிகளுடன் சென்றேன். குளிக்க வைத்தனர். அதன் பின்பு பிரார்த்தனை. என் உலகம் இருண்டது. இனி இப்படி ஒரு சம்பவம் நிகழக்கூடாது. இப்போது என் முகத்தில் கருப்பு நிற துணியை போட்டுவிட்டனர். எனது கரைப்படிந்த வேதங்களை இப்புவியில் விட்டு செல்கிறேன்.
3: வரம்மா, உடம்ப பார்த்துக்கோங்க, கவனம்.
2: நான் எழுதிய இறுதி அடிகளை நினைத்து தூக்கு கயிற்றை நோக்கி நடந்தேன்.
1: மனுஷா எழுதின கதையை கேட்டீங்களா? மோகனுக்கு படிக்கும் போது அழுகை வந்ததுன்னு சொன்னல, அதன் ஆழம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பதிவின் போது வழக்கமா சுவாரஸ்யங்கள் நடக்கும், ஆனா இன்றைய பதிவின் போது நிறைய உணர்வு போராட்டங்கள் இருந்துச்சு. அதையும் கொஞ்சமா உங்களுக்கு வழங்குறோம். இப்போ விடைபெறுகிறேன். உங்கள் சுகன்யா மீண்டும் அடுத்த சிறுகதையில் பேசலாம்.
3: தைரியமா இருக்கணும்மா, உங்க பிள்ளை உங்களோட தான் இருக்க. வேதங்கள் ஐயோ, ஐ லவ் யூ அம்மா. அது சொன்னாலும்மா
0: இது ஒரு மறு ஒளிபரப்பு. இளமை, புதுமை, இனிமை.

0: முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலியை storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0309072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

திரு இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஃபிஃபா உலக கிண்ண கார்பந்தாட்டத்தின் நிறைவு விழா நாளைக்கு டத்தர மிருடேக்காவில் நடைபெறவிருக்கின்றது. அதனையொட்டி மலேசிய வானொலி தொலைக்காட்சி ஆர்டிஎம் டத்தரன் மிருடேக்காவில் 3 நாட்களுக்கு கோலாகல கொண்டாட்ட விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றது. அங்கிருந்து முதல்ல வந்து பிரவீன்குமார் கூட பேசியிருந்தாங்க, நேரடி நிலவரங்களை கொடுத்திருந்தாங்க. நீங்களும் வாய்ப்பிருந்தா போய் கலந்துக்கங்க, போய் பாருங்க. நிறைய முகப்புகள் எல்லாம் அங்கே தயாராக இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. நிறைய மக்களுக்கு தேவையான தகவல்கள் வழங்கக்கூடிய முகப்புகள் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு இருந்தா போய் பாருங்க.

0: லிங்கம் தொடர்ந்து லிங்கம்ஸ் மசாலைகளை பயன்படுத்தி வருவோருக்கு தெரியும். இப்போது அதில் உள்ள திருப்பம் உங்களை மேலும் கவர புது யுக்தி, அதனால் மாறுபட்ட சுவை. இவையெல்லாம் ஏன்
1: போட்டிகள் நிறைந்த உலகில் லிங்கம் தயாரிப்புகளை வாங்கி நீங்கள் எங்கள் பக்கம் இருக்கத்தான். உங்கள் ஆதரவு என்றென்றும் தேவை.
0: சுவை என்றிருந்தது, இப்போது சுவையோ சுவை என வியக்க வைத்துள்ளது உங்கள் அருகிலேயே.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1909 7 29 19.

சூப்பர் போலீஸ் திரையிலிருந்து அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். மனு சுஜாதா அந்த பாடலை நமக்காக வழங்கி இருந்தாங்க. இன்றைய தீரா இசை நிறைவு பாடலை என் சுவாச காற்றே திரையிலிருந்து இப்போ நம்ம கேட்க போறோம். மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. 8 மணிக்கு மேல் காற்றின் மொழியில் உங்களோட பேச கிஷன் காத்திருக்காரு. எப்போதுமே உங்கள் பயணம் எங்களோடு இருக்கட்டும். மனசையும் உடம்பையும் பார்த்துக்குங்க. உங்க மனசை பார்த்துக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுடையது. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் நாளைக்கு தீரா இசையில சந்திக்கலாம். வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். ஏரார் 26 தேசிய நாள் மலேசிய நாளை முன்னிட்டு பேரா இப்போ ILKKM SAS இல் உள்ள சிறிபிரணா மண்டபத்தில் நாளை காலை 10 மணிக்கு தேசிய கொடியை பறக்கவிடும் இயக்கத்தின் தொடக்க விழா நடைபெற உள்ளது. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதனை அதிகாரப்படியாக தொடங்கி வைப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை பெய்த கனமழையால் கில்லான் பள்ளத்தாக்கை உட்படுத்தி மேடான் சிலரு 2-2-3 உள்ளிட்ட பட்டினஞ்சேவின் பல பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. மேலும் பிலியோ டமான்சரா அருகே வாகனம் ஒன்று வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டதாக சிலாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. 16வது நெகிரி செம்பிலான் தேர்தலில் போட்டியிடும் பக்கத்தன் ஹராப்பானின் 6 வேட்பாளர்களுக்கு ஆதரவை புலப்படுத்த PKR உதவி தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன், DAP பொதுச் செயலாளர் ஸ்டீவன் சிம் ஆகியோர் சிரம்மான் மாநகர மன்ற கட்டடத்தில் நடைபெற்ற வேட்புமனு தாக்கலின் போது உடன் இருந்தனர். தேர்தலுக்கான பரப்புரை இன்று தொடங்கி ஜூலை 31 வரை நீடிக்கும். லெபனான் அதிபர் ஜோசப் அவுட் வாஷிங்டனுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் அவர் சந்திப்பை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுவதாக லெபனான் அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் உடனான போர் நிறுத்தத்தை வலுப்படுத்துவதற்கான முனைப்புகள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் கலந்துரையாடுவர். இந்தியாவின் முதல் தனியார் ஏவுகணை ஏவப்பட்டது. அந்த தெற்காசிய நாடு விண்வெளித்துறையில் புதிய பரிணாமத்தை நிலைநாட்ட இலக்கு கொண்டுள்ள நிலையில் அந்த முனைப்பு முன்னெடுக்கப்பட்டதாக ஸ்கைரூட் விண்வெளி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட விக்ரம் 1 ஏவுகணை ஸ்ரீஹரிகோத்தாவில் உள்ள சதீஷ் டவான் மையத்தில் இருந்து ஏவப்பட்டது. விளையாட்டு. ஈரார் 26 உலகக்கிண்ண கார்பந்து இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா நட்சத்திர ஆட்டக்காரர் லியோனல் மெஸ்ஸி ஸ்பெயினின் லெமின் யமாலை எதிர்கொள்வதை வியக்கத்தக்க தருணம் என தெரிவித்துள்ளார். 19 ஆண்டுகளுக்கு முன்னர் யமாலின் குழந்தை பருவத்தில் தாம் எடுத்துக்கொண்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து மெஸ்ஸி கருத்துரைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எனி பாஸ்டினால் ராயப்பன். வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. வெளியில நிறைய இடங்கள்ல மழையா இருக்குங்க. இந்த குளிருக்கு இதமான பாடல்களை இதுவரைக்கும் தீர ஆயுசில நீங்க கேட்டு ரசிச்சிருந்தீங்க. இப்போ அடுத்த கட்டமா நம்ம காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கும் வந்தாச்சு. அடுத்த 4 மணி நேரம் உங்க பயணத்துக்கு ரொம்ப இதமா இருக்க போகுது. நிறைய இருக்கு நம்ம நிகழ்ச்சியில. டிக்டாக் நேரலை பக்கமா 10 மணிக்கு பிறகு நீங்க பாடல் கேட்கலாம், பாடல் விரும்பி கேட்கலாம். பிறகு 11 மணிக்கு பிறகு இன்றைக்கு நீங்க பாடலை வந்து அழைத்து கேட்க போறீங்க. பழம் பாடல்ல கவிஞர் வாலி அவர்களுடைய பாடலை நீங்க வந்து அழைத்து கேட்க போறீங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்கள் அன்புக்கு ரசனைக்கு நன்றி. அடுத்த பாடல் உங்களுடைய பயணத்துக்கு இப்போ பிடிச்சவங்க பக்கத்துல இருக்காங்கன்னா நிச்சயமாவே ரொம்ப பிடிக்க போகுது. அடுத்த 1 மணி நேரத்திற்கு தெலுங்கு பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45. கோலாலம்பூர் புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45.
2: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா? நல்லா வேலைக்கு போறீங்கல்ல?
3: குடிச்சுக்கிற போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுற.
2: அம்மாடியோ, ஏயோ, இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
3: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
2: ஐயா தம்பி,
3: சொல்லுங்க.
2: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
3: சரியா,
2: போயிட்டு வரேன்.
3: சில மாதங்களுக்கு பிறகு.
2: என்னய்யா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். டா, என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
3: எல்லாம் என் நேரம் தான்.
2: என்னய்யா?
3: இல்ல, சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
2: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
3: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்

இசை புயல் இசையில் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். டாலிவுட் பக்கமாக அடுத்தடுத்து என்னென்ன திரைப்படங்கள் இந்த ஜூலை மாதம் வெளிவர போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மஸ்ரீ பற்றிஜி அப்படின்ற திரைப்படம் வெளிவரப்போகுது, சென்னை லவ் ஸ்டோரி அப்படின்ற திரைப்படம், பிறகு சந்திரப்பன் அப்படின்ற ஒரு திரைப்படம், மர்மம் நிறைந்த ஒரு திரைப்படமாக அது உருவாகியிருக்கு, பிறகு ஸ்ரீனிவாச மங்கப்புரம், மா ரமுடு அந்திரவாயு, ஸ்பைடர், பிறகு காகிதம் படவாலு, சிக்மா, ஜீரியன், கொரியன் கனகராஜு, இன்னும் நிறைய திரைப்படங்கள் வந்து அடுத்தடுத்து டாலிவுட் பக்கமாக மிக பிரம்மாண்டமாக உருவாக்கிட்டு இருக்கு. உங்களை சந்திக்க காத்துட்ருக்கு. கூடிய விரைவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது அடுத்த பாடல் தினகர் மாளவிகா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சந்திரா சூர்யா. நீயா இல்லை நானா?
1: அப்பா எப்போ அப்படிதான், அவருக்கு எல்லாம் சரியா இருக்கணும், ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டாரு.
2: உங்க நண்பர்கள் கிட்ட செலவு பண்ற நேரத்தையும் பேசுற நேரத்தையும் என்னைக்காவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
3: எப்பவும் நீங்க தானப்பா குப்பையை வெளியே கொண்டு போய் போடுவீங்க.
2: இன்னைக்கு நீங்க செய்யுங்க. எங்களுக்கு வயசாகிட்டா நாங்க பழகி பஞ்சாங்கம், உங்களுக்கு மட்டும் வயசு ஆகாதா? இல்ல நாங்க உங்க வயசை தாண்டி வரலையா?
0: நீயா இல்லை நானா?
4: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.
5: ஆச்சு.

தெனாலி படத்துக்காக அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. மலேசிய பொது சேவை துறையின் கீழ் வேலை வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க தாராளமா அதற்கு விண்ணப்பிக்கலாங்க. பகவாய் பங்குவாட்வாச மரிச்சேம் இதுல தான் அந்த வேலை வாய்ப்பு இருக்கு. நீங்க எப்போ இறுதி நாள் அப்படின்னு தானே கேட்கறீங்க. 20 ஜூலை 2026 திங்கட்கிழமை 11:59 இந்த விண்ணப்பத்தை நீங்க செய்யணும். எங்க sba.gov.my sba.gov.my இந்த அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்களை நீங்க மிக சுலபமாக தெரிஞ்சுக்கலாம்.

0: உங்களுக்கு எது பிடிக்கும்? அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.
1: நாடு நகரம் எங்குமே எனுமே புதுமையின் பிறப்பிடம், ஏழாம் சுவையின் இருப்பிடம். மீன் கோழி இறைச்சி குருமா நல்லெண்ணெய் உருகா
2: சமையலை சுவையாக்கிட கூடவே உள்ள லிங்கம்ஸ் மசாலைகள் தான்.
3: மலேசியாவிலேயே தரமான சுவையான மசாலை லிங்கம்ஸ் மசாலை தான். டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.
2: ருசியான உணவை தயாரித்தோம் என்ற உணர்வு சமையல் ராணிகளே, உங்கள் உள்ளத்தில் உள்ளே ஒரு பெருமிதம். உங்கள் அருகிலேயே எளிதில் கிடைக்கும்
4: லிங்கம்.
5: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
6: என்ன கேக்குறாங்க?
5: எப்போ வரும், எப்போ வரும்னு கேக்குறாங்க.
6: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
5: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க
6: கண்ணா. எப்போ வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
5: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

பவதாரணி குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் அனுசரிக்கப்படுது, என்ன தெரியுமா? உலக கேட்போர் தினம், வேர்ல்ட் லிசனிங் டே இன்றைக்கு வந்து அனுசரிக்கப்படுது. கேட்கறது ஒரு கலை, புரிந்து கொண்டு கேட்கறது ஒரு வரம். இன்றைய உலகம் பார்த்தீங்கன்னா பேசுபவர்களை அதிகம் வந்து கொண்டாடுது, ஆனால் அமைதியாக கேட்கறவங்கள பல உறவுகளையும் பல இதயங்களையும் வந்து காப்பாற்றுது அப்படின்னு சொல்லலாம். ஒருவர் பேசும்போது பதில் சொல்ல நம்ம கேட்கக்கூடாதுங்க, புரிஞ்சிக்க நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு குழந்தையின் சிரிப்பு, அம்மாவின் அன்பான அழைப்பு, அப்பாவின் அறிவுரை, நண்பர்களுடைய ஆறுதல், இயற்கையின் இசை, இது எல்லாமே வாழ்க்கையை நமக்கு தரும் விலை மதிப்பற்ற ஒலிகள். இது எல்லாம் நம்ம சரியாக கேட்டு புரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு கேட்டால் ஒரு சிலர் இல்லைங்க, நான் பதில் சொல்கிறதுக்கு பேசுகிறேன் அவ்வளோதாங்க, அதை புரிஞ்சிக்கிட்டு பேசுகிறேன்னா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா முதல்ல அவங்க சொல்கிறத நம்ம மனதார கேட்கணும். வார்த்தைகளை மட்டுமல்ல அவங்களுடைய உணர்வுகளையும் நம்ம மதிக்கணும். இசையை கேளுங்க. இப்போ அடுத்து உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச பாடல் சிதாரா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள்.
1: இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: அஸ்வினி நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் ஃபிஃபா உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன் நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல கப் எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம். ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்டை ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: ஃபிஃபா உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

ஜிவி பிரகாஷ் இசையில் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். இன்றைக்கு 11 மணிக்கு பிறகு வாலிப கவிஞர் வாலி அவர்களின் நினைவு நாள் இல்லையா, அவருடைய பாடல்கள்லாம் தொடர்ந்து நீங்கள் விரும்பி கேட்கலாங்க. 11 மணிக்கு பிறகு அவருடைய பாடல் இல்லை என்ன பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத தாராளமாக நீங்கள் அழைத்து கேட்கலாம். சொல்லி 3228-2573 அல்லது 4768 கவிஞர் வாலி அவர்களின் நினைவுகளை கொண்டாடப் போகுது இன்றைய மலரும் நினைவுகள்.

0: தேசிய வளர்ச்சிக்கு மக்களின் விருப்பம் முக்கிய அடித்தளம், பிரதமர் வலியுறுத்தல். சிறு நிறுவனங்கள் உள்நாட்டு குத்தகையாளர்களுக்கு மாதத்திற்கு 300 லிட்டர் டீசல் ஒதுக்கீடு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாட்டு மக்கள் தங்கள் கருத்துக்களை தமது இலக்கவியல் தளம் வாயிலாக பகிர்ந்து கொள்ள அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய வளர்ச்சிக்கு மக்களின் விருப்பம் முக்கிய அடித்தளம் என்பதால் அவர்களின் கருத்து குறிப்பாக இளையோரின் எதிர்பார்ப்புக்கு செவிசாய்க்கும் நோக்கில் பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கருத்துக்கள் பெறப்பட்டு அவை ஆராய்ந்து சீர்தூக்கி பார்க்கப்படும் என பிரதமர் முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பல இனங்கள் பண்பாடுகளை கொண்ட மக்களின் வலிமையை கொண்டு மலேசியா கட்டமைக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். சிறு நிறுவனங்கள் உள்நாட்டு குத்தகையாளர்களுக்கு ஃபிளிட் அட்டை மூலம் மாதத்திற்கு 300 லிட்டர் டீசல் ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபா சரவா லாபுவானில் ஜூலை முதல் நாள் தொடங்கி டீசல் மானிய திட்டம் செயல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினத்தின் தாக்கத்தை குறைக்கும் நோக்கில் அந்த முனைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மிசான் முகமது அலி தெரிவித்துள்ளார். சிறு தொழில் முனைவோருக்கு உதவும் நோக்கில் அது உடனடியாக செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். இதனிடையே மக்களின் வாழ்க்கை செலவின மீதான தாக்கம், கசிவு மேலாண்மை, அரசாங்கத்தின் நிதி நிலைமை ஆகியவை சபா சரவா லாபுவானை உட்படுத்திய டீசல் மானிய திட்டத்தை நெறிப்படுத்துவதற்கான அடிப்படை கூறுகளாகும். ஊராட்சி தரப்பு உண்மை நிலையும் தேவைகளையும் நன்கு அறிந்திருப்பதால் இந்த திட்டம் தொடர்பில் மாநில அரசுடன் ஒத்துழைக்க கூட்டரசு அரசாங்கம் தயாராக உள்ளது என்றும் டாக்டர் அர்மிசான் கூறினார். லிம்கிராஃப்ட் இன்னோவேஷன் நிறுவனத்திற்கு 1.42 மில்லியன் டிங்கி நிதி உதவியை பேங்க் ராயாட் பொருளகம் வழங்கியுள்ளது. குறைந்த சிகிச்சை கட்டணம் கொண்ட எலும்பியல் மையத்தை மேம்படுத்த அந்நிதி வழங்கப்பட்டுள்ள வேளை அதன் செயல்பாட்டை பொறுத்து சிகிச்சை அறுவை சிகிச்சை செலவுகளை 50% குறைப்பது தொடர்பில் முடிவெடுக்கப்படும். இவ்வாண்டு தொடங்கப்படவுள்ள இந்த ஆக்சிஸ் எலும்பியல் சிறப்பு மையத்தின் மேம்பாட்டுக்காக இந்நிதி பயன்படுத்தப்படும் என தொழில்முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். 2026 தேசிய நாள் மலேசிய நாளை முன்னிட்டு பேரா இப்போ ILKKM SAS இல் உள்ள சிறிபிரடான மண்டபத்தில் நாளை காலை 10 மணிக்கு தேசிய கொடியை பறக்கவிடுவோம் இயக்கத்தின் தொடக்க விழா நடைபெறவுள்ளது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதனை அதிகாரப்படியாக தொடக்கி வைப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டு பற்றை மேலோங்கச் செய்யும் நோக்கில் அந்த முனைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தேசிய பண் நிகராக்கு இசைக்கப்பட்ட 1.82 மீட்டர் அகலமும் 3.65 மீட்டர் நீளமும் கொண்ட ஜலுர்கு மிலாங் அரச மலேசிய கடற்படையின் 9 உறுப்பினர்களை கொண்ட குழுவால் ஏற்றப்படும். பின்னர் தேசிய கோட்பாடு வாசிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜொஹோர் மாநிலத்தின் புதிய ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் தேர்தல் கொள்கை அறிக்கையும் 2030 ஜொஹோர் மேம்பாட்டு திட்டத்தையும் செயல்படுத்துவதில் உறுதியாக உள்ளனர். ஜொஹோர் மாநில பொருளாதார உருமாற்ற திட்டம் JETP உள்ளிட்ட செயல் திட்டங்களை 2030 நிறைவேற்றுவதற்கு வரும் 4 ஆண்டுகள் மிக முக்கியமென மாநில முதலீடு வாணிக மனிதவள பயனீட்டாளர் விவகார செயற்குழு தலைவர் லீ திங்ஹான் வலியுறுத்தினார். இன்று மாலை கில்லான் பள்ளத்தாக்கில் பெய்த கனமழையால் பட்டாளஞ்சாவில் உள்ள மேடான் சிலரு 2-2-3 உள்ளிட்ட பல பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. ஃபிலியோ டமான்சர் அருகே வாகனம் ஒன்று வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டதாக சிலாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்புத்துறையின் செயலாக்கப் பிரிவு உதவி இயக்குநர் அஸ்ரோல் ரைசால் அஸ்பார் தெரிவித்தார். 2 மீட்டர் வரை வெள்ளம் பதிவானதாக அத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே வாகனம் சிக்கிக்கொண்ட சம்பவம் குறித்து மேலதிக தகவல் கிடைக்கப்பெறவில்லை. இதனையடுத்து மரம் சாய்ந்தது தொடர்பில் புகார்கள் பெறப்பட்டுள்ளன. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், வார் ஆன் சுகர்.
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோம்.
0: இந்தியாவின் முதல் தனியார் ஏவுகணை ஏவப்பட்டது. அந்த தெற்காசிய நாடு விண்வெளித்துறையில் புதிய பரிணாமத்தை நிலைநாட்ட இலக்கு கொண்டுள்ள நிலையில் அந்த முனைப்பு முன்னெடுக்கப்பட்டதாக ஸ்கைரூட் விண்வெளி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட விக்ரம் 1 ஏவுகணை ஸ்ரீஹரிகோத்தாவில் உள்ள சதீஷ் டவான் மையத்திலிருந்து ஏவப்பட்டதாக எஸ் சமூக வலைதளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. அந்த ஏவுகணை 7 மாடி கட்டடத்தின் உயரத்திற்கு சமமானது என்றும் 350 கிலோகிராம் எடையை சுமந்து செல்லும் ஆற்றலை கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அந்த முனைப்பு விண்வெளித்துறையில் இந்தியாவுக்கு முக்கிய திருப்பு முனை என பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டினார். லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் வாஷிங்டனுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் அவர் சந்திப்பை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுவதாக லெபனான் அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளதை மேற்கோள் காட்டி எனடலு செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் உடனான போர் நிறுத்தத்தை வலுப்படுத்துவதற்கான முனைப்புகள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் கலந்துரையாடுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஆதரவுடன் நடைபெற்ற லெபனான் இஸ்ரேல் கலந்தாய்வின் 6வது சுற்று புதன்கிழமை ரோமில் நிறைவடைந்ததை தொடர்ந்து அவன் அதிகாரப்படை பயணம் மேற்கொண்டுள்ளார். ஈரான் தனது எரிசக்தி நீர் கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாக குவைத் தெரிவித்துள்ளது. இதனால் ஏராளமான மின் உற்பத்தி நிலையங்கள் முடக்கி வைக்கப்பட்டுள்ளதாக அந்நாடு தெரிவித்துள்ளது. மின் உற்பத்தி நிலையம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் விளைவாக அதில் தீ ஏற்பட்டதாக மின்சார நீர் அமைச்சு அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமைக்கு பின் குவைத்தின் மின் நீர் உற்பத்தி நிலையங்கள் மீது நடத்தப்படும் 2வது தாக்குதல் இதுவாகும். அதேவேளை சனிக்கிழமை ஈரான் படைகள் நடத்திய 2 தாக்குதல்களில் ஏராளமான தீயணைப்பு வீரர்களும் தொழிலாளர்களும் காயமடைந்தனர். June 24 வெனிசுவேலாவில் ஏற்பட்ட 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 5000 கடந்துள்ளது. இதனை அந்நாட்டின் நாடாளுமன்ற தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிகோஸ் உறுதிப்படுத்தினார். அப்பேரிடரில் காயமடைந்தவர் எண்ணிக்கை 16,740 பதிவான நிலையில் 6,000 மேற்பட்டோர் மீட்கப்பட்டனர். தலைநகர் கராகாசில் லா கைரா, மிரண்டா, அராகுவா ஆகிய பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள 107 தற்காலிக முகாம்களில் 21,235 பேர் தஞ்சமடைந்துள்ளனர். இன்று புத்ராஜயாவில் 2026 ஸ்கோ நெடுந்தூர ஓட்டத்தில் உள்நாடு வெளிநாடுகளைச் சேர்ந்த 50,000 அதிகமானோர் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து அது மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக ஸ்கோ தலைமை செயல் அதிகாரி பேட்ரிஷியா தான் தெரிவித்துள்ளார். நிறைவாக 2026 உலகக்கிண்ட கார்பந்து இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினின் லெமின் யமாலை எதிர்கொள்வதை வியக்கத்தக்க தருணமாக பார்ப்பதாக அர்ஜென்டினா நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸி தெரிவித்துள்ளார். 19 ஆண்டுகளுக்கு முன்னர் யமாலின் குழந்தை பருவத்தில் தாம் எடுத்துக்கொண்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து நியூயார்க்கில் நடைபெற்ற ஊடகத்தார் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். 2007 தமது 20வது வயதில் பார்சலோனா கிளப்பில் விளையாடிய மெஸ்ஸி ஐநா சிறார் நிதியம் யூனிசெஃபுக்கு ஆதரவு அளிக்கும் நோக்கில் அந்த புகைப்படத்தை எடுத்துக் கொண்டதாக குறிப்பிட்டார். அர்ஜென்டினா ஸ்பெயின் அணிகளுக்கிடையிலான உலகக்கிண இறுதி ஆட்டம் மலேசிய நேரப்படி July 20 பின்னிரவு 3 தொடங்கும். தேசிய வளர்ச்சிக்கு மக்களின் விருப்பம் முக்கிய அடித்தளம் பிரதமர் வலியுறுத்தல். சிறு நிறுவனங்கள் உள்நாட்டு குத்தகையாளர்களுக்கு மாதத்திற்கு 300 லிட்டர் டீசல் ஒதுக்கீடு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று 1986 இன்றைய நாளில் நாட்டின் 7வது பொது தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் நாடாளுமன்றமும் மாநில சட்டமன்றங்களும் கலைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. தேசிய முன்னணி உச்சமன்ற கூட்டம் நிறைவடைந்த உடனேயே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த கலைப்பு சபா சரவா மாநிலங்களை உட்படுத்தவில்லை. இந்த அறிவிப்பு 1986 ஜூலை 19 முதல் நடைமுறைக்கு வந்தது. சபாவில் 1986 மே மாதத்திலும் சரவாக்கில் 1985 டிசம்பர் மாதத்திலும் தேர்தல் நடைபெற்றிருந்ததால் அவ்விரு மாநிலங்கள் இந்த கலைப்பில் இடம்பெறவில்லை. தேர்தல் ஆணையம் வேட்பாளர் நியமனத்துக்கு ஜூலை 24 தேதியையும் வாக்களிப்பு நாளாக ஆகஸ்ட் 2 மற்றும் 3 தேதிகளையும் நிர்ணயித்தது. 1985 வாக்காளர் பட்டியல் 1986 ஜனவரி 2 உறுதிப்படுத்தப்பட்டதன் அடிப்படையில் இந்த தேர்தலில் சுமார் 70 லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். இதற்கு முந்தைய பொது தேர்தலுடன் ஒப்பிடுகையில் இந்த தேர்தலில் 11.9 லட்சம் புதிய வாக்காளர்கள் பதிவு பெற்றிருந்தனர். இந்த பொது தேர்தலுக்காக தேர்தல் ஆணையம் 1.15 கோடி ரிங்கிட்டை ஒதுக்கியது.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: மகாலே.
1: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
2: லிங்கம்
3: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும். மின்னல் எஃப்எம்
4: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
5: இஸ்லாமிய வானொலி நாடகம் அலட்சியம், எழுத்து தில்மீஸ். அலட்சியம் இஸ்லாமிய வானொலி நாடகம்.

0: உன்னோட போன் ரொம்ப நேரம் அலறுது பாரு, எடுத்துதான் பேச. மத்தவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குல்ல?
1: மத்தவங்களுக்கா இல்ல உனக்கா?
0: ஆமா எனக்கு தான், எடுத்து பேசு. இத்தனை தடவை போன் பண்றாங்கல்ல, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது.
1: முக்கியமா இருந்தா மறுபடியும் கூப்பிடுவாங்கக்கா.
0: எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நீ போனை எடுத்தாதானே பேசுறதுக்கு.
1: வேலையா இருக்கேன்ல, பார்த்தா தெரியல.
0: தெரியுது, இருந்தாலும் இத்தனை தடவை போன் வருத, எடுத்து பேசுறதுல என்ன தப்பு? நீ ஒன்னும் போனு கூட எடுத்து பேச முடியாத அளவுல முக்கியமான வேலையெல்லாம் இல்ல.
1: அப்புறம் போன் பண்ணி பேசுறேன்.
0: அப்போ நான் உனக்கு போன் பண்ணும் போதும் இந்த மாதிரிதான் செய்யற, அதனாலதான் நீ பெரும்பாலும் லேஸ்ல போன் எடுக்கிறது இல்ல.
1: கண்டுபிடிச்சிட்டாலே இவ. நீ பாத்தியா, என்னமோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுற. ஒழுங்கா பேசு.
0: இப்ப பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். உன்ன மாதிரி ஆளுங்க எதுக்கு போன் பாய்க்கணும்?
1: ஏய், அது ஏன் சுக்காளா? உனக்கு என்ன என்ன போன் பாய்க்க வேணாம்னு சொல்றதுக்கு நீ யாரு? உன் போனையா நான் பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன்? இல்ல நீ எனக்கு போன் வாங்கி கொடுத்தியா?
0: இதோ பாரு, உன் போனு தான், உன் காசு தான். யாருக்காலையும் உனக்கு எடுக்க பிடிக்கலனா யாருக்கும் உன் நம்பரை கொடுக்காத. அப்ப யாரும் உனக்கு போன் பண்ண மாட்டாங்க.
1: ஏய், என் போன் ஏன் இஷ்டம்? உனக்கு ஆக வேண்டியது என்ன? போய் உன் வேலையை பாரு, போ.
0: உனக்கு போன் பண்றவங்களுக்கு உன்னால பிரஷர் தலைக்கு ஏறி ஸ்ட்ரெஸ் ஆயிரும். பல முறை எனக்கே அப்படி ஆயிருக்கு.
1: அப்ப ஏன் எனக்கு கால் பண்ற?
0: என்ன செய்யறது, ஒன்னா வேலை செய்யறோமே. வேலை விஷயமா சில நேரங்கள்ல கால் பண்ணி தான் ஆக வேண்டியதா இருக்கு.
1: யாரும் கால் பண்ணா உடனே எடுத்து பதில் சொல்லணும்னு சட்டமா என்ன? எனக்கு எப்ப எடுக்கணும்னு தோணுதோ நான் அப்ப எடுத்து பேசுவேன்.
0: என்ன ஒரு எகத்தாலம் உனக்கு? அடுத்தவங்கள நீ எவ்வளவு அலட்சியப்படுத்துற நீ. உன்னோட இந்த செயல்னால அடுத்தவங்க எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க தெரியுமா?
1: நிம்மதியா
0: வேலையை செய்ய விடு.

0: சைதோன், இன்னைக்கு வேலைக்கு போறியா? இன்னும் எழுந்திருக்காம இருக்க, லீவு எதுவும் எடுத்திருக்கியா?
1: இல்லைங்க, லீவுலாம் ஒன்றும் இல்லை.
0: சரி,
1: என்னன்னு தெரியல, உடனேலாம் ஒரே வலியா இருக்கு, தலையும் முசு முசுன்னு எறும்பு ஊடுற மாதிரி இருக்குங்க. இன்னைக்கு ஒரு இயல் போட போறேன்.
0: இயலா? இதுக்கெல்லாம் இயல் எடுப்பாங்க? உனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலோ இல்ல கிளினிக்கோ போ. சரி, முதல்ல எழுந்து தொழு. நானும் சூறாவுக்கு போயிட்டு வந்துட்டேன், பஜார் வக்து முடிஞ்சிட போகுது.
1: சரிங்க.
0: அம்மா, உன்னோட பிரஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால், இனிப்பு நீர் மாத்திரையெல்லாம் சரியா சாப்பிடுறியா?
1: எப்பவாவது சாப்பிடுவேன்.
0: எப்பவாவது சாப்பிடுவியா? நீ என்ன சின்ன பிள்ளையா, இவ்வளவு அலட்சியமாக இருப்பாங்க? இந்த மாதிரி விஷயத்துல நம்ம உடல் நலத்துல நாமளே அக்கறை காட்டலன்னா எப்படி செய்தோம்?
1: அதான் வெந்தய தண்ணி, மல்லி தண்ணி, சீரக தண்ணி எல்லாம் குடிக்கிறேன, பத்தாதா?
0: நீ என்ன முறையான சித்த மருத்துவர்கிட்ட வைத்தியம் பாக்குற? சமூக வலைத்தளங்கள பார்த்து பார்த்து கண்டதையும் அளவு தெரியாம அவிச்சு குடிக்கிற. எந்த ஒரு மருந்தா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. எதை எவ்வளவு சேர்க்கணும், எவ்வளவு நேரம் கொதிக்க வைக்கணும், எந்த அளவு எத்தனை அதை விட குடிக்கணும்னு நீ பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு எடுத்துக்கிறது இல்ல.
1: அதெல்லாம் எனக்கு தெரியும், காலம் காத்தாலே ஆரம்பிக்காதீங்க.
0: இதுதான் உன்னோட பிரச்சனை. ஏதாவது நல்லது சொன்னா உனக்கு பிடிக்காது. உன் மேல உள்ள அக்கறையில தான் சொல்றேன், மருந்து சாப்பிடலன்னா நோய் எப்படி சரியாகும் செய்தோன்?
1: எங்க, மனிதனுக்கு நோய் கொடுக்கறது அந்த அல்லாஹ் தானே, அதை குணப்படுத்துறதும் அவன் தானே. வெறுமனே மருந்து மாத்திரையிலயா குணமாகுது? அதுக்கு அவனோட நாட்டம் வேண்டாமா?
0: ஆமா, அதெல்லாம் சரிதான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா?
1: என்ன?
0: வருமுன் காப்போம் அப்படிங்கறதுதான் இஸ்லாத்தோட தாரக மந்திரம். எந்த ஒன்னையும் வந்த பிறகு பாத்துக்கலான்ற அலட்சிய போக்கு இஸ்லாத்தில் இல்லவே இல்ல. பல நோய்களுக்கு அடிப்படை காரணம் நம்ம உடல் சார்ந்த தேவைகளை கருத்துல கொள்ளாம உடலை வருத்தி கொள்றதுதான். எந்த காரணத்தை முன்னிட்டும் நம்ம உடலை நாமளே வருத்திக்க கூடாது.
1: இப்ப அப்படி என்ன நான் உடலை வருத்திக்கிட்டேன்?
0: இந்த பாரு, கண்ட கண்ட நேரங்கள்ல கண்டதையும் திங்கிறது, உடல் ஆரோக்கியத்துல அக்கறை கட்டுறது இல்ல. இதெல்லாம் எந்த சீக்கம் வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்றது. அது போல தக்க காரணம் இல்லாம சாப்பிடாம இருக்கிறது, நேரம் தவறி சாப்பிடுறது, தூங்காம ராத்திரி ரொம்ப நேரமா போன் பாக்குறது, இந்த மாதிரி எல்லா செயலுக்கும் இந்த செய்தி பொருந்தும். ஏன்னா இன்னைக்கு மருத்துவ உலகம் பசிக்கும் போது சாப்பிடாம போதுமான தூக்கம் இல்லாம இருக்கிறது தான் பல நோய்களுக்கு காரணம் அப்படின்னு பட்டியலிடுது. இந்த ரெண்டுலயும் மனுஷன் கவனம் செலுத்தினா நோய்கள் அண்டாம வாழ வழிவகுக்கும் அப்படிங்குது.
1: அதான் சீக்கு வந்துருச்சுல, அப்புறம் இப்ப சொல்றீங்க?
0: சீக்கு வந்த பிறகு அதுக்கான முறையான மருந்து எடுத்துக்கணும், இப்படி அலட்சியமா இருக்கிறது இல்ல.
1: எல்லாம் எனக்கு தெரியுங்க.
0: இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் தான், தெரிஞ்சும் பல பேர் இன்னும் அலட்சியமா இருக்கிறதுதான் ஆச்சரியமா இருக்கு.
1: இதுல என்ன ஆச்சரியமா இருக்கு?
0: ஆச்சரியம்தான், தப்ப நாம செஞ்சுட்டு அல்லாஹ் மேல பழிபடக்கூடாது, அவன் தான் சீக்கு கொடுத்தான்னு.
1: அப்போ அல்லாஹ்வோட நாட்டம் இல்லாமல சீக்கு வருது?
0: நோயை கொடுக்கறதும் அவன் தான், அதுக்கு நிவாரணம் அளிக்கிறதும் அவன் தான். இருந்தாலும் நாமலாம் நோயை தேடி போக கூடாது. நோயின்னு வந்துட்டா அதுக்கான சிகிச்சையை செஞ்சு மருந்து மாத்திரைகள் சாப்பிடணுமே தவிர இப்படி வாக்குவாதம் பண்ணக்கூடாது.
1: உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா?
0: ஓ, நல்லதுக்கு தான் சொல்றேன், நாளைக்கு கஷ்டப்பட போறது நீங்க தான், அத புரிஞ்சுக்கோ.
1: புரியுது புரியுது.
0: சரி, எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாகுது, நான் கிளம்புறேன். நீ உடம்ப பாத்துக்கோ, எதுவும் தேவைன்னா போன் பண்ணு, நான் ஆபீஸ் போனதும் போன் பண்றேன். போன் பண்ணா எடுத்து பேசு, சரியா?
1: சரிங்க.

0: அஸ்ஸலாமு அலைக்கும்.
1: வணக்கம் சலாம், சொல்லுங்க பாஸ்.
0: அது ஒண்ணும் இல்ல, வர திங்கட்கிழமை மீட்டிங் இருக்கு. புது பொங்கலா நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாரையும் பாக்கணுமா? அதோட இந்த வாரந்திர மீட்டிங் அவர் தான் சேர் பண்ண போறாரு.
1: ஓ சரிங்க பாஸ். அதான் ஆபீஸ் வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் அப்டேட் பண்ணி இருக்கீங்களே?
0: ஆமா, போன மாசம் மீட்டிங்ல யாரும் மினிட் மெஷர் அடி எடுத்தது நீங்களா இல்ல சைதுனா?
1: நான் இல்ல சார், சைதுன் தான் நினைக்கிறேன்.
0: சைதுன் தானே? எனக்கு அப்படித்தான் ஞாபகம் இருக்கு. வாட்ஸ்அப் மெசேஜ மத்த எல்லாரும் பாத்துட்டாங்க. ஆனா சைதுன் மட்டும் இன்னும் பாக்கல, புளுட்டுக்கும் இல்ல.
1: அப்படியா சார், கால் பண்ணி பாத்தீங்களா?
0: ஆ, நிறைய தடவை கால் பண்ணி பாத்துட்டேன், எடுக்கல. திங்கட்கிழமை மினிட் மெஷர் அடி ரெடியா இருக்கணும். காலையில 9 மணிக்கு மீட்டிங், பர்சனலாவும் டெக்ஸ்ட் பண்ணிட்டேன், ஒன்னும் பதில் வரல. உங்க கெளிக் தானே? அதான் உங்களுக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்க தான் கூப்பிட்டேன்.
1: இல்லங்க சார், எனக்கு எதுவும் தெரியாது.
0: சரி பரவாயில்ல, ஒரு உதவி செய்ய முடியுமா?
1: சொல்லுங்க சார்.
0: எதுக்கு நீங்க சைதுனுக்கு கால் பண்ணி பாருங்க, எடுத்தா விஷயத்தை சொல்லி மினிட்டே ரெடி பண்ண சொல்லுங்க.
1: இன்ஷா அல்லாஹ் சொல்றேன் சார்.
0: ஓகே தேங்க்ஸ், அப்ப நான் வச்சிடறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
1: வலைக்கும் சலாம். இவனால எத்தனை பேருக்கு பிரச்சனை? பாஸ் போன் பண்ணியே எடுக்கல, நாம போன் பண்ண எங்க எடுக்க போறா? இதுக்கும் போன் பண்ணி பாப்போம்.

0: இதோட 6 தடவை ஃபோன் பண்ணிட்டு எடுத்த பாடல்ல.
1: ஜெய்போன் சைத்துல வந்துட்டாங்களா? மணி 8 ஆச்சு.
0: அவங்க எப்போதும் 9 மணிக்கு தான் சார் வருவாங்க. அதுவும் இல்லாம அவங்க வீடு தூரம் வேற.
1: சரி, வந்துட்டா என்ன பாக்க சொல்லுங்க.
0: சரிங்க சார்.
1: வாலைக்கும் சலாம். அப்படிங்களா சார். சரி, நல்லது. சரி, ஓகே ஓகே. 2 மணிக்கா? சரி சார், வச்சுக்கலாம் சார். ஓகே சார். வாலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து.
2: குட் மார்னிங் பாஸ்.
1: மார்னிங். நீ என்ன ஆபீஸ்ல வந்து பாருங்க இன் 2 மினிட். ஓகே.
2: ஓகே ஓகே பாஸ்.
0: ஓ, மீட்டிங் 2 மணிக்கு போஸ்ட்போனா?
2: ஏய், போஸ் ஏன் மொசடு மாதிரி இருக்கிறாரு காலையிலேயே? நீ எதுவும் போட்டு கொடுத்துட்டியா?
0: ஏன், எனக்கு வேற வேலை இல்ல. பாஸ் உன்னை கூப்பிட்டார்ல, போ போய் பாரு.
2: ஆமால.
1: என்ன இது, சின்ன
0: இருக்கு.
2: எனக்கு ஒண்ணுமே புரியலலா.
0: என்ன உனக்கு புரியல?
2: உலகம் தொழில்நுட்பத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குதான். போன் நமக்கு அவசியம்தான். அதனால நிறைய நன்மைகளும் இருக்குதான். அதுக்காக எந்த நேரமும் போன் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? யாரு கூப்பிடுறா, யாரு மெசேஜ் அனுப்புறான்னு பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? வேற வேலை விட்டில்ல.
0: அப்படி இல்ல ஜெய்தோன், போன் அப்படின்னு நம்ம பயன்படுத்துறது இன்னைக்கு அது ஒரு தவிர்க்க முடியாத தொடர்பு சாதனமா ஆயிருச்சு. ஒரு காலத்துல பேஜர் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. எதுக்கு தொடர்பு கொள்றதுக்கு? அப்புறம் கம்பெனிகள்ல, ஆபீஸ்ல, இப்படி எல்லா இடங்கள்லயும் இமெயில், மின் அஞ்சல் மூலமா தகவல் பரிமாற்றம் நடந்துச்சு. காலங்கள் மாற மாற, தொழில்நுட்பம் வளர வளர, பல தொடர்பு சாதனங்களும் செயலிகளும் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு.
2: ஆமா, யார் இல்லன்னா அதுக்குன்னு அதுலயே எந்த நேரமும் மூழ்கிட்டே இருக்க முடியுமா?
0: அப்படி இல்ல.
2: பின்ன எப்படி?
0: நம்ம எதுக்கு போன் பயன்படுத்துறோம்? நாம மத்தவங்களுக்கும் மத்தவங்க நம்மளையும் தொடர்பு கொள்றதுக்கு தானே. இதுதான அடிப்படை போனோட பயன்பாடு. அப்படி தொடர்பு கொள்றவங்களுக்கும் நாம பதில் சொல்லணும்ல. அதுதானே நம்ம அவங்களுக்கு குடுக்கற மரியாதை.
2: போன் எடுக்காதது இல்லாம மரியாதை குறைவு.
0: பின்ன மத்தவங்களை அலட்சியப்படுத்துறது மரியாதை குறைவு இல்லையா?
2: என்னமோ போ, எனக்கு அப்படி ஒண்ணு மரியாதை குறைவாவும் அலட்சியமாவும் தோணல. சரி சரி, எனக்கு வேலை கிடக்கு, அப்புறம் பேசலாம்.

0: அல்லாஹு, 18 மிஸ்டு கால். யாரு?
1: என்ன செய்தோன்,
2: ஏன் பதற்றமா இருக்க? என்னாச்சு?
0: யாருன்னு தெரியல, கால் வந்திருக்கு. என் வீட்டுக்காரரும் போன் பண்ணிருக்கிறாருக்கா, நான் பார்க்கல. திரும்ப கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு. புது நம்பர்ல இருந்து வேற 2-3 கால் வந்திருக்கு.
1: சரி சரி, பதற்றப்படாத, நிதானமா கால் பண்ணு.
0: ஹலோ, ஐயா, ஹா மனு,
3: யப்பா ஹாஸ்பிடல். ஏய் சைடா தஸ்கரா.
2: ஏய் ஏய் ஏய், என்னாச்சு?
3: அக்கா, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு.
2: அல்லாஹ்,
3: ஹாஸ்பிடல் எமர்ஜென்சில அட்மிட் பண்ணிருக்கங்களா? எனக்கு பயமா இருக்கு, நீ ஏன் கூட வரியா?
1: சரி சரி, பயப்படாத, நானும் வரேன். வா வா, போலாம், சீக்கிரம் வா.
3: எடுத்துக்கிட்டு பைக்ல வீட்டுக்கு வர வழியில எனக்கு கால் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாருக்கா. நான் எடுக்கல, போன் பண்ணிக்கிட்டே பைக் ஓட்டுனதுல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போலீஸ்காரங்க விபத்தை நேரில் பார்த்தவங்க சொன்னதா சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து எனக்கு நிறைய தடவை கால் பண்ணிருக்காங்க.
1: அல்லாவோ, என்ன இது சோதனையா இருக்கு?
3: தலையில ரொம்ப அடியா, சிகிச்சை பயன் இல்லாம உயிர் போயிருச்சாக்கா.
1: பொறுமையாயிருமா, பொறுமையாயிரு.
3: நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். நானே என் கணவர் மௌத்துக்கு காரணம் ஆயிட்டேன். என்னோட அலைச்ச போக்குனால் என் கணவரோட உயிர் பறி போயிருச்சு. என்னங்க என்னங்க என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க.

0: நேர்களே, இதுவரை தில்மீஸ் எழுதிய அலட்சியம் இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் சஸ்ரின் சுல்தான், சைத் நசீர், ரஷிதா பேகம் மற்றும் இப்ராஹிம் அப்துல் வஹாப் ஆகியோர் பங்கேற்றனர்.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை.
1: ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கைவிட்டுடுவான்.
2: In the mix with DJ Thibin.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். இன்று மாலை பெய்த கனமழையை அடுத்து சிலாங்கூரில் 4 ஆறுகளின் நீர்மட்டம் எச்சரிக்கை அளவை கடந்துள்ளதாக வடிகால் நீர்ப்பாசனத்துறை தெரிவித்துள்ளது. பட்டாளியில் உள்ள பாகோல், தாமண்டேசா கம்யூனில் உள்ள ரசாவ், கில்லான் மெருவில் உள்ள பிஞ்சாய் ஆறுகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக இன்ஃபோ பஞ்சர் அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜோஹோர் பாலோவில் உள்ள கக்காயான் தோட்டத்தில் செம்பனை மரம் சாய்ந்ததில் 37 வயது பெண் உயிரிழந்ததாக குளுவாங் தீயணைப்பு மீட்புத்துறை குறிப்பிட்டுள்ளது. மாலை 4 மணிக்கு அவசர அழைப்பு கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு விரைந்ததாக அத்துறை அதிகாரி உஸ்மா உசைனி தெரிவித்தார். உயிரிழந்தவர் ஷஃபிகா அப்துல் ரஷீத் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. 16வது நெகிரிசம்பிலான் மாநில தேர்தலை எதிர்கொள்வதில் ஒவ்வொரு கட்சியும் சொந்த அணுகுமுறையும் வியூகத்தையும் தீர்மானிக்கும் உரிமைக்கு PKRம் பக்கத்தான் ஹரப்பான் PHம் மதிப்பளிக்கின்றன. எனினும் எந்த ஒரு முடிவும் மாநில மக்களின் நலனை முன்னிறுத்தி எடுக்கப்பட வேண்டும் என PKR பொதுச் செயலாளர் டாக்டர் ஃபூசியா சாலி வலியுறுத்தினார். வட்டாரத்தில் நிலவும் பதற்றம் காரணமாக லெபனான் வட இஸ்ரேலுக்கான பயணத்தை தவிர்க்குமாறு அமெரிக்கா அதன் குடிமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்காசிய மோதல் தீவிரமடையும் வாய்ப்பு எழுந்துள்ளதை அடுத்து பாதுகாப்பு கருதி அந்த வலியுறுத்தல் முன்வைக்கப்பட்டுள்ளது. உகாண்டாவில் பள்ளி பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 23க்கு அதிகரித்துள்ளது. இதனையடுத்து பள்ளி தொடர்பான அனைத்து சுற்றுலாக்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அந்த கிழக்கு ஆப்பிரிக்க நாட்டில் போக்குவரத்து மேலாண்மை மோசமாக உள்ள வேளை அங்குள்ள நெடுஞ்சாலைகளில் அடிக்கடி விபத்துகள் நிகழ்வது வழக்கமாகும். விளையாட்டு. ஈரார் 26, ஜப்பான் பொதுப்பூ பந்து. டோக்கியோவில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் நாட்டை நிகழ்த்து களமிறங்கிய இறுதி இரு விளையாட்டாளர்களும் வெளியேறியதை அடுத்து மலேசியாவின் எதிர்பார்ப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. நாட்டின் கலப்பு இரட்டையர் ஜிமி வாங், செங் சூ இ, ஆடவர் இரட்டையர் கோ ஜி ஃபெய், நூர் இசுடின் ரும்சானி இணையும் முடிந்தவரை போராடிய போதிலும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்பை தவறவிட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. சரி, இந்நேரம் இந்த நேரம் இப்போ பிடிச்சவங்களோட எங்கேயும் பயணத்துல இருக்கீங்களா? வார இறுதி நாட்கள் வந்துட்டாலே கொஞ்சம் கூடுதல் திட்டங்கள் இருக்கும். இங்க போகணும், அங்க போகணும் அப்படின்ற மாதிரி இப்ப கூட பயணத்துல இருப்பீங்க. பாதுகாப்பான பயணமா உங்களுக்கு இருக்கட்டும். இதற்கிடையில இப்போ அந்த பக்கமா மழைக்கு, இந்த இரவுக்கு, நிலவுக்கு என்ன பாட்டு உங்களுக்கு கேட்கணும்னு தோணுது, டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க. அங்க வந்து இப்போ உங்க பக்கத்துல இருக்கிற அந்த பிடிச்சவங்களுக்கு ஒரு பாட்டை நீங்க விரும்பி கேட்கலாம். உங்களுக்காக கஷ்டப்பட்டு வாகனத்தை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்காக நீங்க ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போவே நீங்க டிக்டாக் நேரலை பக்கமா வரலாம். வந்து என்ன பாட்டு வேணும்னு கேளுங்க. இப்ப அடுத்த பாட்டு உங்களுக்காக ஆண்ட்ரியா ஜெர்மியா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

ஆக டிக்டாக் நேரலை பக்கமாக நீங்கள் பாடல் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெளியே போயிட்டுருக்கோம் இப்போ இந்த நேரத்தில் நான் கலாவுக்காக பாட்டு கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களுக்காக சிவாங்கி பாடின என்னாச்சோ அப்படின்ற பாடல் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சந்திரா சூர்யா. நீயா இல்லை நானா?
1: அப்பா எப்போ அப்படிதான், அவருக்கு எல்லாம் சரியா இருக்கணும், ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டாரு.
2: உங்க நண்பர்கள் கிட்ட செலவு பண்ற நேரத்தையும் பேசுற நேரத்தையும் என்னைக்காவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
3: எப்பவும் நீங்க தானப்பா குப்பையை வெளியே கொண்டு போய் போடுவீங்க.
2: இன்னைக்கு நீங்க செய்யுங்க. எங்களுக்கு வயசாகிட்டா நாங்க பழைய பஞ்சாங்கம், உங்களுக்கு மட்டும் வயசே ஆகாதா? இல்ல நாங்க உங்க வயசை தாண்டி வரலையா?
0: நீயா இல்லை.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள்.
1: இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

ஜெயமூர்த்தி குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. டிக்டாக் நேரலையில் தொடர்ந்து நீங்கள் பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு விரும்பி கேட்கலாங்க. இப்போ எங்கள் பயணத்தில் இருக்கீங்க, பாதுகாப்பான பயணமாக இருக்கட்டும், ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சிங்க. இதற்கிடையில் அடுத்து ஜெயமூர்த்தி என்ன பாட்டு கேட்டிருக்கிறான்னு பார்க்கலாமா? அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடலை வந்துட்டு அன்பு அன்புக்குரிய அமுதாவுக்காக நான் விரும்பி கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்துக்கிட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

பிரியா இமேஷ் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. அடுத்த பாடல் ரோகிணி, அவங்களுடைய மகளுக்காக ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து செல்ல மகளே பாட்டு வந்து கேட்டிருக்காங்க. அன்பு மகளுக்கு அந்த பாடல் பரிசா இப்போ வந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையில நீங்களும் பாடல் கேட்கணும் அப்படின்னா டிக்டாக் நேரலை பக்கமாக வாங்க, பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்களும் விரும்பி கேட்கலாம்.

எனக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

புவனாராஜ், உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ஏன்னா நீங்கள் இந்த நல்ல பாடலை இந்த இரவு நேரத்தில், அதுவும் பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இதமான பாடலாக கேட்டிருந்தீங்க. மகிழ்ச்சி. உங்களுடைய கணவர் சிவகுமாரும் அதே மாதிரி மகிழ்ச்சியாக இருப்பார் நாங்கள் நம்புகிறோம். இப்போ அடுத்த பாடல் சுகந்தி, அவங்களுடைய அன்பு கணவர் தீபனுக்காக நான் உன் அழகினிலே அப்படின்ற பாடல் கேட்டிருக்காங்க, வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: அஸ்வினி நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன் நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல கப் எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மாலே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார், அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேன்னே தெரியல சார. சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்ட ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: FIFA உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

கென் கருணாஸ் கொண்டு வந்த பாடல். தேவராசி அவங்களுடைய அம்மா பாலம்மாவுக்காக அந்த பாடல் வந்து கேட்டிருந்தாங்க. சரி, நாளைக்கு ஒரு முக்கியமான ஆட்டம் இருக்கு இல்லையா, ஃபீஃபா உலக கிண்ணம். ஆர்டிஎம் கிளிக்ல மறக்காம பாருங்க. பிரான்ஸ் இங்கிலாந்தோடு மோதுறாங்க. இதுல யார் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிக்டாக் நேரில் பக்கமா கேட்டிருந்தோம். நிறைய பேர் சொல்றது என்னன்னா இங்கிலாந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு சிலர் வந்து பிரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில் எங்ககிட்டயே ரெண்டு கிளி இருக்குங்க, ஒன்று அங்கவை இன்னொன்று சங்கவை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இல்லை, ஒன்று மாறி இன்னொன்று சாஷா. இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் கணிச்சதில் ஒரு சில ஆட்டங்கள் சரியாக இருந்திருக்கு, ஒரு சில ஆட்டங்கள் இல்லை. இன்றைக்கும் ஒரு காணொலி உங்களுக்காக பதிவு செஞ்சுருக்கோம், அதுலேயும் பாருங்கள் கிளி எதை சரியாக எடுத்துச்சு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எது வெற்றி பெறும், எந்த அணி வெற்றி பெறும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சீக்கிரத்தில். இப்போ அடுத்த பாடல் வந்து அனிஷா சிறு பார்வையாலை பாடல் வந்து துரைராஜ் அவங்களுடைய கணவருக்காக கேட்டிருக்காங்க, வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். 9 மாநிலங்களின் பல பகுதிகளில் பின்னிரவு 1 மணி வரை இடியுடன் கூடிய கனமழையும் பலத்த காற்று வீசும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. மலாக்கா, கெடா, பேரா, கிளந்தான், திரங்கானு, ஜோஹோர், பஹாங், சபா, சரவா ஆகிய மாநிலங்களை உட்படுத்தி இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இன்று மாலை பெய்த கனமழையால் பிட்டலஞ்சியாவில் உள்ள மேடான் சிலரா 2-2-3 திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. சுமார் 100 வாகனங்கள் சேதமடைந்ததாக மாவட்ட தீயணைப்பு மீட்புத் துறையின் செயலாக்க பிரிவு துணை இயக்குனர் அப்துல் ரஹ்மான் அப்துல்லா கூறினார். இந்த திடீர் வெள்ளத்தால் வணிக உபகரணங்கள் உட்பட வணிக உரிமையாளர்களின் சொத்துக்களும் சேதமடைந்தன. முகநூல் வாயிலாக மிரட்டலை விடுத்ததாக சந்தேகிக்கப்படும் சமூக ஆர்வலர் ஒருவர் கடந்த மார்ச் மாதம் தாய்லாந்திற்கு தப்பிச் சென்றதாக நம்பப்படும் வேளை இன்று போர்டிக்சன் காவல்துறை தலைமையகத்தில் சரணடைந்தார். மார்ச் 10 அவ்வகாரம் தொடர்பில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து அவரை தேடும் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டன. ஈரான் மின் ஆலை எண்ணெய் நிலையத்தை குறிவைத்து தாக்குதல் மேற்கொண்டதாக குவைத் தெரிவித்துள்ளது. மேற்காசிய மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் பொதுமக்கள் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அது கூறியது. ஜப்பானின் கிழக்கு பகுதியில் கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளத்தில் குடியிருப்புகளும் சாலைகளும் மூழ்கியதாக கேட்டோ செய்தி வெளியிட்டுள்ளது. வெள்ளத்தை தொடர்ந்து தொச்சுகியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 2 மாடி வீடு இடிந்து விழுந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 6 மணி நேரத்தில் 204.5 மில்லி மீட்டர் மழை பெய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு, 26 உலக கிண்ண கார்பந்து. அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் களமிறங்கும் இறுதி ஆட்டம் நியூஜெர்சியில் திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் கனடாவில் ஏற்பட்டுள்ள காட்டு தீ குறித்து தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. 4வது முறையாக உலக கிண்ணத்தை கைப்பற்ற அர்ஜென்டினா வேட்கை கொண்டுள்ள வேளை 2010 பிறகு 2வது முறையாக பட்டத்தை வெல்ல ஸ்பெயின் முயற்சியை தீவிரப்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எனி பாஸ்டினால் ராயப்பன். வணக்கம்.

மலரும் நினைவுகள் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கு வாலிப கவிஞர் வாலி அவர்களின் நினைவு நாள். அவருடைய பாடல்களை தான் இன்றைக்கு முழுக்க நம்ம கேட்டு ரசிக்க போறோம். இதற்கிடையில நீங்க அழைத்து பாடல் கேட்கலாங்க. சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: நாளின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சந்திரா சூர்யா. நீயா இல்லை நானா?
1: அப்பா எப்பவும் அப்படிதான், அவருக்கு எல்லாம் சரியா இருக்கணும், ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டாரு.
2: உங்க நண்பர்கள் கிட்ட செலவு பண்ற நேரத்தையும் பேசுற நேரத்தையும் என்னைக்காவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
3: எப்பவும் நீங்க தானப்பா குப்பையை வெளியே கொண்டு போய் போடுவீங்க.
2: இன்னைக்கு நீங்க செய்யுங்க. எங்களுக்கு வயசாகிட்டா நாங்க பழைய பஞ்சாங்கம், உங்களுக்கு மட்டும் வயசே ஆகாதா? இல்ல நாங்க உங்க வயசை தாண்டி வரலையா?
0: நீயா இல்லை நானா.

0: மலரும் நினைவுகளில் இன்றைக்கு வாலிப கவிஞர் வாலி அவர்களின் நினைவு நாள். இன்றைக்கு நீங்க கேட்டு ரசிக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே அவருடைய பாடலா தான் இருக்க போகுது. நிகழ்ச்சிக்கு நீங்களும் அழைக்கலாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 வாலி அவர்களுடைய பாடல்ல என்ன பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மலரும் நினைவுகள் இன்றைக்கு முழுக்க அவருடைய நினைவுகளை தான் பேச போகுது. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் சுப்பிரமணியம் பேசுகிறேன்.
0: சிர்திங் ஹீலேர் பஹாவ்ல இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறாங்க.
0: சரி, சாப்பிட்டாச்சா? சரி, இன்றைக்கு என்ன பாட்டு உங்களுக்கு வேணும் வாலி அவர்களுடைய பாட்டுல?
1: எனக்கு பிடித்த பாட்டு அல்லாம வாலியோட பாட்டு பிடிக்கும். மும்பெழுத்தே என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேசியிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை.
0: எம்ஜிஆருக்காக பிடிச்சதா இல்ல வாலி அவர்களுக்காக பிடிச்சதா?
1: வாலி எல்லாம் என்னோட உயிருங்க, என்ன ஆசான் கொடுத்து வச்சிருக்கேன். நான் பேசுறது நினைவு நாள், எனக்கு ரொம்ப ரொம்ப பாக்கியம் செய்திருக்கேன்.
0: மின்னல் எஃப்எம் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்?
1: எனக்கு வந்து தம்பி 7 வயசுல கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், 8 வயசுல கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், 10 வயசுல முழுமையா தெரிஞ்சுக்கிட்டேன். 7 வயசுல கேட்டா அவர் விவரம் தெரியல. 10 வயசுல வந்து மொய்தீன் சுல்தான், அப்துல் கனி, வைரோஜி நாராயண காலத்துல இருந்து இந்த நிலையா எனக்கு தெரியும்.
0: மின்னலுக்கு நீங்க ஒரு உற்ற நேயர், ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கு உங்களோட பேசினதுல. சரி, வாலியுடைய நினைவுகளை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, அவரை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்?
1: அவரை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க, கவிஞர் வாலிய வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞர்ட்ட இருந்து ஒரு நல்ல பாட்டு பரிசா உங்களுக்காக வரப்போகுது, கேக்கலாம். சரியா?
1: சரியா.
0: ரொம்ப நன்றி அழைத்ததற்கு.
1: உங்களுக்கும் நன்றிங்க.

0: என்ன பாட்டு பிடிக்கும்?
1: தோழிக்கு பிறந்த நாள், அவங்களுக்கு 65 வயசு ஆகுது. தப்பா இருக்கும், ஏன்னா இப்ப அவங்க உடம்பு கொஞ்சம் முடியாம இருக்காங்க. நல்ல மாதிரி இருக்கணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நீங்க எந்த வாலியோட பாட்டு, எந்த பாட்டு வேணாலும் போடுறேன்.

0: வணக்கம், நவீன்ராஜ் பேசுறேன்.
1: நவீன்ராஜ் சொல்லுங்க, வாலி அவர்களுடைய பாட்டுல என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
0: தாமரை கண்ணங்கள்.
1: தாமரை கண்ணங்கள் யாருக்காக?
0: மனைவிக்காக.
1: மனைவிக்காக? அதே ஏன் யோசிச்சுட்டு சொல்றீங்க? பக்கத்துல இருக்காங்களா இல்லையா?
0: இல்ல இல்ல, பக்கத்துல இல்ல.
1: பக்கத்துல இல்லையா? சரி, வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா என்ன?
0: வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், வேலை முடிச்சுட்டு.
1: ஓ, வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. சரி, பாத்து பத்திரமா போங்க. உங்க மனைவி பேர் என்னது?
0: செல்வகுமாரி.
1: செல்வகுமாரிக்காக அடுத்து அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். நன்றி.

0: வணக்கம் சார், அள்ளிமுத்து பேசுறேன்.
1: அள்ளிமுத்து சொல்லுங்க, என்ன பாட்டு, யாருக்காக? கவிஞர் வாலியுடைய பாட்டு, என்ன பாட்டு உங்க நினைவுக்கு வருது இப்போ?
0: எனக்கு ஒன்னா இருக்க கத்துக்கணும், உண்மை சொன்னா ஒத்துக்கணும்.
1: ஏன் அந்த பாட்டு, யாருக்காக?
0: பாட்டு ரொம்ப நாளா நான் கேட்கலன்னு நினைக்கிறேன் ரேடியோல.
1: ஓஹோ, அதனாலயா?
0: ஆமா.
1: சரி, நீண்ட நாட்களாக கேட்காத பாடல் இப்ப உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றி
0: சார், ரொம்ப நன்றி.

0: வாழ்க்கையில் நடந்து.
1: இன்றைய மலரும் நினைவுகள் வாலிப கவிஞர் வாலி அவர்களுடைய நினைவுகளை மட்டும் பேச போகுது. அவருடைய கைவண்ணத்தில் மலர்ந்த பாடல்கள்ல உங்க மனசை தொட்ட பாடல் என்ன பாடல்? அழைத்து சொல்லுங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: முருகையா பேசுறேன்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு, யாருக்காக?
2: மொழிகள் எல்லாம் இந்திய மக்கள்கள் பாட்டியாது. படகுடி படத்துல இருந்து கரை மேல் பிறக்க வைத்த பாட்டு போ.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
3: என்ன கேக்குறாங்க?
2: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
3: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
2: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
3: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
2: வந்தாச்சு மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: ஹலோ, இதோ வணக்கம்.
1: வணக்கம், யார் இந்த பக்கம்?
0: நாங்க இங்க தங்கா ஜோஹூர்ல இருந்து, தமான் பிராங்கில இருந்து புருஷோத்தமன் பேசுறோம் சார்.
1: புருஷோத்தமன் சொல்லுங்க, இந்த பாட்டு யாருக்காக?
0: காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அந்த பாடல் சார். எனக்காக கேட்டுக்கிறேன் சார், நான் ஒண்டிதான் சார் இருக்கேன் வீட்டுல.
1: உங்களுடைய தனிமைக்கு இதமா அந்த பாடல் கேட்டிருக்கீங்க, வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.
0: நன்றி சார்.

0: பாட்டிக்ஸ்ல இருந்து ஜெயக்குமார் நடிச்சிருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன பாட்டு, யாருக்காக வேணும்?
1: வாலியோட பாட்டுங்க. அம்மா பேரு வந்து சின்னம்மா.
0: அம்மாவுக்காக அந்த பாட்டு. சரி, வந்துட்டே இருக்கு, கேக்கலாம்.

0: வணக்கம், நான் ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: ராஜேஸ்வரி சொல்லுங்க, கவிஞர் வாலியுடைய பாட்டுல உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
0: நாளைக்கு வந்து நாங்க வந்து பல நாள் 52 வருஷத்துக்கு பிற்பாடு ஒன்று கூட நிகழ்ச்சி நடத்துறோம் தமிழ் பள்ளி மாணவர்கள். நாளைக்கு வந்து என்னோட பேரப்பிள்ளையோட பிறந்த நாள், 5 வயது பிறந்த நாள் வேற. அதனால எனக்கு குமரி பெண்ணின் உள்ளத்திலே நான் உங்களுக்காக கேட்கிறேன்.
1: நன்றிங்க அழைத்ததற்கு.

என்ன முறை? எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: கண்ணம் தீ வந்தது பாட்டு.
1: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
2: இடம்பெறுவது ஞானச்சுடர்.
3: ஞானச்சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது சாலி மன்பை.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அடர்ந்த காட்டில் வேட்டையாடும் மிருகங்களின் ஒரு கூட்டம் வாழ்ந்து வந்தது. ஆனால் அங்கே தம்மை தாமே அரசன் என முடிசூட்டி கொண்ட சிங்கத்தால மற்ற ஏனைய மிருகங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள், பல போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கும். அது காடு தானே, மிருகங்கள் வாழக்கூடிய இடம் தானே, மிருகங்களுடைய இயல்பான குணம் தானே அது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திதான். சிங்கம் தினமும் என்ன செய்ய சொன்னா ஓரிரு மிருகங்களை வேட்டையாடி அதனுடைய வயிற்று நிரப்பிட்டு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னு கேட்டா காட்டுல தான் தான் அரசன், தன்னை எதிர்ப்பதற்கு யாருமே கிடையாதுன்னு சொல்லி அது தனக்குத்தானே முடி சுட்டி கொண்டிருக்கு. அதனால அங்கிருந்து மற்ற மிருகங்கள்லாம் அந்த காட்டுல வாழ்றத மிகவும் வெறுத்து போயிடுச்சு. என்ன நம் பாட்டுக்கு இருக்கிறோம், அது அது வந்து அடிச்சு தின்னுட்டு போயிடுது, நாம் ஓடி ஒளிய வேண்டி இருக்கிறது என்றெல்லாம் மற்ற மிருகங்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கு. இதற்கு பிறகு அந்த காட்டுல மிருகங்கள் எல்லாம் சிங்கத்தை தவிர்த்து கூட்டம் போட்டுச்சு. ஒரு தந்திரமும் செய்து அந்த கூட்டம்லாம் சேர்ந்து எல்லா மிருகமும் கூடி சிங்கத்திடம் போய் சொல்லிடுவோம், நம்ம தினமும் உனக்கு வயிறு நிறையும்படி உணவை நாங்களே கொடுப்பதாக முடிவு செய்திருக்கிறோம். அந்த சிங்கத்திடம் சொன்ன உடனே, அப்படியா, நாங்கள் உனக்கு கொடுக்கும் உணவை தவிர எங்கள்கிட்ட எந்த மிருகத்தையும் நீ வேட்டையாடக்கூடாது, அப்படி வேட்டையாடி நாங்கள் வாழும் இந்த அழகிய காட்டை வெறுப்புக்குரியதாக ஆக்கிவிடாத, எங்களுக்கு கஷ்டமா இருக்குது என்று சொல்லி சிங்கத்திட மற்ற மிருகங்கள்லாம் போய் சொல்லுது. அப்ப சிங்கம் சொன்னது, நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுறேன், ஆனா சொன்னதை சொன்ன மாதிரி நடத்தணும், தவறக்கூடாது, எந்த விதமான தந்திரமும் செய்து விடக்கூடாது. இது மாதிரி பல வகையிலும் ஏமாந்து போயிட்டேன். மற்ற மிருகங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. தனித்தனியே அந்த மிருகங்கள்லாம் ஓடி தன்னுடைய இருப்பிடத்துக்கு போயிடுச்சு. ஆனால் அந்த மிருகங்கள்லாம் போனாலும் கூட சிங்கத்துக்கு கண்ணில் படாத அளவுக்கு ஒரு ஒளி மறைவான இடத்தை தேடிக்கொண்டு தனித்தனியாக இருந்து விட்டது. சிங்கம் ஒவ்வொரு நாளும் தமக்கு தீனி கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து ஏங்கி ஏங்கி தவிச்சு ஏமாந்து போய் கடைசியில உணவுலாம் இல்லாம செத்து போயிடுச்சு. இது போல நம்முடைய அழகிய அறிவை அழகிய வழியில் செயல்பட விடாது ஷைத்தான் என்ன செய்யறான் தெரியுங்களா, நம்ம சிந்தனையில தீய செயலை கெட்ட முறைகளை எல்லாம் நல்லவை போல அழகுபடுத்தி காட்டுகிறான். எப்படி என்றால், மதுபானத்தை குடி, அது உடலுக்கு நன்மை தரும் என்ற எண்ணம் தோன்றும். அதை குடிச்சா உடம்புக்கு சக்தி கிடைக்கும், உனக்கு உடல் வழியெல்லாம் போயிடும், நல்ல இரவு நேரத்தில் உறங்கலாம், காலையில் எழுந்தால் உடல் வழியில்லாம வேலைக்கு போகலாம் என்ற தீய எண்ணத்தை உற்பத்தி செய்யறான். அந்த மதுபானத்தை குடிக்கிறதுனால அவனுக்கு இது கிடைக்குமான்னு சொன்னா நிச்சயமா கிடைக்காது. அந்த நேரத்தில் அவனுக்கு கிடைப்பது போன்று தோணும், ஆனால் மிகவும் தீய விளைவு பின்னால் ஏற்படுத்தி கடைசியில உடல்ல பல உறுப்புகள் கெட்டு மரணத்தையே கொண்டு வந்து விடுகிறது. இதையெல்லாம் யார் ஒவ்வொரு உள்ளத்தில் ஏற்படுத்துகிறான்னு சொன்னால் தீய எண்ணத்தை தரக்கூடிய ஷைத்தான். திருடுதல், ஏமாற்றுதல், பொய் சொல்லுதல், லஞ்சம் கொடுத்தல், லஞ்சம் வாங்குதல், இது மாதிரி தீய செயல்கள் எல்லாம் துவக்கத்துல எப்படி இருக்கும், இன்பம், மகிழ்ச்சி, ஆனந்தம், அது மாதிரிதான் தெரியும். ஆனால் கடைசியில் இழிவு, ஏமாற்றம், இப்படித்தான் வந்து முடியும். கடைசியில மரணம்தான் வந்து அடையும். எப்படி சிங்கம் மற்ற மிருகங்களை சொன்னதை நம்பி இறுதியில் செத்து மடிந்ததோ, அதுபோல் தீய பழக்கத்தை நல்லது போல் காட்டும் ஷைத்தானின் சிந்தனைக்கு கட்டுப்பட்டால் இறுதியில் தீய வழியிலேயே மரணம்தான் மிஞ்சும். அதனால நல்ல அறிவிற்கு வேலை கொடுப்போம், நல்ல செயலை செய்வோம், நல்லவர்களாக வாழ்வோம், வீட்டிற்கும் நாட்டிற்கும் நல்ல பெயரை பெற்றுத் தருவோம் என்ற நல்ல சிந்தனையோடு நம்முடைய நாட்களை தொடர்வோம். இறைவா, எந்த நிலையிலையும் எங்களுடைய செயல்பாடுகளை நல்ல அறிவோடு செயல்படுகின்ற வழி எங்களுக்கு காட்டுவாயாக, தீய செயலிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, தீய செயல் செய்பவர்களுக்கும் நல்ல வழியை அவர்களுக்கு காட்டுவாயாக, நல்லவர்கள் வாழும் நாடாக உலகமெங்கும் ஆக்குவாயாக. இறைவா, எங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக.
3: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் முகமது சாலி மன்பை.
5: தயாரிப்பு அப்துல் கனி. #பஞ்சாரன் ஜாக்கியம்.

0: இந்த அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்து இடைவிடா இசையதான் கேட்டு ரசிக்க போறீங்க. பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பிடிக்க போகுது பாடல்கள் எல்லாமே. அதனால தொடர்ந்து மின்னல் FM கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப நன்றிங்க. நல்ல ஓய்விடுங்க.
1: மின்னல் FM, இளமை, புதுமை, இனிமை.

இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜன்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடம் அத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. நான் எல்லாத்தையும் முந்தின

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: ஆர்டிஎம் இல்ல சொல்லி கேட்காம அசைன்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அசைன்மெண்ட் டியூ டேட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தர ஒரே விஷயம் நம்ம ஆர்டிஎம் இல்ல சொன்னா அதை கேட்டுட்டே இருந்தா போதும். அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் என்ன எல்லாத்துக்கிட்டே சொல்லுவேன்னா, ஆர்டிஎம் கிளிக்ன்றது ஒரு ஆப் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் என்ன பர்சனலா எங்க அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நல்லா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
1: என் நேரத்திலும் உங்கள் விரல் விசையில் மின்னல் ஃபேன்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க? வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
2: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: தானே ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
2: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
2: திருத்த முடியாது.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாடுங்க, உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதையை பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: பயம் இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மக்கள், குறிப்பாக இளையோர், தங்களது கருத்துகளையும் சிக்கல்களையும் அபாபையும் நேரடியாக முன்வைக்க பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார். தமது உருவில் உருவாக்கப்பட்டுள்ள அவதாரிடம் அவற்றை உரைக்கலாம் என அவர் கூறியுள்ளார். மக்களின் குரலையும் எதிர்பார்ப்புகளையும் அடிப்படையாக கொண்ட தொடர் மேம்பாட்டை உறுதிப்படுத்துவதற்காக இந்த முனைப்பு செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பேராக் தஞ்சோங் ராம்பூத்தான் சுகாதார அமைச்சின் பயிற்சி கழகம் ILKKM SAS இல் இன்று காலை 10 மணிக்கு 2026 தேசிய மாதமும் ஜாலூர்கமிலாங்கை பறக்கவிடும் இயக்கமும் தொடக்கி வைக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் 3000 மலேசியர்கள் கலந்து கொள்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் அதை தொடக்கி வைத்து முதன்மை உரையாற்றவுள்ளார். மலாக்கா தமான் கோத்தா லக்ஸமனாவில் புதுப்பிக்கப்படும் போது இடிந்து விழுந்த வணிகமனையில் மேற்கொள்ளப்பட்ட தேடி மீட்கும் பணி நேற்றிரவு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தொடர்புடைய அந்த வணிகமனையின் பணியாளர் அனைவரின் நிலையையும் உறுதிப்படுத்திய பின்னர் அப்பணி தொடரப்படும் என மாநில தீயணைப்பு மீட்பு நிலைய தலைவர் கே கருப்பண்ணன் தெரிவித்துள்ளார். கட்டட இடிபாடுகளில் யாரேனும் சிக்கியுள்ளனரா என்பது குறித்து இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. ஈரானின் ஓர்மோஸ்கான் வட்டாரத்தில் அமெரிக்க ராணுவம் மேற்கொண்ட தாக்குதலில் 116 தொலைத்தொடர்பு கோபுரங்களின் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. பண்டர் அபாஸ் ஹஜ்பாட்டில் உள்ள பல இடங்களில் தொலைத்தொடர்பு சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அவ்வட்டாரத்தின் வடபகுதியில் பல இடங்களில் அனைத்து தொலைத்தொடர்பு சேவைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய அதிகாரி தெரிவித்துள்ளார். லெபனான் அதிபர் ஜோசப் ஓன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்க பெய்ரூட்டிலிருந்து வாஷிங்டனுக்கு புறப்பட்டுள்ளதாக அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2009 அவ்விரு நாடுகளின் முன்னாள் அதிபர்கள் மைக்கேல் ஷெல்மன், பராக் ஒபாமா ஆகிய இருவரின் சந்திப்புக்கு பிறகு லெபனான் நாட்டு தலைவர் ஒருவர் முதல் முறையாக வாஷிங்டனுக்கு பயணம் மேற்கொள்கிறார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ணம். தற்போதைய நிலவரப்படி அதிகாலை 5 மணிக்கு தொடங்கிய 3 நிலைக்கான ஆட்டத்தில் இங்கிலாந்தும் பிரான்ஸும் மோதுகின்றன. ஆட்டம் தொடங்கியதிலிருந்தே இங்கிலாந்து ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. சுழியத்திற்கு 4 கோல் கணக்கில் இங்கிலாந்து முன்னிலை வகிக்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்கின்றது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரத்துன் நஸ்ருடன் தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم. எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபியே, உமக்கு அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் கிடைத்து, வரஐதன்னாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீர் கண்டால், فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு உமது இறைவனை புகழ்ந்து அவனை துதி செய்து அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் கோருவீராக. நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து மன்னிப்பு கோருதலையும் அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான்.

நேயர்களே, உலகில் எல்லா இனங்களுக்கும், அது எந்த உயிராயினும் மனிதர்களில் எந்த இனமாயினும் அல்லாஹ்தான் படைத்திருக்கிறான். எனவே அவனே உணவளிக்கிறான். இதில் ஒவ்வொரு மூமினும் திடமான நம்பிக்கை கொள்ள வேண்டும். இல்லையேல் அவனது ஈமானில் பழுது ஏற்பட்டுவிடும். இதையே அல்லாஹ் அல் குர்ஆனில் அத்தியாயம் 2:29 அவனே உங்களுக்காக இப்புவியில் உள்ள அனைத்தையும் படைத்துள்ளான் என்று கூறுகிறான். இதிலிருந்து படைக்கப்பட்ட அனைத்துமே மனிதனின் தேவைகளை கருத்தில் கொண்டே அல்லாஹுவால் படைக்கப்பட்டது என தெரிகிறோம். இது ஆலமே அஸ்பாப், அதாவது காரணங்களின் உலகம். ஏதாவது ஒரு காரணம் காட்டி மனித உயிர்கள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்துள்ள உலகமாகும். இங்கு இன்னொருவரை சாராமல் மனிதன் வாழ முடியாது. அதுபோன்றே இந்த வசனம் இன்னொன்றையும் தெளிவுபடுத்துகிறது. அதாவது இப்புவியில் எல்லாமே மனித வர்க்கம் அனுபவிக்கவே படைக்கப்பட்டுள்ளது. ஆயினும் மனிதர்களிலும் இறையடியார்களாக தங்களை ஒப்புக் கொடுத்த மூமீன்கள் அல்லாஹ் எதை எதையெல்லாம் ஹலால் ஆகுமானது என்று சொல்லி தந்தானோ அவற்றை மட்டும் அனுபவிப்பதும், எவை ஆகாது அதாவது ஹராம் என்று ஒதுக்கியுள்ளானோ அவற்றை விட்டும் விலகி இருக்கவும் சில சட்டங்களை விதியாக்கியுள்ளான்.

நேயர்களே, மனித இனத்தை பற்றி இறைமறை இயம்பிடும் வார்த்தைகளில் மனித இனம் ஒரே இனம்தான் என்று அத்தியாயம் 2:213 மனித இனமே ஒரே ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்டார்கள் என்று அத்தியாயம் 4:1 கூறப்பட்டுள்ளது. இந்த ஆயத்தின் மூலம் உலகில் எந்த ஏற்றத்தாழ்வும் யாரிடத்தும் காட்டப்படாது என்ற உண்மையை அல்லாஹ் இயம்புகிறான். காரணம், ஒரு தாய்க்கு 5 பிள்ளைகள் என்றால் எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒருவர் நல்லவராக, ஒருவர் கெட்டவராக, ஒருவர் புத்திசாலியாக, ஒருவர் மந்தமாக, இப்படி பல நிலைகளில் அப்பிள்ளைகளை காணினும் அத்தாய் வீட்டுக்கு வரும் எல்லா பிள்ளைகளையும் சரிசமமாகவே நடத்துவாள், நடத்தவும் வேண்டும். உணவளிப்பதிலிருந்து வசதிகள் தருவது வரை ஒரு சாதாரண தாய் வேற்றுமை காட்டாத போது தாயின் அன்பினும் 70 மடங்கு அதிகமுள்ள அல்லாஹ் தன் அடியார்களிடம் அவர்கள் எத்தன்மையராயினும் உலகில் சரிசமமாகவே நடத்துவான். இதை சுருக்கமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வாசகத்தில் காணலாம். பிஸ்மில்லா சொல்லாது முஸ்லிம்கள் எக்காரியத்தையும் ஆரம்பிப்பதில்லை. இறைமறையின் அத்தியாயங்களே இந்த வாசகத்தை துவக்கமாக கொண்டே ஆரம்பமாகின்றன. பிஸ்மில்லாஹ் சொல்லாத எக்காரியமும் ஷைத்தான் இடைஞ்சல் இல்லாமல் இருப்பதில்லை என்பது இஸ்லாமிய நம்பிக்கை. இவ்வளவு அற்புதம் தாங்கிய இவ்வசனத்தில் பிஸ்மியுடன் அல்லாஹ் இணைந்துள்ளது. அது இறைவனின் பொது பெயர். ஆனால் குர்ஆனில் அவனின் தன்மைகளாக கூறப்பட்ட 99 திருநாமங்களில் 2 மட்டுமே இங்கு இணைக்கப்பட்டுள்ளது. அதுதான் அர் ரஹ்மான், அர் ரஹீம் என்ற பெயர்கள். ஏன் அல் மாலிக், அல் குத்தூஸ் என்பதோ, அல் ஜப்பார், அல் ஹாலிக் என்பதோ சேர்க்கப்படாமல் அர் ரஹ்மான், அர் ரஹீம் என்ற சொற்கள் மட்டும் இணைந்து அதுவே இறைவனின் ராஜமுத்திரையாக எல்லா காரியங்களிலும் பயன்படுத்தப்பட ஆணையிடப்பட்டுள்ளது? அர் ரஹ்மான் என்ற வார்த்தைக்கு அளவற்ற அருளாளன் என்று பொதுவாக சொன்னாலும் அது இவ்வுலகில் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் அவனை வணங்கியவருக்கும் வணங்காதோருக்கும் சேர்த்து அருள் செய்பவன் என்ற பொருளையும், அர் ரஹீம் என்ற வார்த்தை நிகரற்ற அன்பாளன் என்ற பொது அர்த்தம் கொண்டிருந்தாலும் அதன் விரிவுரை மறுமையில் நல்லவர்களுக்கு மாத்திரம் அருள் செய்யக்கூடியவன் என்ற பொருளை பொதிந்திருப்பதால் அது எல்லா செயல்களுக்கும் அஸ்திவார வாக்கியமாக இடம்பெறும் பிஸ்மில்லாவில் இடம்பெற்றுள்ளது.

நேர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 6 மாதம் முன்பு தந்தையை இழந்தார்கள். பிறந்து 6ஆம் வயதில் தாயை இழந்தார்கள். பின்னர் பாட்டனார் அப்துல் முத்தலிபின் வளர்ப்பில் 12 வயது வரை வாழ்ந்த அவர்கள் அதன்பின் நீண்ட காலம் சிறிய தந்தை அபுதாலிபின் வளர்ப்பில் இருந்தார்கள். இஸ்லாம் வந்தது. ஒவ்வொரு முறையும் தன் சிறிய தந்தையிடம் இஸ்லாத்தை எடுத்து கூற அவர்கள் தயங்கவில்லை. ஆனாலும் தன் வாழ்வின் கடைசி வரை அபுதாலிப் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. ஆனால் நபிகளார் அவர்கள் அவரின் கடைசி மரண நேரம் வரையும் அவரை வேறுபாடு கொண்டு பார்த்ததில்லை. தன்னை ஏற்காதவர் என்ற நிலையில் வெறுப்பு கொள்ளவில்லை. மாற்றமாக இறைவனே கூறியது போல, நாம் நினைத்தபடி யாருக்கும் நல்லதை சேர்த்துவிட முடியாது என்ற எண்ணத்திலேயே அவர்கள் அபுதாலிபுடன் நட்புறவுடன் பழகினார்கள். இன்னும் சொன்னால், அபுதாலிப் இறந்ததும் தன் பிடிமானமே அற்றுப்போன உணர்வில் வருந்தினர் என்று வரலாறு கூறுகிறது. எப்படி இருப்பினும், உலகில் வாழும் வரை நமது உறவுகள், அவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களுடன் அனுசரணையுடன் வாழும் வாழ்க்கையை மேன்மை தங்கிய இஸ்லாமிய வழி நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது.

நேயர்களே, மனிதர்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்து உலகில் அவர்களுக்கான எல்லா வசதிகளையும் உண்டாக்கி அவர்களே ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கும் நடவடிக்கைகளும் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது எனில் எல்லாம் எதற்காக? இஸ்லாமிய அடிப்படையை பார்க்கும் முன் உலகத்தில் ஒரு பொருளை பாருங்கள். அதில் நான்கு விஷயங்கள் கட்டாயம் இருக்கும். ஒன்று மூலப்பொருள், இரண்டு செய்யப்பட்ட பொருள், மூன்று அதன் பலன், நான்கு இதையெல்லாம் செய்தவன் ஒருவன் இருக்கிறான் என்ற உண்மை. இதை எல்லா விஷயத்திலும் ஒத்துக்கொள்கின்ற மனிதர்களில் சிலர் மட்டும் மனிதர்களை படைத்த ஒரு மகா சக்தி உண்டு என்பதை எப்படி மறுக்கின்றனர்? விந்தையாக அல்லவா உள்ளது. காரை செய்ய உலோகம் தேவை, இது மூலப்பொருள். அதிலிருந்து கார் செய்யப்பட்டது, அது செய்யப்பட்ட பொருள். அதை கொண்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு விரைவாக செல்லும் பலன் இருக்கிறது. அதுவும் அதை செய்தவனுக்கோ அதை வாங்குபவனுக்கோ அப்படி ஒரு நன்மை இருக்கிறது. இதிலிருந்து அதை செய்தவன் உண்டு என்ற உண்மையும் விளங்குகிறது. அது மாதிரியே மனிதனின் மூலப்பொருள் விந்து என்பதும் அதனால் மனிதன் உருவானான் என்பதும் கண்முன்னுள்ள காட்சியாக இருக்க, அதை உருவாக்கிய இறைவனையும் அவனுக்கே பணிந்து வணங்கும் பயனுக்காகவே அம்மனிதன் உருவாக்கப்பட்டிருப்பதையும் எப்படி அறிவு மறுக்கிறது?

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை. இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை. நீ எங்க இருக்க? நான் கொஞ்சம் பேசணும். என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏய் என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
3: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
4: நேரம் காலை மணி 6:30.

எல்லோருக்கும் காலை வணக்கம்ங்க. கொஞ்சம் இடைவெளிக்கு அப்புறமா ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல வணக்கம் இன்னல உங்களை சந்திக்க ரவீன் வந்திருக்கேன். எப்படி இருக்கீங்க? அந்த பக்கம் நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கணும், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைனாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் தானே. இது திருவள்ளுவர் ஆண்டு 2057, பிரபாபவ ஆண்டு, ஆடி திங்கள் 3ஆம் நாள், 2026 ஜூலை 19 வந்திருக்கு. மனசுல நல்லது நினைக்கும் போதுங்க நம்மை சுற்றி எல்லாமே நல்லதா நடக்கும்னு சொல்லுவாங்க. நல்லதே நினைப்போம், நடப்பது எல்லாமே நல்லதுக்காகவே இருக்கட்டும். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் அம்மனின் அருள் எல்லோருக்குமே கிடைக்கட்டும். தொடக்க பாடல், அம்மன் போற்றி பாடலோடு வாங்க இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம்.

சரிங்க, இன்றைக்கு நாளிதழ்கள்ல வந்திருக்கும் சில முக்கியமான செய்திகளை நம்ம பார்ப்போம். மலேசிய நண்பன்ல இந்த ஒரு செய்தி வந்திருக்கு. மலேசிய இந்திய சமூகத்தைச் சேர்ந்த சிறுவர்களின் ஆரம்ப கல்வி தரத்தை உயர்த்தவும், பொருளாதார சூழல்ல அவர்களோட கல்வி பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்தவும் மடானி அரசாங்கம் மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவு மித்ரா வாயிலாக சில்லை மடானி 2026 திட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கு. இதுல பார்த்தோம்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 162 பாலர் பள்ளிகள்ல பயிலும் 3612 இந்திய சிறுவர்களின் கல்விக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக மனிதவள அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த திட்டத்துல 4 முதல் 6 வயதுக்குட்பட்ட B40 வருமான பிரிவைச் சேர்ந்த மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஒவ்வொரு சிறுவருக்கும் 11 மாதங்களுக்கு தேவையான நிதி உதவி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மக்கள் ஓசைக்கு நம்ம போகலாமா? சித்ரா வர்ணா 2026 நிகழ்ச்சியை முன்னிட்டு தலைநகர் டத்தாரன் முரடைக்கால் இருக்கக்கூடிய ஜலன் ராஜா உள்ளிட்ட பிரதான சாலை பார்த்தோம்னா ஜூலை 21 தொடங்கி 27 வரைக்கும் 6 நாட்களுக்கு போக்குவரத்துக்கு மூடப்படுகின்றது. ஜலான் ராஜா தவிர்த்து ஜலான் துவான்கோ அப்துல் ரஹ்மான், ஜலான் துன்பேரா, ஜலான் ரஜலாவோட் இந்த மாதிரியான முக்கிய சாலைகள் வந்து தற்காலிகமாக அடைக்கப்படுகின்றன அப்படின்ற ஒரு செய்தி கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கங்க. இணையதளங்கள்ல வந்த செய்தி ஒன்று பார்க்கலாம். நேற்று வந்து இந்த வேட்பு மனு தாக்கல் நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பா 16வது நெகிரி சம்மேளன் மாநில தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் நேற்று வந்து நடந்திருக்கின்றது. ஆகஸ்ட் 1 நடைபெறவிருக்கும் தேர்தலில் மொத்தமுள்ள 36 இடங்கள் தொகுதிகளில் மொத்தம் 103 வேட்பாளர்கள் வந்து போட்டியிடுறாங்க. கடந்த ஜூன் மாதம் மாநில சட்டமன்றம் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த தேர்தல் நடைபெறுகிறது. முன்கூட்டியே

0: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கல. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
2: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: இல்ல, கப்பு எங்களுக்கு தான். பெட் கட்டலாமா?
2: வேணும்னா காபி கப்பு கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
1: பந்தயம் 500 ரிங்கிட்.
2: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
1: 1000 என்ன 1000, நான் 2000 தரேன்.
3: பெட்டு பெட்டு தான் மகளே, சட்னி சட்னி தான்.
4: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
5: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
2: 10 வெள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
5: விளையாட்ட ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
4: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
1: FIFA உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம். கிஷன், எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
2: எப்போ வரும், எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
2: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா, எப்போ வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னல் எஃப்எம்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம்.
0: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
1: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
0: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
1: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
0: அதிகமாவா? அதிகமானா
1: அதிகமானா அவனுடைய முதல் பள்ளி, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பரை கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
0: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
1: சார். நான் பிள்ளையை காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சார்
0: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
1: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்
2: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
3: ரூதே அந்தர் ஜாவனலாய்.

மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை மருத்துவமனைகளில் ரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் ரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

0: பிரதமரிடம் நேரடியாக தங்களது அவாவை முன்வைக்க இளையோருக்கு அழைப்பு. 2026 தேசிய மாதம், தேசிய கொடியை பறக்க விடுவோம் இயக்கம் இன்று அதிகாரப்படி தொடக்கம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மக்கள், குறிப்பாக இளையோர், தங்களது கருத்துகளையும் சிக்கல்களையும் அபாவையும் நேரடியாக முன்வைக்க பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார். தமது உருவில் உருவாக்கப்பட்டுள்ள அவதாரிடம் அவற்றை உரைக்கலாம் என அவர் கூறியுள்ளார். மக்களின் குரலையும் எதிர்பார்ப்புகளையும் அடிப்படையாக கொண்ட தொடர் மேம்பாட்டை உறுதிப்படுத்துவதற்காக இந்த முனைப்பு செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் இளையோரின் நம்பிக்கையை வளர்ப்பதோடு சிறந்த எதிர்காலத்தை எதிர்பார்க்கும் பெற்றோர் அர்ப்பணிப்பையும் மூத்த குடிமக்கள் உட்பட மக்கள் அனைவரின் குரலையும் செவிமடுக்க இயலும் என்றார் அவர். பிரதமரின் உருவிலான அவதாரை உட்படுத்திய செயற்கை நுண்ணறிவு AI காணொலி அவரது Facebook பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. பேராக் தஞ்சோங் ரம்புத்தான் சுகாதார அமைச்சின் பயிற்சி கழகம் ILKKMSAS இல் இன்று காலை 10 மணிக்கு 2026 தேசிய மாதமும் ஜலூர்கமிலாங்கை பறக்கவிடும் இயக்கமும் தொடக்கி வைக்கப்படவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் 3000 பேர் கலந்து கொள்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதை தொடக்கி வைத்து முதன்மை உரையாற்றுவார். அதன் அதிகாரப்படி தொடக்கத்தை உணர்த்தும் வகையில் அரச மலேசிய கடற்படையின் 9 உறுப்பினர் பிரதமர் தேசிய கொடியை எடுத்து வழங்குவார். தொடர்ந்து தேசிய பண் இசைக்கப்பட்டு தேசிய கொடி பறக்கவிடப்படும். பின்னர் தேசிய கோட்பாடு வாசிக்கப்படும். இடச்சிக்கலால் ஈராண்டுகளுக்கு பின் இந்த நிகழ்ச்சி மீண்டும் நடைபெறுகிறது. இவ்வாண்டுக்கான இந்த இயக்கத்தின் கருபொருள் பாடலும் இன்று வெளியிடப்படவுள்ளது. சீனாவுக்கான டுரியான் பழ ஏற்றுமதியில் தாவர நல சுகாதார நெறிமுறைகளையும் நிபந்தனைகளையும் கடைபிடிக்க தொழில்துறையினருக்கு நினைவூட்டப்பட்டுள்ளது. செயலாக்க தரப்பின் அதிகாரப்படி அங்கீகாரத்தை பெறாத அல்லது நெறிமுறைக்கு அப்பாற்பட்ட அணுகுமுறையை தவிர்க்கும்படி வேளாண் உணவு உத்தரவாத துணை அமைச்சர் டாக்டர் சன் ஃபோங் இன் வலியுறுத்தியுள்ளார். மலேசிய அரசாங்கமும் சீன மக்கள் குடியரசின் பொது சுங்க நிர்வாகமும் இணைந்து இந்த நெறிமுறைக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளன. பல்லாண்டுக்கு பிந்திய தொடர் கலந்துரையாடலின் பலனாக சீனாவின் சந்தையை அணுக வாய்ப்பு கிடைத்துள்ளது. மலேசிய கண்காணிப்பு அமைப்பு மீதான சீன செயலாக்க தரப்பின் நம்பிக்கையை பாதிக்கும் ஆபத்தான செயலில் ஈடுபட வேண்டாம் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். இணைய பாதுகாப்பு திறனுடைய புறநகர் மக்களை உருவாக்கும் முயற்சியை விரிவுபடுத்துவதில் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC முனைப்பு காட்டியுள்ளது. இலக்கவியல் மோசடி உள்ளிட்ட இணைய அச்சுறுத்தல்களை களையெடுக்கும் நோக்கில் நேற்று சமூக இணைய பாதுகாப்பு இயக்கத்தை MCMC ஏற்பாடு செய்திருந்தது. கொத்தக்கினபாலுவிலிருந்து 148 கிலோமீட்டரில் உள்ள சூக் மாவட்ட நிலையிலான இந்த திட்டத்தை இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சரும் பென்சியாங்கன் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஸ்ரீ ஆத்தோர் ஜோசப் கூறு தொடக்கி வைத்தார். பயனரிடையே இணைய பாதுகாப்பு தொடர்பான தகவலை பரப்புவதற்காக அவர்கள் மத்தியில் இணைய பாதுகாப்பு வீரர்கள் நியமிக்கப்படுவர். இது கடைநிலையில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மலாக்கா தாமான் கோத்தா லக்ஸமானாவில் புதுப்பிக்கப்படும்போது இடிந்து விழுந்த வணிகமனையில் மேற்கொள்ளப்பட்ட தேடி மீட்கும் பணி நேற்றிரவு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தொடர்புடைய அந்த வணிகமனையின் பணியாளர் அனைவரின் நிலையை உறுதிப்படுத்திய பின் அப்பணி தொடரப்படும் என மாநில தீயணைப்பு மீட்பு நிலைய தலைவர் கே கருப்பண்ணன் தெரிவித்துள்ளார். கட்டட இடிபாடுகளில் யாரேனும் சிக்கி உள்ளனரா என்பது குறித்து இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. அதுவரை நிலைய அந்த பகுதியில் பாதுகாப்பு உறுப்பினரை களமிறக்க முடியாது என அவர் கூறியுள்ளார். சிலாங்கூரில் வடிகால் நீர்ப்பாசனத்துறையின் கண்காணிப்பில் உள்ள 4 ஆறுகளின் நீரளவு எச்சரிக்கை நிலையை எட்டியது. நேற்றிரவு 8 மணி வரையிலான இந்த நிலவரம் பப்ளிக் இன்ஃபோ பஞ்சிர் அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புத்தாலிங்கின் சுங்காய் பாக்கோல், கிள்ளான், சுங்காய் ராசாவ், துகுகரீஸ், சுங்காய் பிஞ்சாய் ஆகிய அனைத்து ஆறுகளின் நீரளவும் வெள்ள நிலையை எட்டின. தேவை ஏற்பட்டால் இடம்பெயர தொடர்புடைய குடியிருப்பு பகுதி மக்களுக்கு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இவ்வேளை நேற்று ஷாஹலாமின் சில பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டதாக சில சமூக ஊடக பயனர்கள் பதிவிட்டுள்ளனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது. 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி. 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சதுபோலா சது துனியா.
0: ஈரானின் ஒர்மோஸ்கான் வட்டாரத்தில் அமெரிக்க ராணுவம் மேற்கொண்ட தாக்குதலில் 116 தொலைத்தொடர்பு கோபுரங்களின் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அப்பாஸ், ஹஜிபாத் நகரங்களில் உள்ள பல இடங்களில் தொலைத்தொடர்பு சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அவ்வட்டாரத்தின் வடபகுதியில் பல இடங்களில் அனைத்து தொலைத்தொடர்பு சேவைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய அதிகாரி தெரிவித்துள்ளார். இதனிடையே அங்கு சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதோடு ஒர்மோஸ்கான் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களிலிருந்து உபகரணங்களும் செயல்பாட்டு குழுக்களும் வரவழைக்கப்பட்டுள்ளனர். லெபனான் அதிபர் ஜோசப் ஓன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்க பெய்ரூட்டிலிருந்து வாஷிங்டனுக்கு புறப்பட்டுள்ளதாக அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக இத்தாலியில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பேச்சு இடம்பெற்றது. 2009 அவ்விரு நாடுகளின் முன்னாள் அதிபர்கள் மைக்கேல் ஷெல்மேன், பராக் ஒபாமா ஆகிய இருவரின் சந்திப்புக்கு பிறகு லெபனான் நாட்டு தலைவர் ஒருவர் முதல் முறையாக வாஷிங்டனுக்கு பயணம் மேற்கொள்கிறார். லெபனானின் தற்போதைய போர் நிறுத்தத்தை வலுப்படுத்துவதற்கான வழிகள், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்து அமெரிக்க அதிகாரிகளுடன் ஆன் கலந்துரையாடவுள்ளார். சிரியாவின் மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக எண்ணெய் ஏற்றுமதியை தொடர குழாய் வழித்தடத்தை அமைக்க ஈராக்கும் சிரியாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. ஏற்றுமதி தடங்களை பன்முகப்படுத்தவும் எரிசக்தி உள்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் இந்த வியூக திட்டம் அமைந்துள்ளதாக ஈராக்கிய எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் இத்திட்டம் வட்டார எரிசக்தி பாதுகாப்பையும் மேம்படுத்த உதவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்திட்டம் இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவ அதோடு புதிய முதலீட்டு வாய்ப்புகளையும் உருவாக்கும். மேலும் உலகளாவிய சந்தைக்கான எண்ணெய் ஏற்றுமதிக்கு வியூக தடத்தையும் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் கிழக்கு பகுதி முழுவதும் கடுமையான நச்சு புகை சூழ்ந்துள்ள நிலையிலும் நியூஜெர்சியில் நாளை நடைபெறவுள்ள உலகக்கிண்ண இறுதிப் போட்டிக்கான ஏற்பாடுகளை அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் தீவிரமாக மேற்கொண்டுள்ளன. அர்ஜென்டினா அணி அடுத்தடுத்து உலகக்கிண்ணத்தை வென்ற முதல் அணி என்ற பெருமையை பெற போராடும் வேளை ஸ்பெயின் அணி 2வது முறையாக வெற்றியாளர் கிண்ணத்தை கைப்பற்ற முயல்கிறது. ரட்டர்ஃபோர்ட் மெட்லைஃப் அரங்கில் 80,000 அதிகமான பார்வையாளர்கள் ஒருவராக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு. 2026 உலகக்கிண்ண போட்டியின் 3rd நிலையை இங்கிலாந்து பிடித்தது. அந்த அணி பிரான்சை 6-4 என்ற கோல்களில் வெற்றி கொண்டது. ஆட்டத்தின் தொடக்கத்திலிருந்து இங்கிலாந்து ஆதிக்கம் செலுத்தியது. முதற்பாதி வரை அது 3-0 என்ற கோல்களில் முன்னணி வகித்தது. டெக்லான் ரைஸ் ஆட்டத்தின் 3வது நிமிடத்தில் முதல் கோலை அடித்து ஆட்டத்தை விறுவிறுப்பாக்கினார். அவரை தொடர்ந்து எஸ்ரி கொன்சா ஆட்டத்தின் 18வது நிமிடத்திலும் புகாயோ சாக்கா 45வது நிமிடங்களிலும் கோல் அடித்தனர். ஆட்டத்தின் 87வது நிமிடத்தில் வழங்கப்பட்ட பெனால்டியை பயன்படுத்தி சாக்கா மற்றொரு கோலை அடித்தார். ஜுட் பெலிங்கம் இங்கிலாந்துக்கான 6வது கோலை புகுத்தினார். பிரான்சுக்கான 2 கோல்களை கிளியன் எம்பாப்பே புகுத்தினார். பிரட்லி பர்கோலாவும் ஒஸ்மானே டெம்பேலேவும் முறையே 1 கோல் அடித்தனர். பிரதமரிடம் நேரடியாக தங்களது அவாவை முன்வைக்க இளையோருக்கு அழைப்பு. 2026 தேசிய மாதம் தேசிய கொடியை பறக்க விடுவோம் இயக்கம் இன்று அதிகாரப்படி தொடக்கம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 1984 இன்றைய நாளில் தேசிய கிராம மேம்பாட்டு கருத்தரங்கின் தொடக்க விழா மலேசிய வேளாண் பல்கலைக்கழகம் UPM கல்வி புலத்தில் சமூகவியல் துறை ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த விழாவை தேசிய கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சனுசி ஜுனிட் அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் 150 மேற்பட்டோர் பங்கேற்றனர். கிராமப்புற மேம்பாட்டு நிர்வாகம் குறித்தும் செயல்முறைகள் குறித்தும் விரிவாக ஆராய்வதே இக்கருத்தரங்கின் முக்கிய நோக்கமாகும். கல்வியாளர்கள், மாவட்ட நடவடிக்கை மன்றங்கள், கிராம பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்புகள் என 3 முக்கிய குழுக்களாக பிரிக்கப்பட்டு விவாதங்கள் நடத்தப்பட்டன. இந்த கருத்தரங்கின் மூலம் குறிப்பாக கிராமப்புற இளையோர் கூட்டுறவு சங்கங்கள், இளையோர் அமைப்புகள் உள்ளிட்ட சமூக இயக்கங்களில் தீவிரமாக பங்கேற்க ஊக்குவிக்கப்பட்டனர். இதன் வழி உற்பத்தி திறனை உயர்த்துவதோடு உள்ளூர் சமூகங்களின் பொருளாதார சமூக முன்னேற்றத்தையும் மேம்படுத்தும் நோக்கம் வலியுறுத்தப்பட்டது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

இது வணக்கம் மின்னல், ரவின் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம நிகழ்ச்சி இப்பதான் கேட்க தொடங்கி இருந்தா உங்களுக்கு காலை வணக்கம்ங்க. அங்க உங்களுக்கு ஞாயிறு எப்படி தொடங்கி இருக்கு? சில வீடுகள்ல ஞாயிறு அப்படின்றது ரொம்ப பரபரப்பா இருக்கும். வீட்டை சுத்தம் பண்றது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, சமைக்கிறது தொடங்கி சொல்லாம திடீர்னு உறவினர்கள் வீட்டுக்கு வருவாங்க பாருங்க. அதனால அந்த ஒரு பரபரப்பு சில வீடுகள்ல அதிகமா இருக்கும். சில வீடுகள்ல பரபரப்பே இருக்காதுங்க. வார நாட்கள்ல தான் நாங்க அப்படி உழைக்கிறோம். வார இறுதி நாட்கள் யாவது எங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்களேன். அங்க உங்களுக்கு இந்த காலி பொழுது எப்படி தொடங்கி இருக்கு? உடற்பயிற்சி செய்துட்டு இருக்கீங்களா? வெளியில இருக்கீங்களா? ஏன்னா கொஞ்சம் பாத்துக்குங்க, வெளியில மழையா இருக்கு. நேற்றுலாம் தலைநகர்ல சில பகுதிகள்லாம் வெள்ளமா இருந்திருக்கு. வேற மகிழ்ச்சியா இன்றைய பொழுதை கழிப்போம். இன்றைய நாள் முடியும் போது நமக்கு மனசுக்கு நிறைவா இருக்கட்டும், சரிங்களா?

0: சரிங்க, ஒரு கேள்வி இருக்கு உங்ககிட்ட. சிலருக்கு சில பழக்கங்கள் இருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா குளிக்கும் போது பாடுவாங்க. குளிக்கும் போது பாடுற ஆளா நீங்க? அது என்னமோ தெரியல, குளிலறைக்கு போனாலே உலக புகழ் பெற்ற ஒரு பாடகரா நம்ம மாறிடுறோம். உண்மையா இல்லையா? சொல்லுவாங்க, எனக்கு பாடலாம் வராதுங்க, எனக்கு பாடலாம் பிடிக்காதுங்க அப்படின்னு. ஆனா வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல அவங்க பாடுறது, நமக்கு பிடிச்சமான பாடலை கேட்ட அந்த பாடலோடு சேர்ந்து நம்ம பாடுறது, இதெல்லாம் வைத்து பார்க்கும் போது நம்மளும் ஒரு பாடகர் தானே. இல்ல, நீங்க கேக்குறது தெரியுது, இது அநியாயமா இல்லையா நம்மளாம் ஒரு பாடகர் நீங்க சொல்றதுக்கு அப்படின்னு. இல்லங்க, அப்படி சொல்ல வரல. இன்றைக்கு வந்து அனைத்துலக கரோக்கி தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. இந்த கரோக்கி அப்படின்றது பெரும்பாலானோருக்கு ஒரு பொழுதுபோக்கு தான். ஆனா இது பொழுதுபோக்கு மட்டுமல்ல, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் தன்னம்பிக்கையை அதிகமா கொடுக்கறதுக்கும் குடும்ப உறவுகள் நண்பர்கள்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப நாளா இருக்கும். அவங்க எல்லாம் அழைத்துட்டு வந்துட்டு சரி நம்மளாம் ஒன்னா பாடலாம் அப்படின்றது கொடுக்கற ஒரு இனிய அனுபவம் தான் இந்த கரோக்கி. மலேசியர்கள் மத்தியில இந்த கலாச்சாரம் ரொம்ப அதிகமா இருக்கு. நண்பர்களோட சென்று பாடுறது, குடும்ப உறவுகளோட வார இறுதி நாட்கள் வரும்போது பாடுறது, அடிப்படையில் அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே இல்லையா? இந்த பாடல் இசை அப்படின்னு சொன்னதும் எனக்கு ஒரு திரைப்படத்தோட நகைச்சுவை காட்சி ஞாபகத்துக்கு வந்துருச்சுங்க. இப்ப ஒளிபரப்புறோம், கேளுங்க.
1: சித்ரா தேவி
2: பிரியாவின்
1: இளைய நிலா இசைக்குழு சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன்.
2: என்னையா அவனுங்க எவனுமே கைத்தட
1: மாட்டானுங்க.
2: என்ன வாய்ஸ், என்ன அழகு, என் மனசு என்கிட்ட இல்ல.
3: 1 2 3 4
4: என்ன குளிர் ஜோரமா?
1: சாரி, ஏன் இப்படி சொதப்பறீங்க? கரெக்டா வாசிங்க.
2: ஓ, அதான பார்த்தேன், அங்க ஏதோ பிரச்சனை. ஓகே ஓகே.
4: இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்?
1: அந்த நேரம் அந்த நேரம் கண் பார்த்து போன நேரம் ஏதோ ஆச்சு.
4: இனிமே
2: கீபோர்டு வாசிக்கிறேன், கபோர்டு வாசிக்கிறேன், நீங்க பார்த்தேன் கையை கால உடைச்சிரும் போ.

0: சேவையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
2: என்ன கேக்குறாங்க?
1: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
2: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
1: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
2: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
1: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் FM.

அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடைபெறவிருக்கின்றது. தற்போது காலை 7:05 முடிந்த இந்த பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் ரொம்பவே பரபரப்பா இருந்தது. இங்கிலாந்து 6 புகுத்தி பிரான்ஸ் வந்து தோற்கடித்திருக்காங்க. 6-4 அப்படின்ற கோல் கணக்கில் இந்த ஆட்டம் வந்து நிறைவடைந்திருக்கின்றது. ஆனா நிறைய பேர் எதிர்பார்த்தது இங்கிலாந்து இறுதி ஆட்டம் வரைக்கும் வரும் அப்படின்னு. இருந்தாலும் 3rd இடம் தான் உங்களுக்கு இந்த FIFA உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டியில கிடைச்சிருக்குங்க. ஸ்பெயின் அர்ஜென்டினா அப்படின்னு வரும்போது உங்களுடைய ஆதரவு யாருக்கு? இன்றைக்கு வந்து முருடேக்கா சதுக்கத்துல டத்தரன் முருடேக்கால பார்த்தோம்னா இந்த இறுதி ஆட்டத்தை பார்ப்பதற்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. 300,000 மேற்பட்டோர், பார்வையாளர்கள், ரசிகர்கள் இதுல வந்து கலந்துக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. இன்றைக்கு கார்பந்த் ரசிகர்கள் பெரிய ஒரு ஆரவாரத்தோட இந்த இறுதி ஆட்டத்தை பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கு முருடேக்கா சதுக்கத்துக்கு போங்க. சில போட்டி அங்கங்கள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது, சில நிகழ்ச்சிகள்லாம் இன்றைக்கு நடைபெறவிருக்கின்றது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதிகாரப்பூர்வமா 3 இந்த ஆட்டம் இறுதி ஆட்டத்தை நீங்க நேரலையா டத்தரன் முருடேக்கால கண்டு கழிக்கலாம். சரிங்களா?

0: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதைத்தான் பேச போகுது உங்கள் யாதும் ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.
2: இன்று மாலை திராயிசையில்

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சந்திரா சூர்யா. நீயா இல்லை நானா?
1: அப்பா எப்பவும் அப்படிதான், அவருக்கு எல்லாம் சரியா இருக்கணும், ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டாரு.
2: உங்க நண்பர்கள் கிட்ட செலவு பண்ற நேரத்தையும் பேசுற நேரத்தையும் என்னைக்காவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
3: எப்பவும் நீங்க தானே குப்பையை வெளியே கொண்டு போய் போடுவீங்க.
2: இன்னைக்கு நீங்க செய்யுங்க. எங்களுக்கு வயசாகிட்டா நாங்க பழைய பஞ்சாங்க, உங்களுக்கு மட்டும் வயசே ஆகாதா? இல்ல நாங்க உங்க வயசை தாண்டி வரலையா?
0: நீயா இல்லை நானா.
4: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
5: இல்ல போற செலவே சரியா இருந்துச்சு.
4: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்ட சொல்வீங்க நீங்க.
5: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
4: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
5: இப்பன்னு பார்த்தா
4: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பார்க்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
5: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
4: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியிலே போயிருவோமா?
5: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
4: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
5: இப்படிக்கு
4: மின்னல்
6: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சள் தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள், இப்படி எல்லாத்துலயும் 1 கிலோ வாங்கி வந்துடு.
7: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா, இது மிளகி விக்கிறாங்க, தெரியல?
6: நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
7: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு, வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
8: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
9: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
10: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு, அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னுதா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலாம் கேக்குறீங்க.
11: Macarena, Macarena, Macarena.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். விரைவில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பக்கத்தான் அரப்பன் கூட்டணிக்கு கூடுதல் ஆதரவை வழங்குமாறு நெக்ரிசம்பிலான் மக்களுக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கோரிக்கை விடுத்துள்ளார். நேர்மையான மாநிலத்தை சிறந்த வளர்ச்சியை நோக்கி வழிநடத்தும் திறனும் கொண்ட தூய்மையான நிர்வாகத்தின் தொடர்ச்சியை உறுதி செய்ய இந்த ஆதரவு அவசியம் என நம்பிக்கை கூட்டணி தலைவருமான அவர் குறிப்பிட்டுள்ளார். மொத்த சமையல் எண்ணெய் விநியோகம் விலை கட்டுப்பாடு குறித்து மதிப்பாய்வு மேற்கொள்ள தேசிய நிதி கணக்கு ஆய்வு செயற்குழு PAC வழங்கிய பரிந்துரையை உள்நாட்டு